நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 26 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 தேதி இன்று திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 44 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல் இளமென்று வெகுதல் செய்யால் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். அதிகாரம் வெகாமை.

குறள் எண் 124. விளக்கம்: ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. சூழலியல் பாதுகாப்பு வழங்குவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தேவீகராகம். உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்தவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சி வழங்குபவர் ஜே ராஜமுருகன் அவர்கள்.

7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் மூன்றாம் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

75க்கு நலமாய் வாழ கேன்சர் அல்லாத புரோஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேர் அலை இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன். சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் புதுச்சேரி இந்திரா நகர் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி, 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர் பாதவலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன எலும்பியல் துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பாலாஜி அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேர் அலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. ஏழு இருபத்தைந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை, 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தித் தொடர், 9:30 தேன் சுந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும்.

பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7 மணி முதல் 1 மணி வரை மனுக்கரும் வரையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாவூர் தமிழ்நாட்டு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரடி ஒளிபரப்பினை இன்று காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இன்று இரவு 8:30 மணிக்கு மாண்புமிகு குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நகர் நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இனி மற்ற நிகழ்ச்சிகள்.

எழும்பூருக்கு இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். எழும்பத்தைந்திற்கு நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்கள் பாட்டு, எஸ்பி அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

பத்திரண்டுக்கு கேட்டாலே இணைக்கும் உங்குணல் வழி நேரவிருப்பம். 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள். வழங்குவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

பன்னிரண்டு 30 பன்னிசை மாலை எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள். 2:15 என்று மினேவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் இந்தி பாடம். 2:55 வானிலை அறிக்கை. மூன்று 10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதச்சாரல் உஷா ரவி அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் இயக்கம் வசந்த். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ரோஜா என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரையிலும் 7 மணி முதல் 7:15 வரையிலும் 8 மணி முதல் 8:30 வரையிலும் 8:45 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மொழி. 11 மணிக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழவீதியில் உள்ள திரௌபதியம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று விடையாற்றி உற்சவம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: இக்காலத்தில் சூழலியல் ஈகாலஜி எனும் சொல் பழக்கத்துக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பழந்தமிழர் இயற்கையை இறையாக கொண்டு தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் பொன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்க தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன் கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை இன்று நாம் நினைவு கூறியது நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம் பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த

0: போக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் பக்தி மனம் கமழ்வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். முதல் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 32 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. உள்ளவர்களுக்கான செய்திகள். இந்நிகழ்ச்சியில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: காத்தமுத்து தென்னந்தோப்புக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வர காணுமே.
2: சரி, அவர் வர்றதுக்குள்ள தென்னை மரத்துல ஏறிய ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிட்டு வருவோம். ஏறுவோம்.
1: அப்பாடா, ஒரு வழியா தென்னை மரத்துல ஏறிய உக்காந்துட்டோம். சரி, ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிடுவோம். ஆஹா, இளநீர் நல்லா தித்திப்பா இருக்குது. அங்க பாரு, தென்னை மரத்துல எவ்வளவு குயில்கள். ஆஹா, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு.

0: தென்னந்தோப்புல கருத்த முத்து இருக்கிறதா சொன்னாங்க வீட்டில். இங்கே வந்து பார்த்தா ஆளை காணோம், ஆனால் சைக்கிள் நிற்கிது. எங்கே போயிருப்பாரு? இது என்னடாது, ஒரு தென்னை மட்டும் மேலேந்து விழுது, அது எல்லையை வெட்டி சாப்பிட்டா ஒரு மட்டை மட்டும் விழுது. ஐயோ, யாராவது பேயா? என்னது, யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேடுச்சு.
1: நான் தான் கருத்த முத்து.
0: என்னது, கருத்த முத்தா?
1: ஆமா.
0: அப்பா கருத்த முத்து, எங்கப்பா இருக்கிற, பயமா இருக்குப்பா.
1: கருத்த முத்தா பயந்துட்டப்பா, மேல பாருப்பான் தென்னை மரத்துல, மேல பாரு.
0: எப்பா கருத்த முத்து?
1: ஆமா.
0: ஏப்பா தென்னை மரத்துல உட்காந்துட்டு என்னப்பா பண்ற?
1: கருத்த முத்து, நீ இங்க வருவனு தெரியும், அதனாலதான் உன்னை பயமுறுத்துறதுக்காக தென்னை மரத்துல ஏறினா. யாருனதோ யாருனா, அப்படியே ஒரு ரெண்டு எல்லி வெட்டி சாப்பிடலாம்னு சாப்பிட்டா.
0: எப்பா நீ சாப்பிட்டதுதான் சாப்பிட்ட, எதுக்குப்பா மட்டைய திடீர்னு போட்ட?
1: உன்னை பயமுறுத்துறதுதான்.
0: சரிப்பா சரிப்பா, என்ன பயமுத்துனதுல எனக்கு ஈரக்குலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ முதல்ல பாத்து இறங்கி வாப்பா.
1: சரி சரி காது முத்த, இறங்கிட்டுப்பா. காது முத்த, இப்படி கயிற்று கட்டில உட்காருப்பா, ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்படி உட்காரு உட்காரு.
0: ஆமாப்பா, கால நேரத்துல ரொம்ப பயந்துட்டேன்பா.
1: இந்த நீயும் ஒரு எல்லையை சாப்பிடு, வெட்டுறான்.

0: சரிப்பா சரிப்பா.
1: இந்த குடிப்பா குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா. ஏப்பா இளநி ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
1: என் வீட்டு மரம் இல்ல இளநி சூப்பரா இருக்கும். தண்ணிய தித்திக்கும் கதை முத ஒன்னு கேக்கலாம்னு பார்த்தேன். ஞாபகம் வந்துருச்சுப்பா, போன வாரம் மேற்கால ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினா அதுல தண்ணி ஏற மாட்டேங்குதுப்பா. அதனால சவுக்க பயிரிடலான்னு ஒரு ஐடியா. அதான் என் பொஞ்சாதையும் சொன்னாங்க இந்த சவுக்க பயிரிடுங்கன்னு. அதனாலதான் உங்ககிட்ட விவரம் கேக்குறேன், என்ன ரகமான சவுக்கு பயிரிடலாம்?
0: கத்தமுத்து, பொதுவா சவுக்கங்கிறது வேற வழியே இல்லைன்னா நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களை விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயி.
1: சரி,
0: முடிஞ்ச வரைக்கும் உணவு பொருளை கொடுக்கக்கூடியதான் நம்ம விளைவிக்கணும். வேற வழி இல்லாத நிலமா இருந்துச்சுன்னா மட்டும்தான்ப்பா இந்த மாதிரி மரங்களுக்கு போகணும். நீ சொல்றத பார்த்தா தண்ணி வேற சரியா ஏறலங்கிற.
1: ஆமாங்க அதுமுத்த,
0: இந்த மாதிரி நிலத்துக்கு சவுக்க நல்லதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சில பேர் சொல்லுவாங்க வீரிய ஒட்டு ரகம் ஜிங்குனியானா அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது சவுக்குல. அது நல்ல உயரமா நல்ல பம்பையா போகுது, நல்ல மரம் நல்லா பருத்து நல்லா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட நாட்டு சவுக்கு தான்ப்பா ரொம்ப நல்லது.
1: அதான் காது முத்த, நாட்டு சவுக்கு ரொம்ப நல்லது.
0: ஆமாப்பா, ஏன்னா விலையும் அதிகமா கிடைக்குது. இப்ப இந்த கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த கட்டுமான பணியில, அப்புறம் இந்த காங்கிரீட் மேற்கூரை போடுறாங்க இல்லையா, அதுக்கு சென்டரிங் அமைக்கிறது, இதுக்கெல்லாம் சவுக்கு மரங்களை தான் முட்டுக்காலா பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசா இருக்குன்னா இந்த வாழை விவசாயம் பண்றவங்க எல்லாம் வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் சவுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால சவுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கதான்ப்பா செய்யுது.
1: அதுவும் அந்த நாட்டு சவுக்க.
0: ஆமாப்பா, நீ நாட்டு சவுக்கே பண்ணு, ஏன்னா அது வந்து எப்படி நம்ம வித்துடலாம்.
1: ஆமா,
0: அதனால உனக்கு இப்ப என்ன தெரியணுங்கிற.
1: அதான் என்ன ரக சவுக்க பயிரிட்டா நல்ல லாபம் தரும்?
0: அதான் சொல்லிட்டேனப்பா, நாட்டு சவுக்கே போடு அப்படின்னு.
1: நிலம் எப்படி தயார் பண்றது, சாகுபடி முறை என்ன, உர நிர்வாகம் என்ன, இது சம்பந்தமான நிறைய தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லுப்பா.
0: சரிப்பா சரிப்பா, சொல்றேன்ப்பா. இரவ பாசனமா நீ செய்ப்பா, ஏன்னா கொஞ்சம் தண்ணி உனக்கு வசதி இருக்கு. அதனால கொஞ்சம் பாருக்கு ரமிச்சு அந்த மேட்டுப்பகான பகுதிக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்ணிய கொண்டு போற வழிய பாரு.
1: சரி சரி
0: சரியா. முதல்ல அந்த நிலத்துல ஒரு 20 கிலோ சனப்ப தக்க பூண்டு இத விதப்பு செஞ்சு அது வளர்ந்த பிறகு அந்த பூ பூக்குற சமயத்துல மடக்க உழுது போட்டுணும்பா.
1: ஓஹோ
0: சரியா.
1: சரி சரி.
0: அதுக்கு பிறகு ஆட்டுக்கடையோ மாட்டுக்கடையோ கட்டி அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு ஓட்டணும். 3 அடி அகலம் 3/4 அடி உயரம் கொண்ட பாறுகளை அமைக்கணும். பாருக்கு பார் 1.5 அடி இடைவெளி இருக்கணும். இதை நம்ம வாய்க்கால நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருடைய ஒரு ஓரத்துல மட்டும் சவுக்கு கன்றுகளை நம்ம நடணும். 3/4 அடி ஆழம் குழி எடுத்து ஒரு 250 கிராம் மண்புழு உரம் அதை அதுல போட்டு நம்ம கன்றுகளை நடவு செய்யணும். கன்றுக்கு கன்று 3 அடி இடைவெளி இருக்கணும்பா. இது பாத்துக்கப்பா.
1: சரி சரி சரி.
0: கன்று நடவு செஞ்ச அன்னைக்கு உயிர் தண்ணி விடணும். அதுக்கு பிறகு மண்ணோட தன்மைக்கு ஏற்ப நாம தண்ணி பாய்ச்சணும்பா. சரியா.
1: சரி சரி.
0: தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவதற்கு தான் நம்ம பார் அமைக்கிறோம். இந்த சவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவையில்லாத ஒரு பயிர் தான். வாய்க்கால்ல நம்ம தண்ணி பாய்ச்சறோம் இல்லையா, அதனால அந்த பார் இருக்குல்ல அதுல வந்து நம்ம ஒரு 3 மாசத்து பயிரா இருக்கக்கூடிய நிலக்கடலை அப்புறம் உளுந்து இதெல்லாம் ஊடு பயிரா சாகுபடி செஞ்சு நம்ம ஒரு லாபம் பார்க்கலாம். பின்னாடி ஒரு 7-8 மாசம் ஆகி போச்சுன்னா நம்ம வந்து பக்க கிளைகள்லாம் எடுத்து விட்டு கவாத்து செய்யணும்.
1: ஓஹோ.
0: கவாத்து செஞ்சு நம்ம அப்படியே நேரா விட்டுருணும்பா.
1: ஓஹோ. சரி சரி.
0: சில பேர் 1 வருஷம் கழிச்சு கூட கவாத்து செய்யறாங்க. அது வந்து கன்றுடைய வளர்ச்சியை பொறுத்துப்பா. நம்ம அதுக்கு பிறகு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். நடவு செஞ்ச முத ஆண்டு நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதும்பா, சவுக்குக்கு அவ்வளவு தண்ணி தேவையில்லை.
1: சரி சரி சரி.
0: 2வது வருஷத்துல இருந்து ஒரு 20-25 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி பாய்ச்சலாம். இந்த மாதிரி பாத்துக்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா நேரா மரத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னா நமக்கு நல்ல லாபம் பின்னாடி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கவாத்து செய்யறப்ப நமக்கு மிளார் நிறைய விழுந்து கிடக்கும்.
1: ஆமா,
0: சவுக்க மிளாறு.
1: அது என்ன பண்ணலாம்?
0: இப்ப ஒரு காலத்துல கிராமத்துல அதை எடுத்துட்டு போய் அடுப்பெரிப்பாங்க.
1: செங்கல்ல சூழலையா?
0: வீட்லயே அடுப்பறிப்பாங்கப்பா மிளார் வச்சு.
1: ஆமா.
0: இப்ப எல்லாம் வந்து எல்லாம் கேஸ் ஸ்டவ் ஆகி போச்சு.
1: ஆமா, காலம் மாறி போச்சு.
0: அதனால சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க.
1: அந்த சவுக்கு மிளார வச்சுட்டு அப்புறம் என்னதான் பண்றது?

0: அதுக்கெல்லாம் இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு. அந்த மிளார எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணி பார் இடைவெளியில நம்ம வாக்கியா இருக்குல்ல, அதுல போட்டு மக்க விட்டோம்னா அருமையான தழைச்சத்து நமக்கு கிடைச்சிடும்.
1: ஓஹோ, நல்ல ஐடியா,
0: புரியுதா? 3 வருஷம் கழிச்சு இந்த மரம் நல்லா விலைக்கு போகும், உனக்கு வந்து அதிகமா இந்த 3 வருஷமும் செலவு இருக்காது, நீ அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. சவுக்கும் வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான், பின்னாடி வந்து உனக்கு நல்ல லாபம் இருக்கும்.
1: சரி சரி,
0: அதனால நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி காத்தமுத்து, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் சவுக்க போட்டா என்ன நஷ்டத்துல வருமானன்னு. நீ சொல்றத பார்த்தா நல்ல லாபம் வரும் பழுது 4-5 வருஷத்துக்குள்ள.
0: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான்.
1: அப்ப நாட்டு சவுக்கே நான் பயிரிடுறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் பண்ணுப்பா.
1: சரி சரி சரி
0: சரி, போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வாப்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்கள் இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணியளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: ஈலா கணேசன் ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பொங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
0: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில

0: மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கு அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறும்

0: உள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. நேர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. பூஞ்சைகள் இல்லாமல் இயற்கை சுழற்சி முழுமையாக இயங்க முடியாது என்பதால் அவை பூமியின் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு இன்றியமையாத உயிரினங்களாக கருதப்படுகின்றன. பூஞ்சைகள் இயற்கையில் மிக முக்கியமான சிதைப்பான்களாக செயல்படுகின்றன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இறந்த பிறகு அவற்றின் உடல்கள் இயற்கையில் தேங்காமல் இருக்க பூஞ்சைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. இறந்த இலைகள், மரக்கிளைகள், பழங்கள், விதைகள், விலங்குகளின் உடல்கள் மற்றும் பிற கரிமக் கழிவுகளில் உள்ள செலுலோஸ், லிக்னின், பெக்டின் போன்ற சிக்கலான கரிமச் சேர்மங்களை பூஞ்சைகள் தங்களால் சுரக்கப்படும் என்சைம்களின் உதவியுடன் எளிய கனிமச் சேர்மங்களாக மாற்றுகின்றன. இந்த சிதைவு செயல்முறையின் மூலம் மண்ணில் மீண்டும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துகள் சேர்க்கப்படுகின்றன. இவ்வாறு ஊட்டச்சத்துகள் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவதால் புதிய தாவரங்கள் வளர தேவையான சத்துக்கள் தொடர்ந்து கிடைக்கின்றன. இதுவே ஊட்டச்சத்து சுழற்சி, நியூட்ரியன் சைக்கிளிங் எனப்படுகிறது. பூஞ்சைகள் இல்லையெனில் இயற்கையில் கரிமக் கழிவுகள் அதிகமாக தேங்கி மண்வளம் குறைந்து சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்படும். பூஞ்சைகள் மண்ணின் வளத்தை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கரிமப் பொருட்களை மட்கச் செய்வதன் மூலம் மண்ணில் மட்கு உருவாகிறது. மட்கு மண்ணின் நீர் பிடிக்கும் திறனை அதிகரித்து மண்ணை மென்மையாகவும் வளமானதாகவும் மாற்றுகிறது. இதனால் தாவர வேர்கள் எளிதாக வளர்ந்து அதிக அளவில் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. மண்ணின் அமைப்பு மேம்படுவதால் காற்றோட்டமும் அதிகரிக்கிறது. இந்த நிலை தாவர வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக அமைகிறது. குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் பூஞ்சைகளின் இந்த பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. பூஞ்சைகளின் மிகவும் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பங்களிப்புகளில் ஒன்று மைக்கோரைஸ் ஆகும். இது தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே உருவாகும் பரஸ்பர

நன்மை தரும் கூட்டுறவு உறவாகும். பூஞ்சைகளின் நுண்ணிய ஹைஃபாக்கள் மண்ணில் தூரம் பரவி வேர்கள் எட்ட முடியாத இடங்களில் இருந்தும் நீர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களை உறிஞ்சி தாவரங்களுக்கு வழங்குகின்றன. அதற்கு பதிலாக தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாக்கும் சர்க்கரை மற்றும் பிற கரிம உணவுப் பொருட்களை பூஞ்சைகளுக்கு வழங்குகின்றன. இந்த உறவின் காரணமாக தாவரங்களின் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கிறது. வறட்சி, உப்புத்தன்மை, மண் மாசுபாடு போன்ற கடினமான சூழ்நிலைகளையும் தாவரங்கள் சிறப்பாக தாங்குகின்றன. மேலும் மண்ணில் வாழும் சில நோய்க்கிருமிகளின் தாக்கத்திலிருந்தும் தாவர வேர்களை பாதுகாக்க மைக்கோரைசா உதவுகிறது. எனவே நவீன வேளாண்மையில் மைக்கோரைசா உயிரி உரமாக பயன்படுத்தப்படுகிறது. பூஞ்சைகள் உயிரியல் கட்டுப்பாட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சில பூஞ்சைகள் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளை இயற்கையாக கட்டுப்படுத்துகின்றன.

0: காரணமாக வேதியியல் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறைகின்றது. இதனால் மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைவதுடன் மனிதர்களின் உடல் நலத்திற்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்கநகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
1: இனி கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தேசத்திற்கு முன்னுரிமை என்ற கொள்கையின்படி பட்டதாரி மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறன் மற்றும் கண்டுபிடிப்புகளை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை நோக்கிய நாட்டின் பயணத்தில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை முழுமையான வளர்ச்சி பெற்ற நாடாக மாற்றும் இலக்கை அடைவதற்கு இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தானின் அல்வாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 6400 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவற்றை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளத்திற்கு சென்றுள்ளார். இன்று துண்டிகேலில் உள்ள ராணுவ அரங்கில் அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துவதோடு நேபாள ராணுவ தலைமையகத்தில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார். புதுச்சேரியில் கிராமப்புறங்களில் புதிய அரசு பொது மருத்துவமனைகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தற்காலிக தலைவர் திரு அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஐயப்பன், திரு மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் சார்பில் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான ஒருநாள் தேசிய பயிலரங்கு புதுச்சேரியில் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தனியார் உணவகத்தில் நடைபெறவுள்ளது. ஏற்றுமதி தொழிலில் ஆர்வமுள்ள நிறுவனங்கள் பங்கேற்கலாம் என்றும் முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9438175051 அல்லது 9337953996 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:03.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 3ஆம் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
6: வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: அறிவியல் சார்ந்த உண்மைகள், நம்ம கொசுக்களை சார்ந்த உண்மைகள் நமக்கு தெரியும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு 3 காரணிகளை வந்து ரொம்ப விரிவா படிக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து நோய் பரவல் எப்படி இருக்குன்னு பாக்குறது. அதுக்கு 3 காரணிகள் இருக்கு. ஒன்னு வந்து ஏஜென்ட். ஏஜென்ட்ங்கிறது முகவர். அவர் வந்து யாருன்னா வைரஸா இருக்கலாம் அல்லது வந்து பாக்டீரியா இருக்கலாம். அந்த முகவர் யாருன்னு நீங்க முதல்ல அதை பத்தி படிக்கணும். அதுக்கு அடுத்து ஹோஸ்ட், விருந்தோம்பி. அந்த முகவருக்கு யார் இடம் கொடுக்கறா, சாப்பாடு யார் போடுறா, அவர் தங்குறதுக்கு யார் இடம் கொடுக்கறா, தங்கி இருக்கும் பொழுது இவங்க குடும்பம் ஆவறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் யார் கொடுக்கறா, இது வந்து விருந்தோம்பின் பேர். அந்த விருந்தோம்பி லிஸ்ட்ல வந்து நம்மளும் வரும். அது வந்து நீங்க வந்து டெங்கு கொசுக்கு வந்து நீங்க நைட்ல அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அவர் 6-11 அது குளூமி அட்மாஸ்பியர் பாக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், கீழே ஒரு இருட்டு இருக்கும். இதுல வந்து இந்த அட்மாஸ்பியர் அதுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து

0: ஃபிளைட்டிங் ரேஞ்ச் இருக்கு. ஃபிளைட் ரேஞ்சுங்கிறது
1: தூரத்துக்கு மேல
0: பறக்கும். இது வந்து அதுதான் சோம்பேறி கொசன் ஏன் சொல்றோம்னா, இது குச்சமான கொசன்னா 100 to 200 meters அளவுக்கு தான் இருக்கும்.
1: அதுக்கு மேல போகாது.
0: போகாது. அது உங்களை சுத்தியே இருக்கும். இது பெட். இது மஸ்கிட்டோல என்ன சொல்லுவாங்கன்னா, பெட் மஸ்கிட்டோ. உங்களை சுத்தியே வரும். பெட் அனிமல்ஸ் நீங்க வச்சிருக்க மாதிரி, பூனையா நாய் மாதிரி, நீங்க வந்து அதுக்கு சோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, கண்டெய்னர் அது இதெல்லாம் நீங்க
1: வச்சிருக்கீங்க.
0: அதனால இது வந்து டே டைம் பைட்டர். இந்த ரிதம் இது வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மஸ்கிட்டோ வந்து ரிதம் பாத்தீங்கன்னா நாக்டர்னல். நாக்டர்னல்ங்கிறது இரவு நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. அது பேரு நாக்டர்னல்னு பேரு. ஆந்தை பாத்தீங்கன்னா நைட் அவர்ஸ்ல இருக்கும். பகல்ல எங்க
1: இருக்குன்னு
0: இது டயனல். ஒரு வைரஸ் வந்து அடைகாக்கிறதுக்கு, அதாவது ஒரு வைரஸ் உள்ள இழுத்துச்சுன்னா ரத்த உணவின், ரத்த உணவின் போதுதான் நமக்கு கிடைக்குது. கிடைக்கும்பொழுது அந்த வைரஸ்கள் வந்து 3 to 14 days அல்லது 10 days செல்கள்ல பெருக்கமடைஞ்சு மறுபடியும் கடிக்கும் பொழுது அது சலைவாவை வந்து நமக்கு ரத்தம் முறையாமல் இருப்பதற்காக முதல்ல உமிழ்நீர் தான் சுரக்கும். அது வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா ஆன்டிகொயாகுலன்ட் பேர். இப்ப நமக்கே வந்து பிளட் பேங்க்ல ரத்தம் சேகரித்து வச்சிருக்கிறது ஹெப்பாரின். ஹெப்பாரின் அட்டையில இருக்கு. அட்டையில இருக்கிறது வந்து பிரிச்சு எடுத்து அதை வந்து ரத்தத்துல வந்து சேர்க்கறாங்க. நம்ம ஸ்டோர் பண்ற ரத்தத்துல நீங்க இன்ஜெக்ட் பண்ணிடணும், இல்லைன்னா கிளாட் ஆயிடும். அது வந்து டைம் பாத்தீங்கன்னா 3 minutes. 3 minutesல வந்து ஒருத்தருக்கு கிளாட் ஆகணும். பிளீடிங் வந்து 3 minutes மேல போயிடுச்சுன்னா அது வேற ஏதோ டிசீஸ் ப்ராப்ளம் அர்த்தம். அந்த பிளீடிங் டைத்துல வந்து வேணும். இதுக்கு பிளீடிங் டைம் நம்ம கிளாட் ஆகக்கூடாது நம்மளுடைய ரத்தம். அதுக்காக இது வந்து உமிழ்நீரை முதல்ல அனுப்புது. அந்த உமிழ்நீர்ல வந்து ஆன்டிகொயாகுலன்ட் இருக்குங்கிறான். அதாவது ஹெப்பாரின் போன்ற பொருட்கள் மஸ்கிட்டோனுடைய உமிழ்நீரிலும் இருக்கு. அது வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த முகவர்கள் பாக்டீரியாவோ அல்லது வைரஸ்களோ அந்த உமிழ்நீர் வழியாக தான் நமக்கு உட்செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ இது எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்த உண்மைகள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நோய் கடத்திகள்ல, நோய் கடத்திகளோட இப்போ ஃபிளைட் ரேஞ்ச் என்ன, மலேரியா மஸ்கிட்டோஸ் வந்து 3 kilometers 12 hours வரும். நைட்ல ஒரு 11 to 12 தான் வரும் உங்களை வந்து கடிக்கிறதுக்கு. ஒரு இடத்துல மலேரியா அப்படின்னு சொன்னா அது வந்து நீங்க பிடிக்கணும்னா அந்த மஸ்கிட்டோவை நீங்க இரவு நேரத்துல 11 to 12 வரைக்கும் நமக்கு.
1: எதிரி நாட்டு விமானப்படை வந்து இரவு நேரம்,
0: அதனாலதான் கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோய்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கொசு தான் கண்டுபிடிக்கிறது, 6 PM to 6 AM சாயங்காலம் எங்களை இறக்கி விட்டாங்கன்னா 6 hours பொழுது போனோடனே விடிய 6 hours வரைக்கும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 வரக்கூடிய கொசுக்கள் 8 hours வராது. 8 to 9 வர கொசுக்கள் வந்து 10 hours வராது. அப்ப இது வந்து நீங்க சொல்றது ரிதம் வந்து இதுல வந்துடும். இந்த பயாலஜிக்கல் கிளாக் இருக்குங்களே அது வந்து ஒவ்வொரு இனத்திற்கும் மாறுபடுது அப்படிங்கறத வந்து இப்ப நாங்க ஒகேனக்கல்ல போய் 12 hours பிடிச்சோம். பிடிக்கும்பொழுது 23 inangal கண்டுபிடிச்சோம். அந்த ஒவ்வொரு இனத்துக்கும் பாத்தீங்கன்னா 8 hours மேல அந்த இருக்காது, அடுத்து கொசு வரும். அது வந்து எங்களுடைய என்டமாலஜிஸ்ட் எங்க சீனியர்லாம் வந்து அதை வவுச் பண்ணிட்டே இருப்பாங்க. 6 to 7 கலெக்ட் பண்ணதை கொண்டு வாங்க. கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வகையான கொசுக்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அப்படி சப்பீக்டர்ஸே கிடைக்கும். ஒரு 9 hours மேல 10 hours அந்த பேட்ச் வரும்பொழுது வேற ஒரு கொசுக்களுடைய இனங்கள் மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் அறிவியல் சார்ந்த உண்மைகள். நம்ம கொசுக்களை சார்ந்த உண்மைகள் நமக்கு தெரியும் பொழுதுதான் கட்டுப்பாட்டு நிகழ்வு. நான் வந்து 6 hours போயிட்டு நான் பார்த்துட்டேன் மலேரியா மஸ்கிட்டோ இல்லை அப்படின்னா அது வேலிடான டேட்டா இல்லை. அது வர நேரத்துக்கு நீங்க போயிருக்கணும். அப்ப 11 to 12 அப்படிங்கிறது அனாஃபிலிஸ் ஸ்டீஃபன்சி, அனாஃபிலிஸ் குளுசிபிசிஸ், அப்புறம் ஃப்ளுவைடலிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சயின்ஸ் இருக்கு சார்.
1: சார் மனுஷன் வந்து டைத்தை கீப் அப் பண்றோமோ இல்லையோ, விலங்குகள் வந்து பக்கவா கீப் அப் பண்றாங்க.
0: பயங்கரமான பயனாமிக்ஸே பெரு சார். அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளவு பெரிய அளவுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் என்டமாலஜி வந்துருச்சு. ஃபோரன்சிக் என்டமாலஜிங்கிறது ஒரு பாடியை நீங்க புதைச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை நாட்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதுங்கிறத வந்து ஈக்கல் வச்சு கண்டுபிடிச்சலாம். பெரிய யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 10 hours நீங்க புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மேகட் வந்துடும். எந்த ஆழத்துக்கு நீங்க புதைச்சாலும் வந்து சில ஈக்கல் சார்கோஃபேகாங்கிறது வந்து ஃபிளஷ் ஃபிளை அது வந்து அதை தேடி போயிடும்.
1: மண்ணு தோண்டியே உள்ள போயிடும்.
0: நீங்க வந்து பெரிய கான்கிரீட் போட்டு கட்டிருப்பீங்க, சைட்ல இருந்து மண்ணுல போயிட்டு அந்த பாடி எடுத்து சாப்பிடணும். சாப்பிட்டே இருக்கும். சாப்பிட்டு இருக்கும்போது அது இனப்பெருக்கம் பண்ணும்பொழுது முட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த லார்வாக்களுக்கு பேர் வந்து மேகாட்னு பேரு. அந்த மேகாட் இவன் போய் பாடி எடுத்து தோண்டும்போது மேகாட் இருக்குன்னா இந்த ஸ்பீசிஸ் இருக்குன்னா அதனுடைய லைஃப் டேபிள் நம்மள்ட்ட இருக்கும். இது எக்ல இருந்து வந்து பொரியறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது, இது பேர் லைஃப் டேபிள்னு பேரு. இது ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் லைஃப் டேபிள். இதுதான் இப்ப நமக்கு பேசிக் ரிசர்ச் நம்ம பண்றோம்னா என்டமாலஜில. ஸோ ஈனம் எடுத்துக்குப்பா, அது முட்டை போடுது, அதுல இருந்து எத்தனை லார்வாக்கள் வெளில வருது, எத்தனை நாள்ல அந்த லார்வாக்கள் எத்தனை தோல் உரிக்குது, கூட்டு பருவம் எப்ப வருது, முதிர்ந்த
1: திரும்பவும் அது வந்து ஈக்களா எப்ப மாறுது,
0: இது வந்து லைஃப் டேபிள். அப்ப வந்து நீங்க கடாவர்ல இருந்து நீங்க அல்லது ஒரு டெட் பாடில இருந்து எடுக்கக்கூடிய மேகட்டை வச்சுக்கிட்டு அதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது கூட்டு பருவம் அடைஞ்சது, அதுக்கப்புறம் இந்த வகையான ஈக்கள் வந்து வாழ்நாள் எவ்வளவு, அப்ப 10 hours முன்னாடி தான் இந்த பாடி புதைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஃபாரன்சிக் சைடில் பெரிய என்டமாலஜியும் யூஸ் ஆகுது.

0: அதனால வந்து அதனுடைய பயனாமிக்ஸ்ங்கிறது இந்த பூச்சிகளினுடைய லைஃப் டேபிள், அதனுடைய வாழ்க்கை அப்சர்வ் பண்றதே ஒரு பெரிய. இதுல வந்து இதுவும் அது உருமாற்றம், இந்த உருமாற்றம்ங்கிறது தான் மெட்டமார்போசிஸ். எக்ல இருந்து அடல்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுது? இப்ப கொசுக்கள் என்ன பின்னடைவு அப்படின்னா, இந்த 10 நாட்கள் வந்து நீர்ல இருக்கு, இந்த நீர்ல இருக்கிறத வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு. அதனால வந்து அவங்களுக்கு நோய்களுடைய கட்டுப்பாட்டுல வெக்டர் கண்ட்ரோல் வரும்பொழுது, முதிர்ந்த கொசுக்களை அழிப்பதற்கு ஒரு ரசாயன பொருள்களை நம்ம யூஸ் பண்றோம், இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்றோம். பட் லார்வா வந்து தண்ணியில இருக்குங்க இல்லைங்க, நல்ல தண்ணி, அது வந்து டொமஸ்டிக்காவும் யூஸ் ஆகுது. அதில் கொண்டு போய் நீங்க வந்து எல்லா நச்சு
1: கலக்க
0: முடியாது, அப்ப வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் கொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. நீங்க போய் ஒரு தப்பி தவறி குடிச்சிட்டோம் தண்ணி அப்படின்னா நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டார்கெட் ஆர்கனைஸ், நமக்கு டார்கெட் நீங்க கிடையாது, பட் கொசுக்களுக்கு மட்டும் நமக்கு உள்ள ஒரு பிரத்யோகமான பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. அது வந்து நமக்கு வந்து விலங்குகளுக்கும் தீமையா இருக்கக்கூடாது, ஒன்லி நம்ம கொசுக்கள் லார்வாக்கள் மட்டுமே சாக வேண்டும். இது வந்து லார்வல் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இப்ப அது பார்த்துட்டு
1: செலவுகை. மீன்கள் கூட
0: கப்பீஸ்ங்கிற அந்த லாரிவோரஸ் ஃபிஷஸ் இருக்கு பாருங்க, அது என்ன அப்படின்னா, அந்த லார்வாக்களை விரும்பி உண்ணக்கூடிய மீன்கள். அதுக்கப்புறம் அந்த டிராகன் ஃபிளை இருக்கு பாருங்க, அது வந்து முட்டை போடுற இடம் வந்து தண்ணி தான், ஏதாவது இந்த தும்பி, தும்பியினுடைய முட்டை தட்டான், அது வந்து விரும்பி சாப்பிடும் அந்த லால்வா. அதையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா, சுற்றுப்புறத்திற்கு தீங்கு விளைவிக்காத, மனிதன் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்காத பயோசைட்ஸ் என்ன இருக்கு? இப்ப ஒரு பாக்டீரியாவை யூஸ் பண்றோம், இப்ப வந்து பேசிலஸ்ங்கிற ஒரு பாக்டீரியாவை பவுடர் மாதிரி ஆக்கி தண்ணியில போட்டா உயிர் வந்துடும். அந்த பாக்டீரியாவை அந்த லார்வாக்கள் சாப்பிடும், லார்வாக்கள் சாப்பிடும் பொழுது இறந்து போயிடும். அது வந்து இப்ப நம்ம விசிஆர்சில டாக்டர் பல்ராமன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் தான் இது பண்ணாங்க. அது வந்து பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ் அண்ட் பேசிலஸ் ஸ்பாரிகஸ் வந்து இப்ப மார்க்கெட்லயே கிடைக்குது. நீங்க அதை வாங்கி தண்ணியில போட்டீங்கன்னா அது உயிர் பெற்றும், அந்த பாக்டீரியா உயிராயிடும். இப்ப பவுடரா இருக்கிறது வந்து உயிர் வந்துடும்.
1: இந்த பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ் சார், இந்த பிடி கத்திரிக்காய் அப்புறம் அது கொஞ்சம் சரி வராதுன்னு பயந்தாங்க. பருத்தில எல்லாம் கொஞ்சம்
0: பருத்தில பய கண்ட்ரோல், பய கண்ட்ரோல் வந்து பயோசைடா யூஸ் பண்றோம் அந்த பாக்டீரியாவை.
1: சார் பொதுவா இப்ப பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா, தொடர்ச்சியா ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா டெங்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது என்ன காரணம் சார்? அதுக்கு அந்த முட்டை பொரியறது அந்த இதுக்கு ஆனா அந்த டைம் எல்லாம் அது செட் ஆகுது அது மாதிரி?
0: ஆமா, அதாவது வாட்டர் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டத்துல நீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது, ஏதாவது டெங்கு கொசுகள் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, நீங்க தரையில நீங்க போய் என்ன பாக்க சொன்னா நான் பாக்க மாட்டேன். தரையில தண்ணி தேங்கி இருக்கு சார் மழை பெஞ்ச உடனே, அங்க டெங்கு கொசு பரவுது ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, அந்த அறிவியல் அவருக்கு தெரியல, அவர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. அதை வந்து நமக்கு ஒரு மருந்து போட்டுட்டு வந்துருவோம். ஆனா வந்து எனி இப்ப சிமெண்ட் ரோடு இருக்கு பாருங்க, சிமெண்ட் ரோடுல தேங்கி இருக்கக்கூடிய நீரே போதும். அதாவது எனி சப்ஸ்ட்ரேட்டம், அதாவது கீழே தரை இல்லாம ஏதாவது ஒரு
1: தண்ணி தூய்மையா நிக்கிற
0: தூய்மையா நிக்கணும். கீழே வந்து உங்களுக்கு என்ன ஓடா இருக்கலாம், ஈவன் முட்டை ஓட்டுல கூட நாங்க பாத்துருக்கோம். அதுக்கு பிறகு வந்து மண் பாத்திரங்கள்
1: தரையில வந்து ஒரு சேறு கலந்த தண்ணியா இருந்தா அங்க டெங்கு
0: கண்டிப்பா,
1: செம்மண் தண்ணியா இருக்குன்னா அதுல வர
0: மலேரியா கொசுக்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்ன சொல்றோம்னா, ஏன் டெங்கு வரும் அப்படிங்கற சாத்தியம் அப்படின்னா, நான் சொன்னதுதான், டயர்ல இருக்கக்கூடிய எக்கு, அதே மாதிரி மொட்டை மாடியில வேண்டாத பொருள்கள் நம்ம வச்சிருப்போம், அது எதற்கு இருக்குன்னே நமக்கு தெரியாதுங்க. தண்ணி வந்த பிறகு அதுல போட்டிருக்கோம். இப்ப வந்து மான்சூன் வந்துருச்சு, அதை போய் மறுபடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரீடிங் இருக்கும். இப்ப இது மாதிரி நிறைய சோர்சஸ் வந்து இருந்தது, காமா இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா மழை வந்த பிறகு வந்து அதனாலதான் அலர்ட் பண்றது இருக்கு. இன்னொரு
1: சன் ஷேட்ல தண்ணி நிக்கிறது, சின்ன சின்ன டப்பாக்கள், மூடி பாட்டில்கள், சில நேரத்துல இளநீ எல்லாம் சாப்பிடுறாங்க,
0: அப்படியே
1: போட்டு போயிடுறாங்க, பிளாஸ்டிக் கப்பு, நல்ல தண்ணி நிக்கிற இடமா இருந்ததுதான் முடிஞ்சது.
0: அதனாலதான் வான் சொன்னா நம்ம அலர்ட் பண்றோம். இதுல வந்து உங்களுக்கு எல்லாருமே டெங்கு உள்ளவங்களை கடிச்சிட்டு தான் மான்சூன் சமயத்துல வந்து கடிக்கணும்னு இல்லை, ஏற்கனவே வந்து டெங்கு உள்ள கொசுக்கள் வந்து முட்டையிட்டு வச்சிருக்கு, அந்த முட்டைக்குள்ள வைரஸ் இருக்கு, அது வந்து பெரிய ஒரு சைலண்ட் பாம்பு அது. அந்த இது நான் சொல்லிட்டேன், அந்த எக்கு வந்து கருப்பொருள் அப்படி இருக்கு. இப்ப அந்த வைரஸ் உள்ள ஒரு எக்கு வளர்ச்சி அடையுது, வளர்ச்சி அடைஞ்சா முதிர்ந்த கொசுவா மாறுது. அப்ப முதிர்ந்த கொசுக்குள்ளேயே வந்து வைரஸ் இருக்கு, அதை யாரையும் டெங்கு உள்ளவரை கடிக்கணும்னு ஒரு அவசியம் ஏற்படல.
1: பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள், அப்புறம் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சி

0: பொறியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் மூன்றாம் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஒய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஒய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு

0: மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பேயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பேயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறி உள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசி பன்னா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
3: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்க லோக்கல்ல யார பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம்

0: என்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கேன்சர் அல்லாத புரோஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புரோஸ்டேட் வளர்ச்சி, அதாவது கேன்சர் அல்லாத சாதாரண புரோஸ்டேட் கட்டி, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த புரோஸ்டேட் கட்டி என்பது நம்ம வந்து பினைன் புரோஸ்டேடிக் ஹைப்பர்ட்ராஃபி இல்ல பினைன் புரோஸ்டேடிக் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா, புரோஸ்டேட் சுரப்பி வந்து ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான சுரப்பிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சுரப்பி வந்து ஏஜ் ஆக ஆக 50 வயது மேற்பட்டவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அது வளர்ச்சி அடையும் போது அது சிறுநீர் பாதையில இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி என்ன சிறுநீர் கழிக்கிறதுல சில சிரமங்களை ஏற்படுத்தும். என்ன வகையான சிரமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போறது, யூரின் வந்தா உடனே போக முடியாம போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போறது, இல்ல யூரின் வந்தா உடனே போகணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் போறதுக்குள்ள லீக் ஆகிறது. நைட்ல வந்து நம்ம நார்மலா ஒரு தடவை யூரின் போறதுங்கிறது நார்மல், ஒரு தடவைக்கு மேல நீங்க யூரின் போனீங்கன்னா அது வந்து வியாதின்னு தான் அர்த்தம். இது வந்து எல்லா வயதானவர்களுக்கும் இருக்கும். இப்ப 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம செக் பண்ணோம்னா ஒரு 60-70% பேருக்கு இந்த புரோஸ்டேட் வளர்ச்சி இருக்கும். அது சில பேருக்கு சிம்டம்ஸ், அதாவது தொந்தரவு ஏற்படுத்தும், சில பேருக்கு எதுவுமே ஏற்படுத்தாத அமைதியாக கூட இருக்கலாம். இது என்ன வகையான தொந்தரவுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த புரோஸ்டேட் வளர்ச்சி அப்படிங்கிறது, இது வந்து நம்ம கேன்சர் போல பயப்பட வேண்டாம். சாதா வளர்ச்சி, ஸ்மூத்தாக தான் இருக்கும். இதனோட மாத்திரை மருந்துகள் மூலமாகவே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில உடல் வாழ்வு முறை மாற்றங்கள் வழியாக கூட இதை நம்ம கொஞ்சம் சிம்டம்ஸை மேற்படுத்தலாம். உதாரணமாக யூரினை அடக்கி வச்சு போகாமல் இருக்கிறது, ரெண்டாவது இரவு படுக்கும்போது வந்து டயூரிட்டிக் சிறுநீர் அதிகம் உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருட்களையோ மாத்திரைகளையோ உட்கொள்ளாம இருக்கிறது. நைட் படுக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியான அட்மாஸ்பியர்ல படுக்கும்போது யூரின் உற்பத்தி நைட் அதிகமாகும். அப்ப வந்து அந்த ரிட்டன்ஷன் இல்ல யூரின் போகாம அடைச்சிக்கிறது இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வியாதி கொஞ்சம் கவனிக்காம விட்டோம்னா யூரின் வராம அடைச்சி போயிடும், வலி கொடுக்கும். அப்புறம் நம்ம சிறுநீர் கழிக்கிறதுக்கே வந்து டியூப் போடணும், கத்தீட்டர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த வியாதியோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பல அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிட்டன்ஷன் அந்த மாதிரி வந்ததுன்னா கத்தீட்டர் போட்டு யூரின் பையை வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாத்திரை மருந்துகள் மூலமா போட்டு ஒரு குறிப்பாக ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக போட்டோம்னா அந்த நீர்ப்பை சுரப்பி வந்து புரோஸ்டேட் வந்து சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 6 மாதத்தில் 50% அதோட ஏற்கனவே இருந்த வளர்ச்சியை விட சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சில பேருக்கு மாத்திரை போட்டும் கேட்கல, திரும்ப திரும்ப யூரின் தங்கிறதுனால என்ன பண்ணோம்னா, யூரின் வந்து நம்ம பிளாடரில் வந்து 300 ml யூரின் இருக்கும், ஆனால் நம்மளால 100 ml யூரின் தான் போக முடியும், மீதி 200 ml பிளாடர்லேயே தங்கிரும். இந்த தங்குற யூரின் வந்து எப்படி ஸ்டேஷனரியாக இருக்கிற வாட்டரில் வந்து பாசி படியுதோ அதே மாதிரி தங்குற யூரினில் வந்து ஸ்டோன்ஸ், இன்ஃபெக்ஷன் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து யூரின் தங்கிறது அதிகமாக இருந்தா, யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்தா, இல்லை யூரின் வராமல் அடைச்சி போய் மாத்திரை போட்டும் கேட்காம இருந்தா, இல்லை யூரினில் ரத்தம் லீக் ஆகிட்டே இருந்தா அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கும். அறுவை சிகிச்சைங்கிறது இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டாஸ்கோபிக் தான். நம்ம பினைன் புரோஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேன்சர் மாதிரி பெரிய ஆப்ரேஷன்லாம் இல்லை, யூரின் போகிற பாதை வழியாகவே நம்ம ஒரு சிறு டியூப் மூலமாக புரோஸ்டேட்டை வந்து நம்ம சின்ன சின்ன பிட் பிட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம். முன்னாடி வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து அதை லேசர் மூலமாக ஃபுல்லாக கட் பண்ணி சிப்ஸ் மாதிரி எடுத்து அதை நம்ம பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் அட்வான்ஸ்டு தெரப்பீஸில் வந்து ஹைட்ரோ தெரப்பி, வாட்டர் வேப்பர் தெரப்பி அதெல்லாம் வந்திருக்கு. பட் அது எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, சில இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா, அந்த ஃபோர்ஸ்னால அந்த டிஷ்யூவை வந்து அது வேப்பரைஸ் பண்ணிடும், காத்துல கலக்கிற மாதிரி வேப்பரைஸ் பண்ணிட்டு அது வந்து அந்த சைஸை குறைச்சிரும். அதனால வந்து நமக்கு யூரின் போறது ஃப்ரீயா இருக்கும். இது குறிப்பா இந்த வந்து எல்லா வயதானவர்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொந்தரவு இருந்தா கண்டிப்பா எல்லாருமே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணா இதுல கண்டிப்பா புரோஸ்டேட் சைஸ் தெரிஞ்சிடும், யூரின் எவ்வளவு தங்கி இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சுதான் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து பிளான் பண்ணணும். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் கேன்சர் அல்லாத புரோஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்பார்வை

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 7:31. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். நேத்து நடந்த டென்ஷன் எல்லாத்தையும் நேத்தோட விட்டு இன்னைக்கு நாள் நமக்கானது அப்படின்னு செம்ம பாசிட்டிவ் வைபில் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்க உங்க மார்னிங் எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண நான் ஒரு க்வெஸ்சன் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மிஷன் காயக்கல்ப் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசு எது? அதாவது, அரசு பள்ளிகளோட வசதிகளை இன்னும் சிறப்பாக மிஷன் காயக்கல்ப் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உடனே ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணி ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எங்கள் பேஜ் வரும். அதில் நம்ம வணக்கம் மக்களே போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்டில் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரியான விடையை சொல்கிற நேர்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. கமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சர் லோட் ஆகட்டும். ஒரு பாட்டுக்கு அப்புறம் வரேன்.

சும்மா கீழி. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே ஷோல மிஷன் காயக்கல்ப் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருந்தால இப்ப அதை பத்தின இன்ஃபர்மேஷன். ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த கிளாஸ் ரூம், ஃப்ரெண்ட்ஸு, செம்ம காட்டம் அப்படின்னு மனசில் ஒரு க்யூட்டான ஃப்ளாஷ்பேக் ஓடும். நம்ம படித்தப்ப இருந்த அதே பழைய ஸ்கூல் பில்டிங் நமக்கு ஸ்பெஷல் தான். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கூல்ஸையும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்டேட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மிஷன் காயக்கல்ப். இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? பில்டிங்ஸ் ரிப்பேர் பண்ணி பல பலன்னு வெதர் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் அடிக்கிறாங்க. சுத்தமான குடிநீருக்காக ஆர்ஓ பிளான்ட்டு, வாட்டர் கூலர்ஸு, டாய்லெட்டு, சயின்ஸ் லேபு எல்லாமே செம்ம நீட்டாகவும் மாடர்னாகவும் மாற்றுறாங்க. ஸ்பெஷல் ஹைலைட்டாக மாற்றுத்திறனாளி பசங்களுக்காகவே பிரத்யேகமாக சென்சரி பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ விஷயங்களை பண்ணுற இந்த அட்டகாசமான மிஷன் காயக்கல்ப் திட்டம் எந்த ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க, நம்ம ஒரு பாட்டுக்கிட்ட வந்துடலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொழி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:42. நம்ம ஊரு கரன்சி நோட்லாம் பிரிண்ட் பண்றாங்கல்ல, அந்த இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில இருந்து ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இன்ஃபர்மேஷனை டக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ஐடின்னு மொத்தம் 22 வேகன்சி இருக்கு. படிப்பு டிப்ளமோ, பிஇ, எம்பிஏ இல்லைனா சிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வயசு 18-35 இருக்கணும். செலெக்ஷன் ஆன்லைன் எக்ஸாம், அப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஃபீஸு 1000 ரூபீஸ். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 200 ரூபா. ஆன்லைனில் அப்ளை பண்ண August 24 தான் லாஸ்ட் டேட், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உடனே SPMCIL.com வெப்சைட்டை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம ஒரு பாட்டு கேட்டு வரலாம்.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 7:47. எஸ் பேங்க் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ இந்த சம் அப்டேட் உங்களுக்கு தான். தேசிய வங்கிகள்ல வாடிக்கையாளர் சேவை பணியாளர் கஸ்டமர் சர்வீஸ் போஸ்டிங்க்கு ஒரு சூப்பர் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. வேகன்சி இந்தியா முழுசும் மொத்தம் 11,403 வேகன்சிஸ். அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு 625 இடங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசம் 1713, கர்நாடகா 1414, மகாராஷ்டிரா 1051, மேற்கு வங்காளம் 946. படிப்பு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். வயசு 21/8/2026 தேதியின்படி உங்க வயசு 20-28 இருக்கணும். செலக்ஷன் எப்படி தெரியுமா? பிரிலிம்ஸ் அப்புறம் மெயின் எக்ஸாம்னு ரெண்டு ரவுண்டா வச்சு செலக்ட் பண்றாங்க. ஃபீஸ் 850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. மறந்துடாதீங்க, ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஆகஸ்ட் 21 தான் லாஸ்ட் டேட். உடனே ibps.in வெப்சைட்டை செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பாட்டு கேட்டு வர போறோம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில நாம் கேட்ட கேள்வி, அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மிஷன் காயக்கல்ப் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச அரசு எது? இதான் என் கேள்வி. இதற்கான சரியான விடை டெல்லி அரசு. இந்த ஆன்சரை கரெக்டா சொல்லியிருக்காங்க. குடிக்கல்பாளையம் ஷாகுல் அமீது ராஜா, அரியலூர் வீரதுரை, சென்னை சுகன்யா பரத்து, ஆரூர்லேருந்து ஜான் ஹாஜா, அப்புறம் ஹரிஹரன் அவர் ஊர் பேர் போடல, காரைக்கால் விஜயராகவன், முல்லக்காடு பாபு, இரவஞ்சேரி ஷாகுல் அமீது, சின்னக்கண்ணூர் கருப்பண்ணன் ரங்கசாமி, செஞ்சி கலைவாணி கணிஷ்மா, அன்பு கடர்லேருந்து சுகந்தி, லாஸ்பேட் சென்னை அந்தோணிராஜ், மணிமாறன், கிழமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், பெரியவாளையம் ரவிச்சந்திரன், பூலுவபாளையம் ஆனந்த முருகன். கண்டுபிடிச்ச நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகள். சூப்பர். நானும் உங்களை ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது யூடி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னேன், ஆனா நீங்க கொஞ்சம் உடனே ட்விஸ்ட் ஆகாம ஆன்சரை கரெக்டா கண்டுபிடிச்சு அசத்திட்டீங்க. போங்க. ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதோட இந்த ஷோ நிறைவு பெறுது. நெக்ஸ்ட் உங்களுக்காக நம்ம புதுவை காத்துட்டு இருக்க ஸ்டேட்டியோ உண்டு.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியா 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநாட்டை

கட்டமைப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. பணியாளர் பொதுத்துறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடெல்லியில் 2026 ஆண்டிற்கான தேசிய அனுபவ விருதுகளை வழங்குகிறார். புதுச்சேரியில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கான ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற தியாகிகளை கௌரவிக்கும் தேநீர் விருந்து நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் கூறினார். மேலும் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் தேவைப்படுவதால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கான முதலாம் ஆண்டு சேர்க்கை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த சேர்க்கை இன்று முதல் வரும் 19 தேதி வரை நடைபெறும். மத்திய அறிவியல் விருது பெற தகுதியான பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புத்தாக்க முயற்சிகளில் ஆர்வமுள்ள மாணவர்கள் இன்ஸ்பயர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அழைப்பு விடுத்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்கி வரும் 23 தேதி வரை புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: மணி 3:25 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையானதொரு காலை வணக்கம். காலையில மண்டே ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே அதே பரபரப்போட நிதானமா உங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்யுங்க. அதே மாதிரி வந்து சூப்பரா பிளான போட்டுக்கோங்க, ஹெல்த்த பாத்துக்கோங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு சூப்பரான காலை வணக்கத்தோட நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி வந்தாச்சு. சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே பாரதி பாரதிபுரத்துல இருந்துதான் நமக்கு லைவ் ஷோ வழங்க போறாங்க. சோ அவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பாரதி கிட்ட இணையலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்ம புதுவை நிகழ்ச்சி நம்ம வந்து நம்ம ஆர்ஜே பாரதிபுரத்துல இருந்து வந்து பாரதி நிகழ்ச்சி வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனால நம்மளுடைய நம்ம புதுவை ஷோல ஒவ்வொரு ஏரியாவிலையும் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் நம்மளுடைய ஆர்ஜேஸ் அந்த ஏரியாவை பத்தி நமக்கு தெரிய வச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ பாரதி பாரதிபுரத்தை பட்டு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். ஹாய் பாரதி.
3: ஹாய், இன்னைக்கு நம்மளுடைய ஷோ எங்க இருந்து போக போகுது அப்படின்றத நம்ம ஆர்ஜே அன்பரசன் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நான் யாருன்றதையும் வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்கப்பா. ஒரு சஸ்பென்ஸ் பத்தி என்ன சொல்ல விடுங்கன்னா அதெல்லாம் முடியாது. நானே முன்னாடி சொல்லிட்டுதான்ப்பா அவங்களுக்கு வந்து வாய்ப்பே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா டீடெயிலுமே வந்து சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம வந்து என்ன அப்படின்னா பாரதிபுரத்தை பத்தி வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கூட இந்த இடத்த பத்தி சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். என்னோட பேர் வெங்கடா சரபதி. வணக்கம். என் பேர் சிவகுமார்.
3: நீங்க வந்து எத்தனை வருஷமா வந்து
4: நான் இங்க வந்து 40

0: இருக்கு, 2 வருஷமா இருக்கிறேங்க. என்னோட ஏஜ் 51. அப்ப இது ஃபுல்லா மணலாவே இருக்குது. ஆமா, அந்த ஏரியா ஃபுல்லாவே மணல் பரப்பாதான் இருக்குது. எல்லாம் அப்ப வந்து குடிசை வீடுகள் அதிகமா இருக்குது. இப்ப வெறும் கட்டிடமா இருக்குது. இறத்துக்கு வழி வந்து சங்காபுரம் வழியாகவும் வரலாம், வைகாவூர் சாலை வழியாகவும் வரலாம், மேட்டுப்பாளையம் டிரான்ஸ்போர்ட் சிட்டி வழியாகவும் வரலாம், ராதாகிருஷ்ண நகர் வழியாகவும் வரலாம், மாணிக்க செட்டியார் வழியாக வரலாம். 4 உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த ஊர் உருவான ஊர். இது பழமையான ஊர். இது இந்த ஊரினுடைய டிராடு மார்க் லேண்ட் மார்க் சொன்னா வல்லவாரி சொல்லுவாங்க.
1: முன்னாடியே
0: சொல்லுவாங்க. இப்ப வந்து இங்க வந்து நிறைய வளர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது. அங்கன்வாடி மையம் இருக்குது. அனைத்து அடிப்படை வசதிகளும் இங்க நல்லா இருக்குது. அதுல எந்த விதமான குறையும் இல்லை.
1: இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல வந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து பாத்துருக்கீங்க இல்லையா? இந்த இடங்கள் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு?
0: அதுக்கு முன்னாடி வெறும் மணல் பரப்பாவே இருந்தது. மணல் பரப்பாவே இருக்கும், நம்ம நடக்க பார்த்தா நிறைய பொடிச்சுடும். இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்க இருந்தது. ஆனா நிறைய மணல் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் மணல் இல்ல, நிறைய மணல் பரப்பா இருந்தது. அந்தாண்ட பக்கம் ராதாகிருஷ்ணா இருந்தது, மாந்தோப்பா இருந்தது. அப்ப இந்தாண்ட பக்கம் மணல் ரொம்ப சிறப்பா இருக்கு. நாங்க ஸ்கூல் போய் படிக்காதது காரணமே இருக்கு. அப்பெல்லாம் 9வகுப்பு படிச்சேன் நானு, அதுக்கு மேல படிக்கல நானு. அப்ப நான் 6வகுப்பு படிக்க பார்த்தா பைய எடுத்துட்டு வந்து ஸ்கூல் மரத்துல மாட்டிட்டு அம்பரம் விளையாடின காலங்கள் தான் அதிகம். எங்க அப்பா என்ன வந்து தேடி தேடி வந்து ஒரு ஆத்திரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அதிகமா தவிர நானா வந்தது கிடையவே கிடையாது வீட்டுக்கு.
1: சொல்லிட்டு பேகை எடுத்து கிளம்பா ஸ்கூலுக்கு போறதே கிடையாது.
0: போயிட்டு அட்டன்ஸ் போட்டு ஓடி வந்துருவோம்.
1: நாங்க அட்லீஸ்ட் போறதுக்கு மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவோம். மத்த டைம் எல்லாம் வந்து அந்த சோப்புல தான்
0: வந்து பயன்பாடு. முந்திரி மரமும் மாமரம் தான் எங்களுடைய பயன்பாடு. இந்த மாணவி கேட்டா இருந்தது முந்திரி மரமா, முந்திரி காடா இருந்தது. அதுக்குள்ள ஜாலியா இருக்கும். அது அந்த காலங்களில் என்னுடைய பிள்ளைகளே அதெல்லாம் அனுபவிக்கவே இல்லை.
1: வந்து ஒரு தனி அனுபவம், அது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம்,
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அந்த காலங்கள்ல இப்ப நீங்க கேட்க பார்த்து எனக்கு அதை நினைச்சு பார்க்க பார்த்து நீங்க மறுபடியும் கேட்க பார்த்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மெய்சிலைக்கு மாதிரி ஒரு நினைவுகளுக்கு போயிட்டேன் நான். உண்மையிலே அது சூப்பரா இருக்கும். அந்த காலங்கள் இன்னைக்கு எந்த பிள்ளைகளுக்கும் அது கிடைக்காது. அது ஏன்னா ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இனிதான் டெக்னாலஜி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு டெக்னாலஜில தான் இருக்கிறவங்க தவிர ஆனா இன்னைய காலகட்டங்கள் அன்னைய காலகட்டங்களோட அமைப்பு கிடைக்கல. இது ரெண்டும் கிடைச்ச ஒரே ஆள் நாங்க தான். அது முக்கியம். அந்த விதத்துல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வறுமையும் பாத்துட்டோம், வசதியும் பாத்துட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளை வந்து ரொம்ப படிக்க வச்சு நல்ல விதமாகவும் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஒன்னா விளாடவே முடியாத சூழ்நிலை இல்ல. நாங்க அப்படி வயது வித்தியாசம் இல்லாம 40 வயசு 50 வயசு உள்ளவங்களோடயும் 8 வயசுல உள்ளவங்க சேர்ந்து விளையாடணும். இந்த மணல் பரப்புல கபடி விளையாடி இருக்கிறோம், கண்ணாம்பூச்சி விளையாடி இருக்கிறோம். எல்லாமே இரவு நேரத்துல வெளிச்சம் கிடையாது, கரண்ட் கிடையாது, எந்த வசதி இல்லாத காலத்துல சொல்றேன். அதெல்லாம் ஒரு ரொம்ப ரம்மியமான காலங்கள். மாமா மகிழ்
1: குழந்தைங்களை பார்க்கவே முடியும்.
0: பார்க்கறதுல பார்க்க ஒரு கேட்டா ஐஜானிக்குன்றாங்க. அது வந்து ஒரு கிருமி, நோய் கிருமி வருதுன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுங்க. இப்ப இருக்கிற பசங்க தொட்டி செடி மாதிரி வளர்றாங்க. நாங்களாம் காட்டு மரம் மாதிரி வளர்ந்தோம். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. அவங்க தொட்டி செடி மாதிரி வளர்க்க பார்த்தா 2 நாள் தண்ணி ஊத்தலாம் வீணா போயிடுது. எங்களுக்கு தண்ணி ஊத்தலனால நாங்க வளர்ந்துருவோம், தண்ணி ஊத்தலாம் வளரும். முத்தாப்படல் போட்ட காலம் பெரிய காலம், அதெல்லாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலம் இனிமேட்டு கிடைக்கும் கிடைக்காது. இனிமேட்டு வர போற பசங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அது நம்மளோட சைக்கிள் கிடையாது. அன்னைக்கு வந்து சைக்கிள், அதுக்கு அடுத்து 3 சக்கர வாகனம் ட்ரை சைக்கிளா இருந்தது. அதுக்கப்புறம் தட்டு வண்டியா இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் ஆட்டோ வந்தது. அதுக்கப்புறம் இந்த வசதிகளும் இப்ப எலக்ட்ரிக் பைக் அளவுக்கு வளர்ந்துருக்குது.
1: எல்லாமே வந்து ஒரு இயந்திர மயமா ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, ஒரு உடம்புல வந்து ஆரோக்கியமும் இல்ல அப்படின்னு.
0: டைம் டேபிள் மாதிரி ஆகிட்டாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஸ்கூலா இருந்தாலும் சரி, நம்ம வீடா இருந்தாலும் சரி, நம்ம பாத்ரூம் வர பார்த்து பாத்ரூம் போவோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, மண் அடிச்சா பாத்ரூம் போற அளவுக்கு கொண்டாடுறாங்க.
1: ஓகே சார், இப்ப நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்துல வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க.
0: ஆமா ஆமா ஆமா.
1: உங்க கூட பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: தொடர்ந்து பேசலாம். இப்ப 2.8 நேர்கள் சேர்த்து ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி இல்லாம புதுவை
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வரைக்குமே.
1: பாட்டானா எங்க கேக்கிறது, எப்படி கேக்கிறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
1: நேர்களை இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines: Self-enumeration for Census 2027 to begin today in Ladakh and identified snowbound areas of Jammu and Kashmir. NTA to

0: மீண்டும் இரண்டாவது சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். சோ செகண்ட் ஹாப்ல இன்னைக்கு பாரதிபுரம் அந்த ஊர்ல இருந்து நம்ம ஆர்ஜே பாரதி அந்த ஊரை பத்தி என்ன விஷயங்கள்லாம் கேட்டு சொல்றாங்க அப்படிங்கறத அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து
1: மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நம்ம ஏரியாவில நம்ம சின்ன வயசுல எந்தெந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்தோம், அப்போ நம்மளுடைய ஜாலி என்ஜாய்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிலாம் நினைவு கூறுறது ரொம்ப ஒரு தனியான ஒரு அனுபவம் தான். அதுவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கூட. சோ அந்த மாதிரி இப்போ நம்ம புதுவை நிகழ்ச்சியில பாரதிபுரத்துல இருந்து யாரு பேச போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
3: வருது வீடு கட்டிருக்கு, இந்த மாதிரி நிறைய இதுன்னு சொல்லுவோம். தருணியில் வந்ததுல அந்த தூண், அந்த நூல்லாம் கையில கிடைக்கும், அந்த கையில சுத்திக்கிட்டு ஓரத்து வரத்து நாங்க வந்து
2: விளையாடுறது
3: வெள்ளவர் நிறைய மழை பெய்யும்போது வெள்ளம் வரும். நாங்க அப்ப ஸ்கூல் வந்து நாங்க கிராஸ் பத்தி தான் போனோம். அப்போ போகும்போது எங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க, எங்களுக்கு ஸ்கூல்லேயே லீவ் விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் சென்னகப்புறத்துலேருந்து வெள்ளவரத்துலேருந்து வராங்கன்னா அவங்களாம் லீவ் விட்டுருங்க அப்படின்னு ஸ்கூல்லேயே சொல்லுவாங்க. நாங்கள் சூரல் பட்டாலே சார், நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சார், வெள்ளவரை சார் வேணும், நீங்கள் கிளம்பி போய் வீட்டுக்கு தான். அதனால அது மாதிரி சூரியல்
2: சொன்னாங்க
3: அப்பவே எங்களை வந்து ஆள் வச்சு கிராஸ் பண்ணுவாங்க. அந்த வசதி வெள்ளம் இப்போ வந்து அது வந்து பண்ணிட்டாங்க. இப்போ போகுது, அப்பெல்லாம் அடிச்சுட்டு போகும் போது லாஸ்ட்ல கம்மி அனுபவம் வரல. நாங்கள் ஒரு தடவை கம்மி தான் மழை, நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தா எல்லாம் அங்கிட்டு கிராஸ் பண்ணுங்க, அந்த கிராஸ் அவங்க அம்மா நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து எங்களை தூக்கிட்டு வந்து இந்த கிராஸ் பண்ணி விட்டா நாம கருத்து டே கட் பண்ணிட்டு
2: இப்போ
3: சரிப்பட்டையில குறுக்கு வரும்போது அதான் தெரிஞ்சு விடுவாங்க, எல்லாம் சரிப்பட போறோம் போப்பா அப்படின்னு.
2: நாம புதுவை

0: நம்ம புதுவை நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 8:39:29. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாரதிபுரத்தை பத்தி அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: Yes, welcome back to the show. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக, இந்த இடத்தை பத்தி சொல்றதுக்காகவும், அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பேசலாம் மேம். இப்ப வந்து இதை வந்து வடக்கு பாரதிபுரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் இது வந்து வடக்கு பாரதிபுரம் அப்படின்னு சொல்றாங்க?
2: இந்த பாரதிபுரம் வந்து ரெண்டு பிரிவா இருக்கு. அதனால ஒரு பிரிவு வந்து தெற்கு பாரதிபுரம், ஒன்னு வந்து வடக்கு பாரதிபுரம் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பக்கம் இருக்கிறது தெற்கு பாரதிபுரம், இது வடக்கு பாரதிபுரம். அதே சன்மார்க்க வீதி இது சண்முகாபுரம் போஸ்ட்ல வரும். அது பாரதிபுரம் வந்து இந்த ரெண்டு தெரு பக்கமும் கடைசி நீச்சு இருக்கிறதுனால அது பாதி ரெண்டு பிரிவா பாதி
1: இங்க ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் அப்படின்னா, ரொம்ப வருஷமா இந்த ஊர்ல இருக்கு, ரொம்ப வருஷம் சிறப்பு திருவிழாக்கள்.

0: இந்த மாதிரிலாம் வந்தாக்கா என்ன வாரம் சொல்லுங்க.
1: இங்க வடக்கு பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் இருக்கு. அது வந்து தை மாசம் தைப்பூசம் அந்த மாதிரி திருவிழா நடக்கும். பங்குனி மாசம் பங்குனி உத்திரம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நல்லா ஃபேமஸானதான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதா இருந்தது, இப்ப டெவலப் பண்ணிருக்காங்க, நல்லாவே செய்யறாங்க. எல்லா பூஜைகளும் நல்லாவே செய்யறாங்க.
0: இங்க வந்து இந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் நடக்கும். அப்புறம்
1: வேற ஃபேமஸான கோவில்கள் விநாயகர் கோவில் இருக்கு, அது இங்க உள்ள கோவில் இருக்கு, அதுவும் நல்லா. ஆமா ஆமா, இந்த மரங்கள் இருக்கு, அங்க அரச மரம் இருக்கு. அங்க நாகமுத்து தெற்கு பாரதிபுரம்ல நாகமுத்து மாரியம்மன் கோவில் இருக்கு, அங்க ஒரு அரச மரம் இருக்கு. அது ரொம்ப ஆமா ரொம்ப வருஷமான பழமை வந்த மரம் தான்.
0: நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது அதை வந்து அனுபவங்கள்லாம் இருக்காங்க.
1: அங்க நம்ம ஸ்கூலுக்கு போற வழியாவது பாத்துட்டு போவோம். பசங்க அண்ணா நிறைய பேர் விளையாடுவாங்க அங்க. அங்கவே ஒரு அங்கன்வாடி மையம் இருக்கு, அங்கவே நல்ல பசங்க எல்லாம் விளையாட விடுவாங்க. நல்லாவே இருக்கும்
0: பாத்து,
1: ஜாலியா தான் இருக்கும், பார்க்கவே ரொம்ப ஜாலியா தான் இருக்கும், நல்ல காத்தோட்டமா இருக்கும்.
0: உங்க பேசுறேன், நீங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்கீங்க.
2: நாங்க இப்பதான் இருக்கோம்,
1: நடந்துதான் போயிருக்கேன். அப்ப ஒரே மணல்லாம் இருக்கும், இறங்கி தள்ளி போயிட்டு ரோடு வந்த பிறகு நம்ம
0: போவோம்.
1: சருவல் இருக்கு, நம்ம நீச்சவே தேவையில்ல. ஆமா, போட்டு போட்டு போவோம், மிதிக்கவே தேவையில்லை. நம்ம மணல் சருவல்ல போயிட்டு அப்புறம் மேடு வந்த பிறகுதான் மிதிச்சுன்னு போவோம். போட்டு போட்டு
0: இறங்கும்போது ஜாலியா இருக்கும்.
1: ஏறும் பொழுது நாங்க இறங்கி தள்ளி தான் ஏறுவோம், மூச்சு வாங்குவோம், கொஞ்ச தூரம் மிதிப்போம். அதுக்கப்புறம் ஆமா ஜாலியா, ஆமா ஜாலியாவே இருக்கும், ரொம்பவே ஜாலியா இருக்கும். அது வழியா அப்படியே அங்க நல்ல மரம் காட்டமா இருக்கும். நடந்துதான் ஒரு மேடு போகும்போது நல்லா தள்ளுன்னு இறக்கத்துல போயிடும், ஜாலியாவே இருக்கும்.
0: இப்ப வந்து வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்கு
1: நிறைய வசதிகள் இங்க இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ற அவசியம் கிடையாது.
0: சின்ன வயசுல பார்த்ததை விட பயங்கரமாக
1: நல்லாவே டெவலப்பா இருக்கு.
0: ஆமா, சின்ன வயசுல சினிமாலாம் பார்த்தா ரொம்ப
2: சினிமா நிறைய பார்ப்போம்.
0: அதுக்கெல்லாம் நாங்க ரொம்ப பேர் போனவங்க, எதை பத்தி கேட்க மாதிரி
1: ஒண்ணு இருந்ததே சினிமா மட்டும்தான். இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, வீட்லயே எல்லாம் பாக்குறோம். அப்ப சினிமா தியேட்டர் மட்டும்தான் மக்களுக்கான பொழுதுபோக்கு.
0: பயங்கரமான ஒரு சந்தோஷம்,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: பாத்துருந்து வெயிட் பண்ணி, ஆஹா எப்படா அடுத்த ஷோ ஸ்டார்ட் ஆகும், எப்படா நமக்கு டிக்கெட் கிடைக்கும், எப்படா டிக்கெட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அந்த காத்திருந்த தருணங்கள்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து இப்ப வந்து ஒரு காட்சி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க?
1: சாப்பாடு
0: இப்ப சாப்பிடுற விஷயங்கள்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா அப்பலாம் வந்து கும்பலா உட்காந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நைட்ல ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்களா?
2: பகல்ல எல்லாமே கும்பலா சாப்பிடுவோம். நாலு போனாலும் நாங்க அப்படியே ஒரு பத்து வீட்டுக்காரங்க
0: அப்படி கும்பலா போவோம். பக்கத்து வீட்டுல யாரு
2: இருக்காங்க? மார்க்கெட்டுக்கு வருவோம், கும்பலா வருவோம், காலெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே மொபைல் போய்
0: நம்ம போய் கடையில தான்
1: வாங்கிடலாம்.

0: இருந்தது. எல்லாமே செடி கொடிகள் எல்லாமே இருக்கும். அந்த வசதி இருக்கும். அப்பெல்லாம் சின்ன கூரை வீடு இருக்கும், தோட்டம் இருக்கு, தனியாவே இருக்கும். இப்ப எல்லாமே மெத்த வீடு அந்த மாதிரி பார்த்ததுனால அந்த பூச்செடி வைக்கிறதுக்கான வசதியே இல்லை. சும்மா ரெண்டு மூணு தொட்டியில மட்டும் வச்சு வளர்க்க வேண்டியதா இருக்கு.
1: அதுவுமே பார்த்து நம்ம வந்து வசதிதான்.
0: அப்ப காலகட்டம் இப்ப திரும்பி வராது. அதுதான் நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனா இப்ப நம்ம அது வந்து நினைச்சு பார்த்து கசிச்சுட்டு தான் முடியல. சந்தோஷம் வரும் எதிர்பார்க்க முடியாது.
1: மேம், இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு படத்துல வந்து சாரி ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து படம் போடுறாங்க அப்படின்னு போது அப்பதான் வந்து எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறீங்க தியேட்டர்ல இந்த படம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு
2: சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம். இப்போ ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நாம புதுவை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆர்ஜி பாரதி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த வீடுகள்லாம் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஏன் அப்படின்னா, நான் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே சரிப்பலா இருக்கு இந்த ரோடு. ரெண்டு சைடும் வீடுகள் பார்க்கும்பொழுது பயங்கரமா வந்து மேடு. இப்ப நம்ம வந்து மலை பிரதேசங்கள்லாம் போனா வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த அழக வந்து நான் வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கோம், இங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து அந்த அழகை எப்படி சொல்றது அப்படின்றது எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு வந்து அந்த வீடுகள்லாம் மேடில் ஏசி அழகா வந்து மேடாக்கி வந்து கட்டியிருப்பாங்க. அப்படியே எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு சைடு கேரளா ஊட்டி இந்த மாதிரி டிராவல் பண்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, நானும் வந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி பாரதி.
0: தேங்க்யூ பாரதி.

0: நேர்களே, இனி கேட்கலாம்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா, இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு

0: சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க, அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஓட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டுது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னமும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுகிட்டு வந்து பாருங்கள், அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷாக இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படி ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான். அவர் எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பை அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார். நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களை இதை கேட்கலாம் காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இவ்விழாவில் மாணவ மாணவிகளுக்கு

பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப் பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் இன்று வெளியிடுகிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை

இரண்டு பதவிகளுக்கான இரண்டாம் தாள் தேர்வு நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்வு அமைப்பின் கட்டுப்பாட்டு அதிகாரி திரு பங்கஜ் குமார் ஜா தெரிவித்துள்ளார். நூலகம் மற்றும் தகவல் உதவியாளருக்கான தேர்வு 21 மதியம் 12:30 முதல் 2:30 வரையிலும், கள மேற்பார்வையாளருக்கான தேர்வு மாலை 4 முதல் 6 வரையிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:03. இணைய வழி நேர விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹார்ட் மெல்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு, இப்படி என்ன வேணும் சொல்லுங்க, நாம அதை லைவ்ல பறக்க விடலாம். சோ உங்க போன் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச படம் அப்புறம் பாட்டு இதை டைப் பண்ணி 7598510505 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டிருக்கேங்க. ஆண்டிப்பட்டிலேருந்து செந்தில் குமரன், இவரோட விருப்ப பாடல் வேட்டையாடு விளையாடு படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரு விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், வாரியங்காவல் கதிரவன், அப்புறம் துர்கா சீனிவாசன், இவங்களோட விருப்ப பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு.
3: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

0: நிக்குது நிக்குது முன்னே.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: நேரம் 9:16. நேர்விருப்பம் நிகழ்ச்சியில

0: என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நம்ம வாட்ஸ்அப் விண்டோல அடுத்த சாய்ஸ் வந்திருக்கு. எஸ், நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. கோவையிலேருந்து லூயிஸ் செல்வராஜ், உங்களோட விருப்ப பாடல் லப்பர் பந்து படத்திலிருந்து ஆன் தி வே.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி.

நேரம் 9:26. நேர விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாட்டோட வராங்க, செஞ்சிலேந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா. இவங்களோட விருப்ப பாடல் மனுநீதி படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு.

வெல்கம் பேக் டு தி ஷோ இணைய வழி நேர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த சாய்ஸ் நேயர் முதலியார் பாடலிருந்து தங்கப்பாண்டி, இவனோட விருப்ப பாடல் விஸ்வாசம் பாடலிருந்து வந்துட்டு இருக்கேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எஸ் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டை கேட்டிருக்காங்க. கேரளா இடுக்கி மாவட்டம்ல இருந்து குமார், இவங்களோட விருப்ப பாடல் தளபதி படத்திலிருந்து ஆன் தி வே.

0: தேங்க்ஸ் பா.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: நேரம் 9:49. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டை கேட்டிருக்காங்க. பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம், இவங்களோட விருப்ப பாடல் அக்னி நட்சத்திரம் பாடல இருந்து வந்துகிட்டே இருக்கு.

0: டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுல. ஆமாம் தானே, அதனால தான் அந்த கம்மி நேரத்தில் நிறைய பேருக்கு பாட்டு போட முடியல. அது யார் யாருன்னா, கண்ணாச்சிமங்கலம் சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், மாதவரம், சரஸ்வதி, பத்மநாபன், திருக்கிருப்பு, மணிகண்டன், முள்ளக்காடு பாபு, காரைக்கால் சேப்பு விஜயராகவன், கடலூர் பீட்டராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ரகு, அன்சிகா, ஹரிணி, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, தேனி மகேஷ், வீரமணி, தேவிகாபுரம், அம்பாவூர் சாமிநாதன், கரூர் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியஸ்ரீ, கோவை சிவசுப்பிரமணியன், பொன்னியம்பேடு அன்னை கணேசன், சென்னை சுகன்யா பாரத், தூத்துக்குடி சிவசுப்பிரமணியன், கிழமங்குன்றான் ராமகிருஷ்ணம், அப்புறம் வந்து தேனிலேருந்து ராதா பிரியா, இவங்க எல்லாருக்கும் பாட்டு போட முடியல அப்படின்னு நினைக்கும் போது
1: என் நெஞ்செல்லாம் துடிக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஆனா நான் என்ன செய்ய முடியும்?
0: எஸ் நான் என்ன செய்ய முடியும், ஒரு மணி நேரம் தான் இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு 6:20 மனம் விரும்புது ஷோ இருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பமான பாட்டை போட்டு நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமரின் கதிசக்தி முன்முயற்சியின் கீழ் சுமார் 18.66 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அமைச்சகங்களின் மொத்தம் 396 உள்கட்டமைப்பு திட்டங்கள் இன்று வரை ஒப்புதலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்களில் 256 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 198 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாஸ் ஜோஷி பங்கேற்கிறார். யுஜிசி நெட் ஜூன்

2026 தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய மூன்று தாள்களுக்கு மறு தேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை இன்று அறிவித்துள்ளது. ஆங்கிலம் வணிகவியல் தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதியும் சமூகவியல் தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் பி வி சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ்

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான காலை வணக்கம். நேரம் 10:15 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஏதோ கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு ரெடி ஆயிட்டீங்களா? எஸ், கெட் செட் கோ கேம் ஷோல இந்த மார்னிங் டைம் ரொம்பவே உற்சாகமா உங்களுக்கு கொண்டு போறதுக்காகவும், பிளஸ் வந்துட்டு இந்த டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாலேஜ்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் பண்றதுதான் நம்மளுடைய ஷோவுடைய முக்கியமான கான்செப்ட். ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆர்ஜிஸ் வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு நிறைய உங்க மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொண்டு வந்து அதுல கேள்வி கேட்டு உங்க எல்லாரையும் அப்படியே பயங்கரமா எனர்ஜியா அசிஸ்டிக்கா வச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு உங்கள்ட்ட நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? ஓகே, சாப்பிட்டுருப்பீங்க அந்த நம்பரை, இல்ல ஒரு சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. சோ என்ன சாப்பாடை பத்தி கேட்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில உணவுகள் சம்பந்தமான சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் தான். இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் மிளகா காருது, வெங்காயம் அறியும் போது ஏன் கண்ணுல தண்ணி வருது, இந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சோ அந்த வகையில இன்னைக்கு உணவுகள் பத்தின உணவுகள் பத்தி உணவு பொருட்கள் பத்தின குவஸ்டின்ஸ்ல, அதாவது சுவாரஸ்யமான கேள்விகள் வரிசையில ஃபர்ஸ்டா நம்ம கேட்க போற கேள்வி என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி, நம்மளுடைய நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல நீங்க கால் பண்ணலாம். என் கூட ஜாலியா பேசலாம், நான் கேட்கிற கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ நம்ம முதல்ல கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எத்தனை பேருக்கு வந்து காஃபி பிடிக்கும், காஃபி டீ இதெல்லாம் வந்து குடிப்பீங்க இல்லையா? காஃபி குடிச்சாதான்ப்பா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷே கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த காஃபி குடிச்சா ஏன் வந்து தூக்கம் நமக்கு வந்து ஓகே குறையுது, அப்பா தூக்கம் பரவாயில்ல போயிருச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுது அப்படின்னு தெரியுமா? இதுதான் உங்களுக்கான கேள்வி. காஃபி குடிச்சா ஏன் தூக்கம் குறையறது போல தோணுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை தான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ ஸ்டே டியூனா இருங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்கலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Get Set Go Game Show கேட்டுக்கிட்டிருக்கீங்க. 10:17 என்னுடைய ஸோ நம்ம நிகழ்ச்சியில் காஃபி குடிச்சா ஏன் தூக்கம் குறைவது போல தோணுது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் யார் சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: கொம்பாக்கத்திலிருந்து சாம்பசிவம்.
1: ஓகே சாம்பசிவம் சார், நீங்க காஃபி குடிக்கிற பழக்கம் கொண்டு வரா?
2: ஒரு காலத்துல குடிச்சிட்டு இருந்தேன், இப்ப இல்லைங்க மேடம், நிறுத்திட்டேன்.
1: நிறுத்தியாச்சு. சரி ஓகே. சோ சொல்லுங்க, எதுக்காக அப்போ நீங்க அப்ப குடிக்கும் போதெல்லாம் காஃபி குடிச்சும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
2: புரியல.
1: அப்போ டீ காஃபி குடிக்கும் போது இல்ல காஃபி குடிக்கும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
2: ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணிருக்கேன் மேடம்.
1: ஓகே, அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா?
2: நான் யோசிக்கல, அப்புறமா எனக்கு கேள்விப்பட்டேன். காஃபின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து காஃபில கலந்துருக்கு. காஃபியை நாம சாப்பிடும் போது அது நம்ம நரம்புகளை வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாகிச்சு. அது போல நம்மளுக்கு வந்து ஒரு
1: வேதிப்பொருள் வந்து அதுல இருக்கு. சோ அதனால மூளையில இருக்கக்கூடிய அந்த தூக்கம் வரக்கூடிய அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அது கட்டுப்படுத்துது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடினோசின் அப்படிங்கிற இந்த செயல்பாட்டை தற்காலிகமா தடுக்குது. அதனால நம்ம வந்து உற்சாகமா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு விழிப்புணர்வு அதிகரித்துதான் நம்ம வந்து உணர்றோம். சோ இது அதுக்கான மெயின் ரீசன். இன்னைக்கு கெட் செட் கோ கேம் ஷோல இந்த மாதிரி உணவு பொருட்கள் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான குவெஸ்டின்ஸ் தான் உங்ககிட்ட கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அடுத்ததா கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய

பொருட்களை வச்சிருப்போம். ஒரு சில பொருள் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து கொஞ்சம் வீணா போயிடும், இல்ல வந்து அது ஐயோ கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல அந்த மாதிரிலாம் வைப்போம். பட் இந்த பொருள் மட்டும் ரொம்ப நாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஸோ அது என்ன பொருள் அப்படின்றத பாத்தீங்கன்னா தேன். இந்த தேன் எதுக்காக ரொம்ப நாள் எப்படி கெடாம இருக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எஸ், அதுதான் அடுத்த கேள்வி. தேன் நீண்ட காலம் கெடாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஸோ கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் அதே தான், 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம், பட்டாம்பூச்சி.

0: கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில உணவு பொருட்கள் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸ் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதுக்கான ஆன்சர் சொல்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தேன் நீண்ட காலம் கெடாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்கிறது யாரு? ஹாய், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பலராமன்
0: சொல்லுங்க.

0: நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா?
1: தெரியும் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நீ சக்தி வந்து கம்மியா இருக்குது, அமில சக்தி வந்து அதிகமா இருக்குது மேடம். அதனாலதான் தேன் ரொம்ப நாளைக்கு எடாம இருக்குது மேடம்.
0: ஓகே, அப்படியா? உண்மையா?
1: உண்மைதான் மேடம் அது.
0: ஓகே சார். சோ கரெக்டான ஆன்சர் தான் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். சரியா?
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி சார். எஸ், தேன்ல நீர் சத்து குறைவாகவும் அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறது வந்து முக்கியமான காரணமா சொல்றாங்க. குறைந்த நீர் சத்து மற்றும் அமிலத்தன்மை போன்ற பண்புகள் பல நுண்ணுயிரிகள் வளர்வதை தடுக்கும் அப்படின்றதுனால்தான் தேன் வந்து நீண்ட காலம் கெடாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, அழாதவங்க கூட அட வச்சிடக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து வெங்காயம். சோ வெங்காயம் நறுக்கும் போது கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும், ஏன் வருது அப்படின்ற கேள்வி தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். வெங்காயம் நறுக்கும் போது ஏன் கண்ணீர் வருகிறது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் 2271760, 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி. வெங்காயம் கட் பண்ணும்போது ஏன் கண்ணுல தண்ணி வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ற கேள்விதான் முன்னாடி வச்சேன். கேக்கலாம், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், ராஜகோபால் வெள்ளியூர்ல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ராஜகோபால் சார், தேங்க் யூ சோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க.
3: இந்த வெங்காயத்துல அந்த செல்பாசம் சொல்லிட்டு ரசாயன பொருள் இருக்கு, அதை நம்ம அறியும் போது அவாபரேட் ஆகும் போது நம்ம கண்ணுல தண்ணி வருது மேடம்.
1: ஓகே, எப்படியோ கண்டுபிடிச்சி பதில சொல்லியாச்சு, சூப்பர்ல.
3: வெங்காயம்லாம் கட் பண்ணிருக்கீங்களா?
1: எல்லாமே
3: பெண்களே நம்பிருந்தா, அவங்க நல்லா இருந்தா தானே நாளைக்கு நாம வாழ முடியும். அவங்களுக்கு உடம்பு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க, உலகமே போன மாதிரி அர்த்தம்.
1: என்ன ஒரு ஹார்ட் டச்சிங் பாருங்களேன். எத்தனை இப்ப லேடிஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, யாருப்பா நீங்க அப்படின்னு கேப்பாங்க அவங்கள.
3: இல்ல மேடம், லேடிஸ் இல்லைன்னா வீடு கிடையாது மேடம், வீடும் கிடையாது மனுஷனும் கிடையாது, பரதேச போக
1: வேண்டியதான்.
3: காலையில அவங்க இருந்து முகத்துல முடிச்சுட்டு போனா தான் நமக்கு ஒரு இதுவா இருக்கும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் எங்கேயாவது கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தா கூட அன்னைக்கு வீட்டுல அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, பண்ண முடியாது,
1: ஏதோ ஒரு கை உடஞ்ச மாதிரியே, என்னமோ ஒன்னு சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு அவங்கள்ட்ட சண்டையாவது போட்டுக்கிட்டு இருக்கணும். ஓகே, ஷோ வந்து வேற மாதிரி தாண்டி போயிருக்குது. பாருங்களேன், வெங்காயம் அறியறது எந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ எஸ், வெங்காயத்துல இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறதுனால ஆவியாகும் சேர்மங்கள் காரணமா வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை வெட்டும் போது அதோடைய செல்கள் உடைந்து கண்களை தூண்டும் ஒரு ஆவியாகும் சேர்மம் உருவாகுது. அது வந்து கண்களை வந்து தூண்டுறதுனால கண்ணீர் வருது, இதனுடைய காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, உணவுப் பொருட்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் பேசலாம். 10:36:33

0: கிடைச்சது அது என் தட்டுக்கு வந்துருச்சு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், பட் அதுக்காக ஸ்பைஸ் தான் பண்ணு அப்படின்ற சொல்லி சாப்பிட மாட்டேன்.
1: ஓகே சூப்பர், பட் கொஞ்சம் ஸ்பைசி நல்லதுதான் இல்ல?
0: என்ன
1: காரணம் மிளகாய் சாப்பிடும் போது அப்படின்னு தெரியுமா?
0: கேப்சைசின் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் கெமிக்கல் காம்பனன்ட் வந்து சில்லியில இருக்கான்.
1: ஓகே,
0: அதுதான் உங்களுக்கு வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசியா உருவாக்குவதற்கு காரணம். சோ கேப்சைசின் அந்த கெமிக்கல் காம்பனன்ட் காரணம் அப்படிங்கற
1: ஆன்சர் மேம். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர் என்னன்னு இல்ல. ஓகே,
0: ஆமா, அது வந்து ஹீட் ரிசெப்டர்ஸ் மவுத்ல இருக்கு, ஸ்கின்ல இருக்கு, அத வந்து பைண்ட் பண்ணி நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அத வந்து கேப்சைசின் நம்மள எரிய வைக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன்
1: அப்படிங்கிறது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், நான் சொல்ல வேண்டியதும் சேர்த்து நீங்களே சொல்லிட்டீங்க.
0: எல்லாத்தோட மேம் இந்த கேப்சைசின் வந்து சாப்பாடு மட்டும் யூஸ் பண்றது இல்ல, அந்த மெடிசனுக்கு பெயின் ரிலீஃப் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களா?
1: இன்னைக்குதான்
0: தெரிய வந்தது கேப்சைசின் அது கண்டு அது அது வந்து யூஸ் பண்ணதுனாலதான் நம்ம ஏதாவது ஆயின்மெண்ட் தடவினா ஸ்கின் கூட பேர்ன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக நீங்க ஒன்று சாப்பிட கேட்டா நாங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா?
1: ஓகே, இப்படி எல்லாம் உங்க மூளைக்கு வேலை கொடுப்போம் நாங்களாம், சரிங்களா? சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ,
0: ஹாவ் எ நைஸ் டே, பை பை.
1: நன்றி சார், நன்றி. ஓகே, ஸோ உணவுப் பொருட்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த உணவுப் பொருட்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுது, அதோடைய டேஸ்ட்டுக்காக நம்ம நிறைய சூப்பரான ஃபுட்டெல்லாம் உருவாக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ், எத்தனை பேருக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா என்னமா சாக்லேட் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. சோ ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனா நிறைய பேருக்கு பிடிக்கும். சோ சாக்லேட் எந்த பொருளில் இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கேள்விதான், சாக்லேட் எந்த பொருளில் இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்பர் அதே தான், ஓடும் வரையில் பாடல் கேட்கலாம் ஏகன் திரைப்படத்துல இருந்து.

0: பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
1: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெயின்போ புதுவை 102.8 உணவு பொருட்கள் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சாக்லேட் எந்த பொருளில் இருந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்கிறது யாரு, எங்க இருந்தன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், பவனகில இருந்து வீரமணி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் வீரமணி, தேங்க்யூ சோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே சொல்லுங்க, சாக்லேட் உங்களுக்கு பிடிக்குமா?
2: குச்சி
1: முட்டாய் குருவி ரொட்டி அந்த மாதிரியா? ஓகே ஓகே சூப்பர்.
2: உங்க வாய்ஸ் கேட்டாலும் நீங்க சில்ல பண்ண தலமா வந்து சாக்லேட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன்.
1: அப்படியா?
2: ஆமா.
1: ஓகே ஓகே, சோ சாக்லேட் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? இல்ல நிறைய பேருக்கு பிடிக்கும் கண்டிப்பா இல்லையா? சோ கக்கோ அப்படிங்கிற விதைகள்ல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சாக்லேட் பவுடர் வந்து கொக்கோ மரத்தினுடைய விதைகள் பதப்படுத்தப்பட்டு அது வந்து அரைக்கப்பட்டு கொக்கோ திடப்பொருள் மற்றும் கொக்கோ வெண்ணெய் போன்ற பொருட்களா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. சோ இதை வந்து நம்ம சாக்லேட்க்கு அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போங்க. சோ கொக்கோ பவுடர் தான் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் வந்து தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருளா இருந்துட்டு இருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே சாதம் வந்து சமைக்கிறோம் இல்லையா, சாதம் சமைக்கும் போது அந்த சாதம் வந்து அரிசி ஏன் பெருசாகுது அப்படின்றத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சாதம் சமைக்கும் போது அரிசி ஏன் பெரிதாகுது அப்படிங்கிற இந்த கேள்விதான் அவங்க முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல, நானும் இதை பார்த்துருக்க. ஆமா இல்ல, நம்ம பார்த்துருப்போம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் கடந்து போயிருவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இதுவும், சாதம் சமைக்கும் போது அரிசி ஏன் பெரிதாகுது அப்படின்ற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல பாடல் கேட்கலாம்.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமா.
6: ஏய், இங்க தாதா கிங்.
7: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசகிட்டு.
8: கண்டுபிடிச்சு
9: சொல்லியாச்சு இல்ல. இதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் போடும்போது அந்த மாதிரி தான் இருக்கும்ல. ஓகே, ஏ நீ மாவுச்சத்து அதிகமா இருக்க, தண்ணி இவ்வளவு ஊத்துனாக்க நீ கொஞ்சம் பெருசாயிருவ இல்ல, அப்படிதான் தோணும். ஓகே, சூப்பர் மேம், கரெக்டா ஆன்சர் சொன்னீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ,
8: பாய்.
9: ஓகே, பாருங்களேன் எப்படி எல்லாம் நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப எளிமையா தான் இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கடைசியில் நம்மளையும் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு கால்குலேட்டர் மைண்ட்ல ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நம்ம டெய்லியும் லைஃப்ல வந்து நம்ம கடந்துகிட்டு தான் இருப்போம். சோ அந்த வகையில இப்போ அடுத்ததான் நான் கேட்க போற கேள்வி, வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அது பழுத்த உடன் ஏன் இனிப்பாகுது அப்படிங்கிற இந்த கேள்விதான். வாழைப்பழம் இருக்கு, சரி ஓகே, காயா இருக்கும் போது வேற மாதிரி இருக்கு. இதே மாதிரி எல்லா பழத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்க தோணும் இல்லையா. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடியா ஆன்சர் கண்டுபிடிங்க. இன்னைக்கு ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு நீங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட முதல் குறிக்கோள் நோக்கமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நானும் அப்படிதாங்க இருந்தேன். ஓகே, வாழைப்பழம் பழுத்தவுடன் ஏன் இனிப்பா இருக்குது இனிப்பாகுது அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் அதே தான். இன்னும் கொஞ்சமே கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணுங்க மக்களே. நேரம் 10:50, 8:00 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பாடல் காதலாசை யாருக்கெல்லாம் இருக்கு?

0: கோ கேம் ஷோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்கிறது யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே பாபு சார்,
1: சொல்லுங்க.
0: வாழைப்பழம்
1: ஏன்
0: பழுத்தவுடன் இனிப்பாக மாறுகிறது? வேதியியல் பொருள், வேதியியல் கூறுகள், அத பத்தியும் நம்ம சொல்லுவோம். பட் ஆனா இது எளிமையா நம்ம சொல்றது அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஓகே சார், சூப்பர். சோ அப்ப போயிட்டு ஒரு நல்ல வாழைப்பழம் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி.
0: எஸ் சோ பழுக்கும் போது மாவுச்சத்து சர்க்கரையா மாறுறது அப்படிங்கறது தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணமா சொல்றாங்க. அது அதனாலதான் வந்து பழுத்த வாழைப்பழம் அதிக இனிப்பா தோணுது அப்படின்றதையும் காரணமா சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு தொடர்பு கொண்டு பேசின நேயர்கள் அத்தனை பேருக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வது. நான் உங்கள் அன்பு தொழில் அரிசி அன்பரசி. இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமரின் கதிசக்தி முன்முயற்சியின் கீழ் சுமார் 18.66 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அமைச்சகங்களின் மொத்தம் 396 உள்கட்டமைப்பு திட்டங்கள் இன்று வரை ஒப்புதலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்களில் 256 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 198 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி பங்கேற்கிறார். யுஜிசி நெட் ஜூன் 2026 தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தாள்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை இன்று அறிவித்துள்ளது. ஆங்கிலம், வணிகவியல் தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதியும் சமூகவியல் தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்திய சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கி ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02.
2: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் ICMR கீழ் இயங்கும் புதுச்சேரி இந்திரா நகர் நோய்கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர் குறித்த சித்திரம் கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ராமன் ராமன் ராமன் ராமன் நிலுபா நிலுபா நிலுபா.
1: யார் அது? ஜெகதீஷா?
0: ஆமா ஆமா.
1: என்னப்பா என்ன நிப்பாட்டி இருக்க?
0: ஏ ராமன், கவர்மெண்ட்ல உனக்கு என்ன வேலை? இந்த சைடு போயினுங்கறா.
1: ஏப்பா, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறது என் அண்ணன் பையன். இந்த விசிஆர்சி இருக்குல்ல, கவர்மெண்ட்ல இப்ப கூட இந்த என்ஐ விசிஆர் ஏதோ பேர்லாம் மாத்திருக்காங்களே.
0: ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன், விசிஆர்சின்னு இருந்தது.
1: ஆமாப்பா, முன்னாடி வெக்டார் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர்னு இருந்தது, இப்ப ஏதோ என்ஐ விசிஆர் மாத்திருக்காங்க. அது ஏதோ ஆராய்ச்சி கழகமா?
0: பக்கத்துல இந்திரா நகர்ல எதிர்க்கு இருக்கு.
1: ஆமாப்பா, அங்க ஏதோ வந்து பயிற்சி குடுக்கறாங்களாம். ஒன்பதாவதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அப்புறம் பொதுமக்கள் கூட தெரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு பயிற்சி நடக்குது, அதுக்காக அழைச்சிட்டு போறேன்.
0: ஓஹோ, அது வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் தானே இயங்குதா?
1: ஆமாப்பா, ICMR சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்.
0: ஓஹோ,
1: அது கீழே தான்ப்பா இதெல்லாம் வருது. இதெல்லாம் மருத்துவ இதுல தானே வருது.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அதனால அங்க நடத்துறாங்க.
0: இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே?
1: ஆமாப்பா, மத்திய அரசு நிறுவனம். அங்கதான் நான் போயிட்டு இருக்கேன். நீ இப்ப என்னப்பா சொல்ற?
0: அப்ப நானும் கூட வந்துடுறா.
1: அப்ப நம்ம ரெண்டு பேரும் உள்ள போய் என்ன எதுன்னு பாக்கலாங்கிற?
0: ஆமா ஆமா ஆமா, அங்க என்ன நடக்குது, யார என்ன பத்தி பேசுறாங்க?
1: சரிப்பா, அண்ணன் பையனை அப்படியே வந்து அந்த பயிற்சியில விட்டுட்டு நாம அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பாக்கலாம்.
0: சரி சரி சரி.
1: அப்ப உன் வண்டியில் நீ வந்துறியா?
0: என் வண்டியில வந்துறேன் நானு. நீ முன்னாடி போய் நேரம் நான் வந்துறேன் பா.
1: சரிப்பா, பின்னாடியே வா.
0: சரி சரி,
1: கிளம்பட்டுமா?
0: சரிப்பா. அப்புறம் ராமன், அவங்க பேசுறதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுமா? நானு
1: ஏப்பா, நீ எப்போதும் இந்த செல்போன்ல ரெக்கார்ட் பண்றதுதானே உனக்கு வேலையே?
0: ஆமா ஆமா,
1: அத அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுப்பா.
0: சரி சரி சரி,
1: சரியா? நம்ம இப்ப போவோம்.
0: சரி, புறப்பட.
1: ஜெகதீஷ், இது வந்துச்சப்பா. இதான் அந்த என்ஐ விசிஆர் போர்டு போட்டுருக்கு பாருப்பா.
0: ஆமா ஆமா, இங்க நான் போகும்போது வரும்போது பாப்போம், ஆனா இப்ப இது வரைக்கும் ஒரு நாள் கூட போனது இல்லப்பா நானு.
1: சரி அப்பா, உள்ள போவோம்.
0: சரி சரி,
1: வண்டி அது அங்க நிப்பாட்டுப்பா.
0: நிப்பாட்டு வந்துடும்.
1: சரி, அண்ணன் பையனை அனுப்பிட்டேன், அவரு போட்டும் உள்ள.
0: சரி,
1: நாம ரெண்டு பேரும். அதுவும் நிறைய பேர் கூட்டமா இருக்காங்க.
0: ஆமா ஆமா, இடமே அமைதியா இருக்கு பாத்தா.
1: அங்கதான் ஏதோ நடக்குது உள்ள இருக்குப்பா.
0: சரி சரி,
1: ஃபங்க்ஷன் நடக்கிறது அங்கதான் உள்ள இருக்கு.
0: ஆமா ஆமா,
1: ரைட்டா?
0: ஒவ்வொருத்தரும் உள்ள போய் நேருக்குறாங்க.
1: ஆமா,
0: சரி சரி சரி.
1: இந்த ICMR சைன், SHINE, திறந்த நிலை நிகழ்ச்சிப்பா இது. இது வந்து இப்ப நாம வந்திருக்கோம் இல்லையா?
0: ஆமா,
1: ரெண்டு நாள் நடக்குதாம்பா. சரியா?
0: சரி சரி சரி.
1: இந்த நிகழ்ச்சியில ஒரு பகுதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களுடைய அறிவியல் படைப்புகள் அடங்கிய கண்காட்சி கூட ஏற்பாடு செஞ்சிருக்காங்க.
0: இதுவும் நடக்குதா?
1: ஆமாப்பா, நம்ம அதெல்லாம் பார்த்து மாணவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காங்க, விஞ்ஞானிகளுடனான நேரடி தொடர்பு இங்க அவங்களுக்கு கிடைக்கும்.
0: ஓ சரி சரி.
1: அப்புறம் இந்த உயிரி மருத்துவ ஆராய்ச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா, அதுக்கெல்லாம் வந்து மாணவர்களை ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதும் இங்க உள்ளவங்களுக்கு ஒரு நோக்கமா இருக்குது.
0: ஓ நல்லது.
1: சரிப்பா, நம்ம உள்ள போமா?
0: உள்ள போய் வா, உட்காந்துக்குவோம்.
1: சரி
0: சரி சரி சரி.
1: இப்ப ஃபர்ஸ்ட் அந்த நிகழ்ச்சி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம
0: பாப்போம். பாப்போம் ராமன், உட்காந்துருவோம்.
1: உட்காரலாம்பா. ஜெகதீஷ், ஏதோ வீடியோ போட போறாங்க உள்ள இருக்கு.
0: ஆமா,
1: வீடியோ ஸ்கிரீன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிடக்குறாங்க.
0: சரி சரி சரி.
1: ஏதோ இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க இல்லையா? ஆமாப்பா, அத வச்சு ஏதோ டாக்குமெண்ட்ரி போட போறாங்க உங்களுக்கு. அமைதியா உட்காந்து கேப்போமே.
0: கண்டிப்பா,
1: என்னன்னு பாப்போம்.
0: சரி சரி சரி, போடுறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அமைதியா இருப்பா.
0: சரி, ரெக்கார்ட் பண்ணிக்கிறான்.
1: பண்ணுப்பா.
0: சரி சரி.
2: ஷைன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சயின்ஸ், ஹெல்த் அண்ட் இன்னோவேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்ப்ளோரர்ஸ். சோ தி நேம் இட்செல்ஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் ட்ரூ மீனிங் தி பர்பஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம், தட் இஸ் டு என்கரேஜ் young students to explore science and health. So SHINE is a unique initiative by the Indian Council of Medical Research, ICMR,

0: For school students, to motivate them to explore the exciting world of biomedical research, health, and also to inspire them in science research and public health. So through this Shine, you will get an opportunity to visit nearby ICMR laboratories and research institutes and to observe the demonstration, interact with researchers, scientists, and most importantly, to ask questions. So ICMR already had this program, they have initiated last year, and this program already reached thousands of students across the country. So last year the program has reached more than 13,000 students across 16 states throughout the India. So it's not simply a visit, it's an opportunity to experience the science. So today in this institute you will get a kind of experience that what we are doing and how our research is translating or contributing to the public health and welfare of the society. So please look around, observe, ask questions and be curious. And we hope that you may leave today with a new piece of information and a new area of interest. Once again, I warmly welcome all of you to the ICMR NIVCR and to the Shine program. So thank you all.
1: ஜெகதீஷ், அதோ ஒருத்தவங்க வராங்கல்ல?
2: ஆமா,
1: அவங்க வந்து ஜென்சி பிரிசில்லாவாம். ஒரு தடவை வந்தப்ப அவங்ககிட்ட பேசணும்.
2: எப்படி தெரியும்?
1: அவங்க இந்த நோயினி கடத்தி கட்டுப்பாடு ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, அதுலதான் அவங்க வேலை செய்யறாங்க.
2: ஆமாப்பா,
1: மருத்துவ விஞ்ஞானியா இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த விசிஆர்சி பத்தியும், அப்புறம் இங்க நடக்கிற நிகழ்ச்சி பத்தியும், இந்த கண்காட்சி பத்தியும், ஆராய்ச்சி பத்தியும் எல்லாத்தையும் கேட்டோம்னா விழா வரையா சொல்லுவாங்கப்பா.
2: ஓஹோ,
1: சரி, இப்ப நீ வந்து நைஸா அவங்கள்ட்ட கேளு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு
2: பாப்போம். வணக்கம் டாக்டர், நானும் என்னுடைய நண்பரும் மாணவர்கள் நடத்துற இந்த கண்காட்சிக்கு வந்தோம். அறிவியல் சார்ந்த படைப்புகள் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல மேடம், அங்க வந்தோம். அப்படியே இந்த கருத்தரங்கத்துல எல்லாரும் பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டு உள்ள வந்தோம் மேடம். மேடம், இங்க நடக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி, விசிஆர்சி, மாணவர்களுடைய கண்காட்சி, அந்த ஷைன், அதெல்லாம் சொல்றாங்க மேடம். இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறோம்.
3: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜென்சி பிரிஸ்கிலா. நான் மருத்துவ விஞ்ஞானியாக ICMR நோயினி கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் புதுச்சேரியில வேலை பார்க்கிறேன். இந்த ஆராய்ச்சி நிறுவனமானது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு ஒரு மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனத்திற்கு கீழே ஒர்க் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா கொசுக்கள், ஒட்டுண்ணிகள், அந்த மாதிரி வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்னால பரவற நோய்களை வந்து இந்த ஆராய்ச்சி நிறுவனத்துல நாங்க வந்து குறிப்பா நாங்க ஆராய்ச்சி பண்றோம். இந்த ஆராய்ச்சி நிறுவனமானது வந்து 1975 நிறுவப்பட்டது. டெல்லியிலிருந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இங்க வந்து கொசப்பாளையத்துல வந்து இனிஷியலா ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்துறாங்க. அதற்கப்புறம் வந்து இங்க நம்மளுடைய கோரிமேட்ல வந்து இந்திரா நகர்ல இந்த நிறுவனமானது நிறுவப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நோய்களை வந்து நாங்க ஆராய்ச்சி பண்றோம். ஆனா ஆரம்ப காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலம் முழுவதும் யானைக்கால் நோய் வந்து ரொம்ப அதிகமா வந்து பரவிக்கிட்டு இருந்தது. நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப யானைக்கால் நோயை தடுக்கிறதுக்கும் அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கிறதுக்கும் வந்து இங்க உள்ள ஆராய்ச்சியாளர்கள், இங்க உள்ள மருத்துவர்கள் வந்து நிறைய பாடுபட்டு இப்போ புதுச்சேரியில வந்து யானைக்கால் நோய் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட இல்லன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா குறையறதுக்கு ஒரு காரணமா வந்து இந்த ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இருந்தது. இந்த ஆராய்ச்சி நிறுவனம் இப்ப தொடங்கி கடந்த 2025 50 நிறைவு செய்யப்பட்டது. இந்த ஆராய்ச்சி நிறுவனம் வந்து புதுச்சேரியில இருந்து இயங்கினாலும் இதற்கு 3 கிளை அலுவலகங்கள் இருக்கு. ஒன்று வந்து கோட்டயம் கேரளாவிலயும், ஒன்னு மதுரை தமிழ்நாட்டிலயும், ஒன்னு வந்து கோராபுட் ஒடிசா மாநிலத்திலயும் இருக்கு. அந்த கிளை அலுவலகங்கள்லயும் பாத்தீங்கன்னா அங்கங்க உள்ள நோய்கள், இப்ப ஒடிசால பாத்தீங்கன்னா மலேரியா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், கோட்டயம்ல பாத்தீங்கன்னா டெங்கு, ஜிக்கா, அந்த மாதிரி நோய்கள் எல்லாமும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி டிசீசஸையும் நாங்க வந்து ஆராய்ச்சி பண்றோம். இது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல மெயினா வந்து இந்த என்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, பூச்சியியல், அதுல வந்து எஸ்பெஷலா வந்து மெடிக்கல் என்டமாலஜி, மருத்துவ பூச்சியல்ல என்ன மாதிரியான பூச்சிகள்லாம் வந்து நோய் காஸ் பண்ணதோ அத சம்பந்தமா வந்து இன்னும் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதற்காக வந்து ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப கஷ்டமான இடங்கள், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள், அந்த மாதிரி கஷ்டமான ஏரியாக்கள்லயும் கூட வந்து அங்க உள்ள கொசுக்கள், அங்க உள்ள உயிரினங்கள் எப்படி வந்து இந்த நோய்களை பரப்புது அப்படின்ற ஆராய்ச்சிகள்லயும் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம WHO அப்படின்னு சொல்லப்படுகிற உலக சுகாதார ஆர்கனைசேஷனுடைய கொலாபரேட்டிங் சென்டர், அதாவது யானைக்கால் நோய்க்கான உலக சுகாதார ஆராய்ச்சி நிறுவனத்தோட செயல்படுகிற ஒரு நிறுவனமாகவும் இந்த

ஐசிஎம்ஆர் நோயினி கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது. அதன் மூலமா நிறைய யானை காலுக்குன்னு உரிய ஸ்பெசிபிக்கான ஆராய்ச்சிகள், அதுக்குரிய வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி எல்லாம் நிறைய வந்து நடக்குது. இந்த யானைக்கால் நோயோடைய கிளினிக்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தேர்ந்தெடுத்தப்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே மாதிரி பிசியோதெரபி செய்யறவங்க எல்லாம் அதுல இருக்காங்க. இவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்களை வந்து கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சைகளை அறிந்து அதை வந்து சரி பண்றதுக்கும், இல்ல முதிர்ந்து ரொம்ப கால் வீக்கமாயி சரி பண்ண முடியாத கட்டத்துல MMDP அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ், அது வந்து என்னன்னா மார்பிடிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசபிலிட்டி பிரிவென்ஷன் அப்படின்ற ஒரு மருத்துவ முறை. அந்த முறை பாத்தீங்கன்னா வலி இல்லாம, அதிகமான செலவு இல்லாம, வீட்டிலேயே சில சில பயிற்சிகள் செய்யறது மூலமாகவும், சில தொடர்ந்து நம்ம மருத்துவர்களை சந்திச்சு அவங்களுடைய சிகிச்சைகளை பெற்று வருகிறது மூலமாகவும், அந்த யானைக்கால்னால ஏற்படுகிற காம்ப்ளிகேஷன்ஸ், ஏன்னா யானைக்கால் நோய் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா காலில் சின்ன சின்ன வெடிப்புகள் ஏற்பட்டாலும், யானைக்கால் நோய் அப்படின்றது நின்ன நீர் தேங்கறதுனால வர ஒரு நோய் தான். அந்த நின்ன நீர்ல பாக்டீரியாக்கள் பெருகி நிறைய வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் தொற்று ஏற்பட்டு நிறைய வந்து படுத்த படுக்கை ஆகிற அளவுக்கு பெரிய நோய்களாக மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்றதான் இந்த திங்கள் மற்றும் புதன்ல நடக்கிற இந்த மருத்துவ கிளினிக்ல வந்து செயல்படுத்துவாங்க. அத வந்து இதுல எந்த வலியோ எந்த ஒரு அசௌகரியமோ ஏற்படுத்தாம கனிவான முறையில உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். நிறைய வந்து மத்த நோய்கள், இப்ப பாண்டிச்சேரியில இப்ப டெங்கு வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு, அது சம்பந்தமான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. மலேரியா சம்பந்தமான நேஷனல் லெவல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமும் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டும் பயன்படாம மொத்த இந்திய தேசத்திற்கும் பயன்படுகிற நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இந்த நிறுவனத்துல நடந்து கொண்டு வருகிறது. அது மாத்திரம் இல்லாம ஏதாவது ஒரு நோய் திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு டெங்குவோடைய தாக்கம் அதிகமா இருக்கு, இல்ல மலேரியாவோட தாக்கம் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இந்தியால எங்க வந்து இந்த மாதிரி கொசுக்களால பரவற நோய்களோ இல்ல ஒட்டுண்ணிகளால பரவற நோய்கள் அதிகமா இருந்தாலும், இங்க உள்ள ஆராய்ச்சியாளர்கள் குழுவை தான் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கும் உடனடியாக தீர்வுகளை காண்பதற்கும் வந்து கூப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திலயும் NIVCR பாண்டிச்சேரியிலயும் வந்து ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. இத பொதுமக்களுக்கு குறிப்பா மாணவர்களுக்கு வந்து இங்க உள்ள ஆராய்ச்சிகளை பத்தி தெரிவிக்கவும், ஆராய்ச்சி மேல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கும் தான் கடந்த 2 வருடங்களா ஷைன் அப்படின்ற ஒரு புரோகிராம வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் நடத்துறாங்க. சயின்ஸ் அண்ட் ஹெல்த் இனோவேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பிளோரர்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இது பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் கடந்த 2-3 வருடங்களாக இதை எடுத்து செய்யறாங்க. இது எதற்காக செய்யறாங்கன்னா, அறிவியல் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டா மட்டும் இல்லாம, அது ஒரு மார்க் வாங்குறதுக்கான ஒரு கருவியா மட்டும் இல்லாம, அது வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி மேல ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவா இதை பண்றாங்க. ஏன்னா இப்ப உள்ள பெரும்பாலான மாணவர்கள் வந்து மார்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், சம்பளம் வாங்கணும், நிறைய காசு சேர்க்கணும் அப்படின்ற இதுக்குள்ள போகாம, எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கும் பொழுது மனப்பாடம் செய்யாம, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்வம் வரும். முன்னாடி வந்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க சிறு வயதுல படிக்கும் பொழுது இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனாலதான் வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சிகளையும் அவங்களால செய்ய முடிந்தது. இந்த ICMR ஷைன் இனிஷியேட்டிவ் ஆனது வந்து இப்ப எதற்காக பள்ளி மாணவர்கள்கிட்ட வந்து நாங்க மெயினா வந்து குறிப்பா 9வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு படிக்கிற மாணவர்களை தான் நாங்க வந்து இந்த ICMR ஷைன் இனிஷியேட்டிவ்ல வந்து நாங்க அன்போட அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து இந்த பள்ளி காலத்திலேயே இந்த அறிவியல் ஆர்வம் அவங்க வரும்பொழுது கல்லூரியில அவங்க அதற்கேற்ற பாடத்திட்டங்களை சூஸ் பண்ணி அதை படிக்கும் பொழுது பிற்காலத்துல அவங்க ICMR-லயோ இல்ல வேற மற்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள்லயோ பயில்றதுக்கும், அதுல வந்து இப்ப உள்ள காலகட்டங்கள்ல இண்டிஜினியஸ் ரிசர்ச், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே புது புது கண்டுபிடிப்புகளை, புது புது தொழில்நுட்பங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்வமும் அதற்கான என்கரேஜ்மெண்ட் அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ICMR-க்குள்ளேயே நிறைய இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. அது அப்பப்ப நீங்க அதோடைய வெப்சைட்டை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியும். சோ அவங்களுடைய கெரியர், அதாவது அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்,
அவங்க வந்து பிற்காலத்துல கல்லூரிக்கு வரும்பொழுது அவங்க எப்படி அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கைய அமைத்துக் கொள்ளணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்போஷர் தான் வந்து இந்த ஷைன் அப்படி இனிஷியேட்டிவ்ன்றது. எல்லாருமே ஒரே மாதிரி

0: ஒரு கெரியர் பாத்த சூஸ் பண்ணாம இந்த மாதிரியான தேசத்திற்கு பயன்படக்கூடிய ஆராய்ச்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் வந்து ஊக்குவிப்பதற்காக தான் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து மத்திய அரசு நிறுவனங்கள்ல ஏற்படுத்தி தராங்க. இதை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து கல்லூரியில படிக்கும் பொழுது அவங்க வந்து இதே மத்திய அரசு நிறுவனத்துல பிற்காலத்துல விஞ்ஞானிகளாவோ ஆராய்ச்சியாளர்களாவோ இல்ல குறிப்பிட்ட காலத்திற்கு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதை பத்தின தகவல்களை வந்து நீங்க அந்த மின்னஞ்சல் மூலமாவோ இல்ல வெப்சைட் மூலமாவோ தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு முதல் படிதான் இந்த ஷைன் ப்ரோக்ராம். அதே மாதிரி இப்ப உள்ள இளம் மாணவர்களை வந்து எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லயும் வந்து அவங்கள நாங்க அழைத்து நாங்க செய்யற ஆராய்ச்சிகளை அவங்களுக்கு புரியற மாதிரி தெளிவான முறைகள்ல வந்து நாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள நாங்க வெறுமனே நாங்க மட்டும் பேசாம அவங்கள கேள்விகள் கேட்க வைத்து அங்க ஆராய்ச்சி நிறுவனத்துல வேலை பாக்குற விஞ்ஞானிகளோட அவங்கள இன்டராக்ட் பண்ண வச்சு அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவிச்சு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஆராய்ச்சியில தூண்டுறதுக்காக நாங்க இந்த இனிஷியேட்டிவ வந்து பண்றோம். குறிப்பா புதுச்சேரியில இந்த நோயினி கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையத்துல 2 நாட்களா வந்து இந்த ஷைன் ப்ரோக்ராம நடத்திட்டு வரோம். இத கிட்டத்தட்ட 300 மாணவர்களும் 30 50 மேற்பட்ட ஆசிரியர்களும் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காக ஒரு கண்காட்சியும் நாங்க நடத்தினோம். அதுல அவங்க இந்த வெக்டர் போன் டிசீசஸ், அதாவது டெங்கு மலேரியா ஃபைலேரியா யானைக்கால் நோய் இந்த மாதிரியான நோய்களை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஐடியாஸ் புது புது ஐடியாஸ வந்து அவங்க வந்து எக்ஸிபிஷனா வச்சாங்க. அதுல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க பிரைசஸ் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம அந்த என்டையர் செஷன்லயும் அவங்க கேட்டு தெரிஞ்சுகிட்ட விஷயங்களை வச்சு குவிஸ் காம்படிஷன்ஸ் நடத்தி அவங்கள இன்னும் வந்து அத ஆர்வமா கத்துக்கொள்றதுக்கான வழிகளை ஏற்படுத்தணும். இது வந்து தொடர்ந்து இந்த ஒரு வருடத்துக்கான ஒரு தடவையான ஒரு இனிஷியேட்டிவ் இல்ல, இது ஒவ்வொரு வருடமும் வந்து நாங்க தொடர்ந்து இதை நாங்க செய்து கொண்டே இருப்போம். எங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா மாணவர்களுக்குள்ள அறிவியல் ஆராய்ச்சிக்கான குறிப்பாக சுகாதார அறிவியல் அதாவது ஹெல்த் ரிசர்ச்சுக்கான ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் இந்த ஷைன் இனிஷியேட்டிவ் ஐசிஎம்ஆர் செய்யறாங்க. இதுக்கு குறிப்பா வந்து ஐசிஎம்ஆருடைய டைரக்டர் ஜெனரல் டாக்டர் ராஜீவ் பால், அதே மாதிரி எங்களுடைய நிறுவனத்துடைய டைரக்டர் டாக்டர் மஞ்சு ராகி இவங்கெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்றாங்க. அதன் மூலமா தான் நாங்க இன்னும் வந்து நன்றாக நாங்க இதை செயல்படுகிறோம். கவனித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் நான் வந்து கேட்டுக்கொள்றது என்னன்னா படிக்கிறத வெறுமனே மனப்பாடமாவோ இல்ல மார்க்காவோ பார்க்காம அதுல வர கான்செப்ட்ஸ டீச்சர் சொல்லி கொடுக்கிற விஷயங்களை ஏன் எதற்கு எப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு படிச்சோம்னா அது இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு மட்டும் யூஸ் ஆகாம நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சந்திக்கிற தினசரி பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வுகளை கண்டுபிடிக்கிற ஒரு வழிகளை நமக்கு அதை ஏற்படுத்தும். நன்றி
1: ஜெகதீஷ். அந்த கண்காட்சிக்கு போய் அங்க மாணவர்கள்ட்டையும் பார்த்து பேசலாம்பா.
2: சரி சரி,
1: பக்கத்துலதான்
2: எங்க அப்படி போகணுமா?
1: ஆமாப்பா, அது அப்படி போய் திரும்பணும்னா அந்த இடம் தான்.
2: வண்டி ஓட்டமா அங்க நிறைய ஸ்டூடெண்ட் நின்னு இருந்தாங்க.
1: ஆமாப்பா, அங்க கூட ஒரு ஸ்டூடெண்ட் நிக்கிறாருல.
2: சரி சரி சரி,
1: அவர்கிட்ட நைஸா பேசுப்பா.
2: தம்பி வணக்கம். இங்க என்ன நடக்குது, இந்த கண்காட்சியில என்னெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, நீங்க என்ன ஆராய்ச்சி சம்பந்தமா பண்ணிருக்கீங்க, உங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாம் என்ன, அதெல்லாம் பத்தி சொல்லுப்பா.
3: என் பேர் அதர்வா, நான் குயிலாப்பாளையம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா நாங்க ஒரு கொஸ்டினோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஐடியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றுச்சூழல்ல இருந்து இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வருது, இந்த டிசீஸ இது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இது வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு நம்ம இந்த மாதிரி உயிரிழப்புகளை சேவ் பண்ண முடியுமான்ற ஐடியாவோட தான் நாங்க பண்ணது. இதை நாங்க ரிசர்ச் பண்ணும் போது இதே ஒரு நார்மலா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா ஹியூமனோட ஹெல்த், அனிமல்ஸோட ஹெல்த், என்விரான்மெண்ட் ஹெல்த் இதெல்லாம் தனித்தனியா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் ஒன்னா இன்டர் நிப்பா வைரஸ் சூஸ் பண்ணோம்னா நிப்பா வைரஸும் இதே மாதிரி தான், இதுல பேட் வவ்வால் இன்வால்வ் ஆயிருக்கு, ஹியூமன்ஸ் நம்ம இன்வால்வ் ஆயிருக்கிறோம். நிபா வைரஸ் வந்து வவ்வாலோட சலைவா அதோட பாடியில இருக்கிற ஃப்ளூயிட் அது கூட நம்ம கான்டாக்ட் வைக்கும் போது நமக்கு நிபா வைரஸ் வரும். ஸோ இந்த வைரஸ் மூலயமா எங்களோட கான்

0: கான்செப்டை நாங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் தான் இதை சூஸ் பண்ணோம். இப்போதைக்கு நிப்பா வைரஸ்க்கு தான் நாங்க மேப் கிரியேட் பண்றதுல இருந்து எல்லாம் கிரியேட் பண்ணோம். ஆனா எங்க விஷன் வந்து நிப்பா வைரஸையும் தாண்டி ஓவரால ஜூனடிக் அண்ட் வெக்டர் கண்ட்ரோல் டிசீஸ் ரெடியூஸ் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது
1: தான்
0: எங்க ஓன் ஐடியா பிளஸ் டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க.
2: ஜெகதீஷ், அங்க கூட ஒரு பாப்பா நிக்கிறாங்கல்ல?
3: ஆமா,
2: அவங்கள்ட்ட கூட கேளுப்பா.
3: ஓஹோ, வணக்கம்மா. கண்காட்சி வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் எதை பத்தி சமமா இருக்குது, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுமா? கொசு பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா?
4: My name is Arni, TKRK Ramakrishnan, அரசு உயர்நிலை பள்ளி. முன்மாதிரி கிராமம், இத பத்தி நான் இப்ப பேச போறேன். இதுல வந்து ஏடிஸ் கொசு, கொசு உற்பத்தி இல்லாத கிராமம் இது. ஏடிஸ் கொசு, ஏடிஸ் கொசு வராம தடுக்க டயர், டயரை வந்து பழைய டயர்ல இருந்ததுன்னா அதை வந்து தொங்க விட்டு அதை ஹோல்ஸ் போட்டு வச்சா மழை பெஞ்சதுன்னா அதை தண்ணி தேங்கி நின்றுன்னா கீழே வந்து வந்துடும். கொசு கடிக்காம தடுக்கிறதுக்கு, நம்மளையும் பாதுகாத்துக்கு, மத்தவங்களையும் பாதுகாத்துக்கிறதுக்கு, நம்மள கொசு வலை போட்டுன்னு பாதுகாத்துக்கிறோம். இப்ப கொசு எதனா நம்மள கடிக்குதுன்னா, இப்ப நம்மளுக்கு டெங்கு இருக்குன்னா அந்த டெங்கு கொசு வந்து மத்தவங்களையும் கடிக்காம பாதுகாத்துக்கிறது தான் இந்த கொசு வலை. அதுக்கு வந்து சைக்கிள்ல வந்து தார் பாய் போட்டு வைக்கிறதுனால தார் பாயில வந்து தண்ணி தேங்கி நிற்கும், அந்த தண்ணிலயும் கொசு உருவாகும். அதனால நம்ம வந்து மழை பெய்யற டைம்ல எல்லாம் தண்ணி தேங்கினா அதை ஊத்திட்டு அதுக்கு மூடி வச்சிடணும். டேங்க், மாடு கட்டி இருக்கிற இடம்லாம் சுத்தமா வச்சிடணும். அதுக்காக வீட்டுல எல்லாம் இயற்கை கொசு விரட்டி மருந்து என்ன வேப்பிலை அதெல்லாம் போட்டு நம்ம வந்து எரிய வச்சா கொசு வராம தடுக்கலாம். அடுத்தது ஃபீமேல் அனாப்லாசஸ் மஸ்கிட்டோ, அந்த மஸ்கிட்டோவால மலேரியா என்ற நோய் ஏற்படுது. அது என்ன தண்ணியில வாழணும், நல்ல தண்ணியில வாழும், பெரிய குளத்துல வாழறதுனால நம்ம வந்து மீன்கள் விட்டு வைக்கிறதுனால மீன் வந்து கொசுவோட முட்டை அதுக்கு லாவாஸ் எல்லாம் சாட்டுடுது. அடுத்தது ப்ரோக்ராம் யார் யாரெல்லாம் நடத்துறாங்கன்னா கலந்து பள்ளி மாணவர்கள், இளைஞர் மன்றம், மகளிர் சுய உதவி குழு, அதுக்கு வந்து சுகாதார நிலையம், அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இந்த கிராமம் வந்து கொசு இல்லாத கிராமம் அது மாதிரி நடத்துறாங்க. அடுத்தது வந்து வயல்ல வந்து மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்கி நிற்கும், அந்த தண்ணியை வந்து வடிகால் மூலமா வடிச்சு விட்டுட்டு நம்ம எப்பயுமே பாக்கணும் மழை பெய்யற டைம்ல. கொசு வராம தடுக்க நம்மள கடிக்காம இருக்கிறதுக்கு ஆயில்மெண்ட் இல்ல திரவம் இதை வந்து பூசினா அது வந்து வராது. அடுத்தது மக்கும் குப்பை மக்காத குப்பை என்ன பிரிச்சு வைக்கணும், அதை பிரிச்சு வைக்கிறதுல நம்மளுக்கு மிகவும் நல்லது. அது அதுக்கு வாய்க்கால்கள் எல்லாம் சுத்தமாக வச்சுனோம். இதனால இந்த வாய்க்கால் சுத்தமா வைக்கலன்னா கியூலக்ஸ் என்று ஒரு கொசு பரவுது. அந்த கொசு வந்து என்னென்ன நோயெல்லாம், யானைக்கால் நோய், அடுத்தது வந்து ஜப்பானியன் மூளைக்காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படுத்துது. அதனால வாய்க்கால்கள் எல்லாம் மூடி வச்சிருக்கோம், அதனாலதான் கொசு அதிகமா பரவறது இல்ல. அடுத்தது வந்து யானை எல்லாம் யூஸ் இல்லைன்னா அதை வந்து கவுத்தி போட்டுடணும், அதாலேயும் கொசு பரவாது. அதுக்கு வந்து மூடி, சின்ன மூடியால கூட நம்மளுக்கு வந்து டெங்கு ப்ராப்ளம் எல்லாம் வரும், அதனால மூடியும் நம்ம வந்து கவுத்தி போட்டுடணும். பால் பாக்கெட் எல்லாம் வச்சிருந்தா அதை கட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போடுறோம்ல, அதுலயும் கொசு தேங்கும், அதை வந்து நம்ம தவிர்க்கணும். இதான் இந்த முன்மாதிரி கிராமத்தை சொல்றாங்க.
2: ஜெகதீஷ், மாணவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்த அந்த டீச்சர் அங்க நிக்கிறாங்க பாருங்கப்பா. அவங்க பக்கத்துல பார்த்தா ஏதோ ஸ்மார்ட் வில்லேஜ், முன்மாதிரி கிராமம், கொசு இல்லா கிராமம் ஏதோ போர்டு எல்லாம் இருக்குப்பா. இந்த மேடத்திட்டையும் கேட்டா நிறைய சொல்லுவாங்கன்னு
3: நினைக்கிறேன். வணக்கம் மேடம், நாங்க இந்த கண்காட்சி பார்க்க தான் வந்திருக்கிறோம். இந்த கண்காட்சியில மாணவர்கள் எல்லாம் என்னென்ன படைப்புகள் வச்சிருக்காங்க, எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்னென்ன ஆராய்ச்சி எல்லாம் செய்து இந்த படைப்புகள் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா, கொஞ்சம் தெரிஞ்சிட்டு போவோம்.
5: என் பெயர் அன்பரசி, நான் மேத்ஸ் டிஜிடி, நான் வந்து TKRGHS சேங்காத்தீட்டில் ஒர்க் பண்றேன். இந்த ICMR வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க வெக்டார் கண்ட்ரோல்லேருந்து, அதுல வந்து எங்களோட பிள்ளைங்க ஹரிணி யாழினி 9th ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்மார்ட் வில்லேஜ் வச்சிருக்காங்க. இதோட இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல மக்கள் வந்து தண்ணியை ஒழுங்கா யூஸ் பண்ணாம, ப்ராப்பரா யூஸ் பண்ணாம கொசு உற்பத்தி வந்து தடுக்க முடியாத ஒரு பிரச்சனைய வந்து என்னோட சுகாதாரத்துறையில ஒர்க் பண்ற ஒரு நண்பர் எங்கிட்ட பகிர்ந்தாரு. அதோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இந்த ஸ்மார்ட் வில்லேஜ் நாங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த ஸ்மார்ட் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா கொசுக்களால பரவற நோயை வந்த அப்புறம் தடுக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடியே எப்படி தடுக்கிறதுன்றத பத்தி தான் நாங்க இதுல சில வழிமுறைகளை இதுல வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா டெங்கு பரப்புற கொசு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியில தான் வளருது. அந்த கொசுக்களை தவிர்க்கறதுக்காக நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள், பிளாஸ்டிக் மூடியா இருக்கலாம், தேங்காய் ஓடா இருக்கலாம், தூக்கி போட்ட பிளாஸ்டிக் ஸ்பூனா இருக்கலாம், ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் தான் இதுல அதிக பங்கு வகிக்குது. அதையெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணும் ப்ராப்பரா அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். எதையுமே நேரடியா வச்சா அதுல கொசு வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால எல்லாத்தையும் கவிழ்த்து வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். கொசு வலையில தூங்குறத வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கோம். நோய் வந்தா முதல்ல சுகாதாரத்துறையில போயிட்டு அவங்க காமிக்கணும்,

0: அவங்க சொல்ற ரத்த பரிசோதனை செய்யணும்ன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கோம். இதோட சக்சஸ்ஃபுல் எதுல அமையும்னா ஸ்கூல்ஸ், சுகாதாரத்துறை, அதுக்கப்புறம் இளைஞர் நற்பணி மன்றம், சுய உதவி குழு, எல்லாரும் ஒரு கம்பைன்டு எஃபோர்ட் கண்டிப்பா ஒரு சக்சஸ் கொண்டு வரும்ன்றதுதான் இதுல நாங்க சொல்லியிருக்கோம். இம்பார்ட்டண்டா ஒரு நோய் இல்லாத இந்தியாவே நம்ம உருவாக்க முடியும். தேங்க்யூ
1: ஜெகதீஷ். இங்க வந்ததுல நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா.
2: ஆமா ராமன்,
1: அதுவும் கொசுக்கள்ல ஒவ்வொரு கொசும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். மலேரியா கொசு ஒரு மாதிரி இருக்கும் இருக்கு, யானைக்கால் வியாதியை உண்டு பண்ற கொசு ஒரு மாதிரி இருக்கும் இருக்கு. இந்த டெங்கு கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் வளருமாம்ல.
2: ஆமா,
1: ஆச்சரியமா இருக்குப்பா. இது போக எனக்கு இன்னொரு விஷயம்பா, நம்ம உள்ள வந்தோம்ல வண்டி எல்லாம் நிப்பாட்டினோம்ல, அந்த இடத்துல ஒரு போர்டு ஒண்ணு பாத்தியா?
2: போர்டு என்ன போர்டு?
1: யானைக்கால் வியாதி வந்து உள்ளவங்க வந்து சிகிச்சை மையம்.
2: பெருசா வச்சாங்க யானைக்கால் படம் போட்டு.
1: திங்கக்கிழமை புதன்கிழமை அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் போல இருக்கு.
2: ஆமா ஆமா,
1: சுத்தமா சரி பண்ணி விட்டுருவாங்க போல இருக்குப்பா.
2: நம்ம இந்த யானைக்கால் நோய் வராது முன்னெச்சரிக்கா இருக்கணும்.
1: எப்பா, புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு யானைக்கால் வியாதி இப்ப வந்து இல்ல அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்தாச்சு. இருந்தாலும் தமிழக பகுதியில இருந்து யாராவது உதவி வேணும் அப்படின்னா இந்த விசிஆர்சி, அதுவும் குறிப்பா கோரிமேட்ல இந்திரா நகர்ல இருக்கு இல்லையா, அங்க வந்தாங்கன்னா இதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கலாம்.
2: கண்டிப்பா
1: முறையான சிகிச்சை அளிக்கிறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. நோயாளியா இருக்கிறவங்க வந்து சிகிச்சைய பெற்று
2: பலனடையலாம்.
1: இது போக இந்த விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நமக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி, இப்ப நம்ம பசங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குது, எப்படி வேலைக்கு போகலாம், அதுவும் குறிப்பா இந்த விசிஆர்சின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் விசிஆர் இருக்குல்ல, இதுல வேலைக்கு வரதுக்கு என்னென்னலாம் செய்யணும், பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
2: ஆமா ராமன், டாக்டர் பேசினாரு, ஸ்கூல் டீச்சர் பேசினாங்க, மாணவர்கள் பேசினாங்க, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுப்பா இந்த நிகழ்ச்சியை.
1: நிச்சயமாப்பா ராமன், இந்த ICMR உடைய டைரக்டர் ஜெனரல் அவரு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இது சிறப்புரையாட்டினார்ப்பா. அவர் பேர் வந்து டாக்டர் ராஜு பெஹல். சரியா?
2: சரி சரி.
1: அடுத்ததா டாக்டர் மஞ்சு ரஹி அப்படிங்கிறவங்களும் இங்க வந்து சிறப்புரை சொன்னாங்க. இது போக உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கலந்துகிட்டவங்க இருக்காங்களாப்பா?
2: எனக்கு தெரிஞ்ச சீனியர் சயின்டிஸ்ட் பாத்தராமன், டாக்டர் ஸ்ரீராம, அப்புறம் டாக்டர் விஜேஷ், இவங்கெல்லாம் கலந்துகிட்டு பேசினாங்க. நல்லா
1: ஓஹோ, பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா எனக்கு. சரி, நம்ம கிளம்பலாமா?
2: சரி ராமன்.
1: சரிப்பா, போலாம்ப்பா.
3: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் ICMR கீழ் இயங்கும் புதுச்சேரி இந்திரா நகர் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் வெக்டர் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 11:32. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். முதல் பாடல் வித்யாசாகர் இசையில வைரமுத்து, வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கர்ணா படத்திலிருந்து.

0: முதல் ஆகஸ்ட் 17 வரை பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மெலடி மேஜிக்ல இனிவரும் பாடல் இளையராஜா இசையில, வாலியின் வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் மற்றும் பிரீத்தி பாடிய பாடல் ராசையா படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
3: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
3: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமாம் அண்ணா.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 9489080373. இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
6: நேரம் 11:52. மேடை மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவாக வரும் பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து, வரிகள்ல கே சித்ரா மற்றும் ஹரிஹரன் பாடிய பாடல் லவ் பேர்ட்ஸ் படத்திலிருந்து.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் பிற்பகல் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இன்று நாகபஞ்சமியை முன்னிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை இயற்கை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரியாதை ஆகிய செய்திகளை உணர்த்துகிறது என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் இன்று பாட்னாவில் தேர்தல் எழுத்தெறிவு மன்றத்தை தொடங்கி வைக்கிறார். தேர்தல் எழுத்தெறிவு, டிஜிட்டல் ஈடுபாடு மற்றும் ஜனநாயகத்தில் குடிமக்களின் அர்த்தமுள்ள பங்களிப்பு ஆகியவற்றிற்கு புதிய உத்வேகம் அளிப்பதற்கான ஒரு முக்கிய படியாக இந்த மன்றங்கள் கருதப்படுகின்றன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நாட்டின் முதலாவது மெய்நிகர் விலங்கியல் பூங்கா மற்றும் மெய்நிகர் காட்டு பயண வசதிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்தூர் கமலா நேரு விலங்கியல் பூங்காவில் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன மையத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் வன விலங்குகள் மற்றும் இயற்கையை பற்றி அறிந்து கொள்ள குழந்தைகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் சார்பில் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான ஒருநாள் தேசிய பயிலரங்கு புதுச்சேரியில் செப்டம்பர் 2 காலை 9:30 தொடங்கி மாலை 5 வரை தனியார் உணவகத்தில் நடைபெறவுள்ளது. ஏற்றுமதி தொழிலில் ஆர்வமுள்ள நிறுவனங்கள் பங்கேற்கலாம் என்றும் முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9438175051 அல்லது 9337953996 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த பிற்பகல் நேரத்துல 12:03 ஆயிட்டு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த டேல வரலாற்றுல என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடந்துச்சு, இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்படின்னா என்ன, ஹர்கர் திரங்கா அப்படின்னா இந்திய சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டின் தேசிய கொடியை ஒவ்வொரு வீடுகளிலும் ஏற்றி தேசபக்தியை வளர்க்கும் ஒரு மக்கள் இயக்கமாக இருந்தது. இது வந்து ஆசாதிக்கா அம்ரித் மகோத்சவ் திட்டத்தின் கீழ இந்திய அரசால் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதியிலிருந்து இன்னையோடு வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. இது இன்று தான் வந்து கடைசி தினம், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி இன்று தான் வந்து இந்த நிகழ்ச்சியோட நிறைவு தினமாக கொண்டாடப்பட்டு வருது. சோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய கொடியுடன் மக்களுக்கு உள்ள தொடர்பை அலுவலக முறையை தாண்டி தனிப்பட்ட உணர்வா மாற்றுறது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் அரசு துறைகள் சார்பில் நடத்தப்படுது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கொடியை அவங்களுடைய வீட்டில் ஏற்றுவதாக இருக்கட்டும், தேசிய கொடியாக, அது மட்டும் இல்லாமல் அது கொடியை ஏந்துக்கிட்டு பேரணியாக போகிறது, அதோட கொடியுடன் செல்ஃபி பதிவேற்றம் செய்தல், இப்படி பல செயல்பாடுகள் இது குறித்து நடத்தப்படுது. இதை பற்றி நிறைய இன்னும் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹர்தர் திரங்கா இன்று நிறைவு நாள். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க FM Rainbow புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்றைய தினம் ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்கர் திரங்கா அப்படிங்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 9-17 வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இந்த தினத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். சோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, வந்தே மாதரம் இயக்க உணர்வை போற்றும் வகையில வீடுகளில் தேசிய கொடி ஏற்றி நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைவதை போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அர்ப்பணிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வீடுகளில் வந்தே மாதர இயக்க உணர்வை போற்றும் வகையில் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றி நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதை பத்தி மை பாரத், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா culture.gov.in என்ற இணையதளங்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இதுல வந்து ஹர்கர் திரங்கா போர்ட்டல்ல வந்து போயிட்டு உங்களுடைய இந்த செல்ஃபி எடுத்த அந்த போட்டோவை வச்சு நீங்க வந்து டிஜிட்டல்ல சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் இந்த தேசிய கொடி தினம் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணப்பட்டுட்டு வருது. அடுத்ததான் இந்த தினம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகபஞ்சமி அப்படிங்கிற ஒரு தினம் கொண்டாடப்பட்டு வருது. இந்துக்களால் பாம்புகளை போற்றி வணங்கப்படும் ஒரு சிறப்பான நாளா இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. இன்றைய தினம் இந்திய சுதந்திர போராட்ட வீரரான மதன்லால் திங்க்ரா அவர்களுடைய நினைவு தினமா அனுசரிக்கப்பட்டு வருது. லண்டன்ல பிரிட்டிஷ் அதிகார கர்சன் வெள்ளியை வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பந்தமான ஒரு வழக்குல ஆகஸ்ட் 17, 1909 அன்று லண்டன் பெண்டன்வில் சிறையில தனது 24 வயதுல இவர் வந்து தூக்கிலிடப்பட்டு மரணம் அடைகிறாரு. இந்திய சுதந்திர போராட்ட வீரரான மதன்லால் திங்க்ரா அவர்களுடைய நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுது. நிகழ்ச்சியில அடுத்ததான் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க, தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்தியாவில் ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை ஆட்சிக்கும் இளம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தூக்கு

தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆங்கிலேய நீதிபதிக்கு எதிராக துணிச்சலாக பேசி தாய்நாட்டிற்காக உயிரை அர்ப்பணித்த மாவீரராக போற்றப்படுறாரு மதன்லால் திங்ரா. மரணத்தை எதிர்கொள்ளும் போது எந்தவிதமான அச்சமுமே இல்லாம புன்னகையுடன் சென்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்த வீரரா இவர் வந்து போற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாம அவரது மறைவுக்கு பிறகு பல தசாப்தங்கள் கழித்து 1976 அவரது அஸ்தி எலும்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வந்து முழு அரசு மரியாதையோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மதன்லால் திங்ராவுடைய நினைவு தினம் என்று. அடுத்ததாக ராட்க்ளிஃப் கோட், இந்த லைன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து 2 பிறகு August 17 1947 அன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. இந்த ராட்க்ளிஃப் கோட் பத்தி அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: ராட்லிஃப் கோட். இந்த கோடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடா இருந்துட்டு இருக்கு. மேற்கு மற்றும் கிழக்கு பாகிஸ்தானை பிரிக்கக்கூடிய இந்த எல்லை கோடு பிரிட்டானிய வழக்கறிஞர் சர் சிரில் ராட்லிஃப் அவர்கள் தலைமையில எல்லை நிர்ணய குழு உருவாக்கப்பட்டுச்சு. பஞ்சாப் மற்றும் வங்காள மாகாணங்கள் இதன் மூலம் பிரிக்கப்பட்டது. ரொம்பவே குறுகிய காலம், அதாவது 5 வாரங்கள்ல இந்த எல்லை கோடு வரையறை செய்யப்பட்டிருக்கு. இந்த எல்லை பிரிவின் போது நிறைய வந்து குழப்பங்களும் பெருமளவிலான இடர்பெயர்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோடைய மேற்கு பகுதி இந்தியா பாகிஸ்தான் எல்லையாகவும் கிழக்கு பகுதி இந்தியா வங்காளதேச எல்லையாகவும் அமைந்திருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த 2 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 17 இதே தினம் 1947 ராட்லிஃப் கோடு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட நாள் இன்று. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க FM Rainbow புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 12:41:45 இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கொண்டாடின தினங்கள் எல்லாமே, ஹர்தர் திரங்கா, நாகபஞ்சமி, சுதந்திர போராட்ட வீரர் மதன்லால் திங்ராவுடைய நினைவு நாள் அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ தேசிய மற்றும் உலகளாவிய அனுசரிப்புகள் என்னென்ன இந்த நாளில் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்தோனேஷியாவுடைய சுதந்திர தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது, கொண்டாடப்படுது. 1945 சுகர்னோவும் முகமது ஹட்டாவும் நெதர்லாந்திலிருந்து சுதந்திரத்தை பிரகடனப்படுத்திய நாளை குறிக்கிறது இந்த தினம். அடுத்ததா காபோன் சுதந்திர தினம். 1960 பிரான்சிடமிருந்து காபோன் சுதந்திரத்தை பெற்ற நாளா இந்த டேவை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா தேசிய சிக்கன கடை தினம். பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்குவதன் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை இந்த தினம் அனுசரிக்குது. அடுத்ததா கருப்பு பூனை பாராட்டு தினம். கருப்பு நிற ரோமங்களை கொண்ட காப்பக பூனைகளை தத்தெடுக்கவும் பாதுகாக்கவும் உதவுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தினமா இந்த தினம் அனுசரிக்கப்படுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க FM Rainbow புதுவை 102.8 நிகழ்ச்சியில். அடுத்ததான் பாடல் கேட்கலாம்.

0: வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்கஸ் கார்வின் அவர்களுடைய பிறந்த தினம். ரொம்பவே செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் செயற்பாட்டாளரும் பான் ஆப்பிரிக்காவுடைய தலைவருமாவும் ஜமைக்காவுடைய அரசியல் செயற்பாட்டாளரும் கருதப்படக்கூடிய இவருடைய பிறந்த நாள் வந்து உலகளவில் அந்த நாட்டு சார்பில் கொண்டாடப்பட்டு வருது. இன்றைய நிகழ்ச்சியோட, அதாவது வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில இந்த செய்தியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் ஆர்ஜே அன்பரசி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக்குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக்குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும்

0: ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுய பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுய பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலாண்ட்

0: தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன், உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று உணவு இடைவேளையின்போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:53.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: அவன் மிகவும் அடக்கமானவன் என்று அவள் ஹஹூலிடம் சொன்னாள். எப்போதும் சிரித்த முகத்தோடையே இருக்கிறான். ஆமாம் என்றான் ஹகோல். அவர்கள் எல்லோருமே ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் மரியாதை தவறமாட்டார்கள். சிரித்த முகத்தோடையே பேசுவார்கள். ஆமாம், இதோ ஒரு கண்ணியமான யோக்கியமான புத்தி நிறைந்த மனிதன் இருக்கிறான். இவன் ஒரு பயங்கரமான ஆசாமி என நாங்கள் நினைக்கிறோம். எனவே உங்களுக்கு சிரமமில்லாவிட்டால் இவனை வெறுமனே தூக்கில் போட்டுவிடுங்கள், போதும் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்புறம் அவர்கள் சிரித்துக்கொண்டே அவனை தூக்கிலும் போட்டு விடுவார்கள். போட்ட பிறகும் சிரித்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இங்கே சோதனை போட வந்தானே ஒருத்தன், அவன் வேறு மாதிரி பேர்வழி. அவன் ஒரு பன்றி பிறவி என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னாள் தாய். அவர்களில் யாருமே மனித பிறவிகள் அல்ல. அவர்கள் மக்களை செவிடாக்கும் சம்மட்டிகள்தான் அந்த பிறவிகள். நம்மை மாதிரி ஆட்களையெல்லாம் மட்டம் தட்டி சீர்படுத்தி கையாள்வதற்கு சுலபமானவர்களாக நம்மை மாற்ற முனையும் கருவிகள்தான் அவர்கள். அவர்கள் நம்மை அதிகாரம் செய்யும் மேலிடத்தின் கை கருவிகளாக ஏற்கனவே தம்மை மாற்றிக்கொண்டு விட்டவர்கள். தங்களுக்கு இட்ட எந்த ஆணையையும் எந்தவித முன்பின் யோசனையுமின்றி உடனே நிறைவேற்றி வைத்து விடுவார்கள். கடைசியாக ஒரு நாள் அவளுக்கு தன் மகனை பார்ப்பதற்கு அனுமதி கிடைத்துவிட்டது. ஞாயிற்றுக்கிழமையன்று சிறைச்சாலை ஆபீஸில் ஒரு மூலையில் அவன் மிகவும் பணிவோடு அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அட்டும் அழுக்கும் நிறைந்த அந்த தாழ்ந்த கூரை கொண்ட அறைக்குள்ளே வேறு பலரும் இருந்தார்கள். அவர்களும் கைதிகளை பார்ப்பதற்காக காத்து கிடப்பவர்கள்தான். அவர்கள் அங்கு அப்படி காத்து கிடப்பது அதுவே முதல் தடவை அல்லாததால் அங்குள்ள மனிதர்கள் நாலாவட்டத்தில் ஒருவருக்கொருவர் பழகிக் கொண்டு விட்டார்கள். எனவே சிலந்தி வலை பெண்ணுவதைப் போல அவர்கள் அமைதியாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். மடியிலே ஒரு ஜோல்னா பையோடு உட்கார்ந்திருந்த தொளத்தொளத்த முகம் படைத்த ஒரு தடித்த பெண் பிள்ளை பேசத் தொடங்கினாள். உங்களுக்கு சங்கதி தெரியுமா? இன்றைக்கு காலையில் தேவாலயத்தில் பிரார்த்தனை நடந்தபோது பாதிரியார் ஞான பாடல் பாடுகின்ற பையன் ஒருவனின் காதை திருகினாராம். அந்த பையன்களும் சுத்த போக்கிரி பயல்கள் என்று ஒரு வயதான கணவான் பதில் சொன்னார். அவர் உடுத்தியிருந்த உடையை பார்த்தால் அவர் யாரோ ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மாதிரி இருந்தது. குட்டை கால்களும் நெட்டை கைகளும்

துருத்தி நீண்ட மோவாயும் வழுக்கை தலையும் கொண்ட சித்திரக்குள்ள பிறவியான ஒரு மனிதன் அந்த அறைக்குள் நிலை கொள்ளாமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். இடையிடையே உடைந்து கரகரத்த குரலில் ஏதேதோ உத்வேகத்தோடு பேசிக்கொண்டான். விலைவாசியோ விஷம் போல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்களோ வர வர மோசமாகிக் கொண்டே வருகிறார்கள். இரண்டாம் தரமான மாட்டுக்கறியின் விலை கூட பவுண்டுக்கு 14 கோபேக்காம். ரொட்டி விலையையோ 2.5 கோபேக்கு ஏறிப்போய்விட்டது. இடையிடையே கைதிகள் வந்து போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக சாம்பல் நிறமான ஆடையும் கனமான தோல் செருப்புகளும் அணிந்திருந்தார்கள். மங்கிய ஒளி நிறைந்த அந்த அறைக்குள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் திருக திருக விழித்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு காலில் விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. சிறையின் சகல சூழ்நிலையுமே விபரீதமான அமைதியுடனும் விரும்பத்தகாத எளிமையுடனும் இருந்தது. தங்களது நிற்கதியான நிலைமையை அவர்கள் வெகு காலத்துக்கு முன்பே ஏற்று பழகி மறத்து போய்விட்டவர் போலவே தோன்றினர். சிலர் தங்கள் சிறை தண்டனையை பொறுமையோடு அனுபவித்தார்கள். சிலர் உற்சாகமே அற்று சோம்பி உறங்கி காத்து நின்றார்கள். இன்னும் சிலர் ஒழுங்காக வந்திருந்து உற்சாகமோ விருப்பமோ அற்று கைதிகளை பார்வையிட்டுக் கொண்டு சென்றார்கள். தாயின் உள்ளமோ பொறுமையிழந்து துடித்து தவித்தது. அவள் தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையை எதுவுமே புரியாமல் பார்த்து கொண்டாள். அங்கு நிலவிய சோகமயமான எளிமையை கண்டு வியந்தாள். அவளுக்கு பக்கத்தில் சுருங்கிய முகமும் இளமை ததும்பும் கண்களும் கொண்ட முதியவள் ஒருத்தி இருந்தாள். அவள் தனது மெலிந்த கழுத்தை திருப்பி பிறர் பேசிக் கொள்வதையெல்லாம் காது கொடுத்து கேட்டாள். கண்கள் படபடக்க அவள் ஒவ்வொருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று பெலகேயா அவளை நோக்கி மெதுவாய் கேட்டாள். என் மகனை, அவன் ஒரு கல்லூரி மாணவன் என்று பதில் அளித்தாள் அந்த கிழவி. நீங்கள்? மகனைத்தான், அவன் ஒரு தொழிலாளி. அவன் பேர் என்ன? பாவல் விலாசவ். கேள்விப்பட்டதே இல்லை. உள்ளே வந்து ரொம்ப காலமாகிறதோ? சுமார் 7 வாரம் இருக்கும். என் மகன் அவன் வந்து 10 மாசமும் முடிய போகிறது என்றாள் அந்த முதியவள். அவளது குரலில் ஏதோ ஒரு பெருமிதம் துணிப்பதாக பெலகேயாவுக்கு தோன்றியது. ஆமாம் ஆமாம் என்று அந்த வழுக்கை தலை கிழவன் சலசலக்க தொடங்கினான். மனிதர்களுக்கு பொறுமையே போய்விட்டது. எல்லோரும் எரிந்து பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் சத்தம் போடுகிறார்கள். விலைவாசியோ மேலே மேலே போகிறது. ஜனங்களோ அதற்கு தக்கப்படி நாளுக்கு நாள் நலிந்து வருகிறார்கள். இதற்கு ஒரு முடிவுக்கான யாவனுமே முன்வர காணும். நீங்கள் சொல்வது ரொம்ப சரி என்றான் அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. ஒழுங்கினம் கடைசி கடைசியாக போதும் நிறுத்து என்று கத்தத்தான் வேண்டும். அந்த குரல், அந்த சக்தி வாய்ந்த குரல்தான் இன்று நமக்கு தேவை. ஒவ்வொருவரும் இந்த சம்பாஷணையில் கலந்து கொண்டார்கள். அவர்களது பேச்சு உயிர் பெற்று ஒலித்தது. எல்லோரும் வாழ்க்கையை பற்றிய தம் அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும் என்பதில் பேரார்வம் காட்டினார்கள். எனினும் அவர்கள் அனைவருமே தனிந்த குரலில்தான் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்டது அனைத்தும் தனது கருத்துக்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவை என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். வீட்டில் இருந்தவர்கள் அந்த மனிதர்களை விட எவ்வளவு உரத்தும் தெளிவாகவும் எளிதாகவும் பேசிக் கொள்வார்கள்! சதுரமாய் கத்தரித்து விடப்பெற்ற சிவந்த தாடியோடு கூடிய ஒரு கொழுத்த சிறை அதிகாரி வந்தான். அவனது பேப்பரை சொல்லி கூப்பிட்டான். அவளை அவன் ஏற இறங்க பார்த்தான். பிறகு கெந்தி கெந்தி நடந்து கொண்டே சொன்னான், என் பின்னால் வா. அந்த சிறை அதிகாரி முதுகை பிடித்து தள்ளி அவனை சீக்கிரம் முன்னேறி நடக்க செய்ய வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. பாவல் ஒரு சின்ன அறையில் முகத்தில் புன்னகை தவிட கைகளை நீட்டியவாறே நின்றான். அவள் அவன் கையை செல்லமாக பற்றி பிடித்தாள். சிறுக சிரித்தாள். படப்படவென்று இமை குட்டி பார்த்தாள். நலமா, நன்றாக இருக்கிறாயா என்றாள் அவள். அவளுக்கு பேச வார்த்தையே கிடைக்கவில்லை. தடுமாறி குழறினாள். அம்மா, நிதானப்படுத்திக்கொள், பொறு என்று அவளது கையை பற்றி பிடித்தவாறு சொன்னான் பாவல். இல்லை, நான் நன்றாய்தான் இருக்கிறேன். உன் அம்மாவா என்று பெருமூச்சுடன் கேட்டான் சிறை அதிகாரி. பிறகு அவன் பலமாக கொட்டாவி விட்டுவிட்டு, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் விலகி விலகி நில்லுங்கள். இடையில் கொஞ்சம் இடம் இருக்கட்டும்

0: என்றான். பாவல் அவனது ஆரோக்கியத்தை பற்றியும் வீட்டு விஷயங்களை பற்றியும் விசாரித்து கொண்டான். அவள் வேறு பல கேள்விகளை எதிர்பார்த்தாள். அந்த கேள்விகளை எதிர்நோக்கி அவன் கண்களையே வெறித்து நோக்கினாள். ஆனால் பயனில்லை. அவன் எப்போதும் போலவே அமைதியாக இருந்தான். கொஞ்சம் வெளுத்து போயிருந்தான். அவனது கண்கள் முன்னைவிட பெரிதாகி இருந்தன போல தோன்றின. சாஷா உன்னை விசாரித்தாள், தன்னை மறந்துவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டாள் என்றாள் தாய்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: தொடர்வது 1 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பீகார் மாநிலம் லக்கிசராய் பகுதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் உதவி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைத்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழுவை அரசு விரைவில் அமைக்கும் என்றும், பிரச்சினைகள் மற்றும் பரிந்துரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் வங்கி சீர்திருத்தங்களின் எதிர்கால திட்டங்களை இக்குழு முடிவு செய்யும் என்றும் நிதியமைச்சர் மேலும் கூறினார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கின்றனர். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநாடு நாளை நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லம்தோறும் தேசியக் கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசியக் கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு பிற்பகல் வணக்கம். நேரம் 1:03:12 ஆயிற்றுக்கு. நம்ம நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியல, இன்னைக்கு குக்கரி ஷோவில் என்ன விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நமக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டான உணவுகள் தான்

எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நம்ம நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக இதை நம்ம சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லையா டேஸ்ட்டுக்காக இருக்கலாம், ஓகே இப்போ மட்டும்தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய உணவுகளில் வந்து ஒரு ஈர்ப்பு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அதில் ஆரோக்கியம் அப்படின்றது நிறையவே இருந்துட்டுருக்கு இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான உணவு வகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மகளிர் ஹாய் ஸ்நேகிதிகளே, நீங்கள் நம்மளுடைய ஷோக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான உணவு ரொம்ப நல்லா சமைப்பீங்க அப்படின்னா உங்களுடைய டிப்ஸ் என்ன அப்படின்றதையும், என்ன மாதிரியான உணவுகள் பற்றின தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பாரம்பரிய உணவு வகைகள் செய்முறையோடு நீங்கள் வந்து சொல்லலாம், என்ன நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து செய்வீங்க பாரம்பரிய உணவு வகைகளில் அப்படிங்கிறதையும் என் கூட பகிர்ந்துக்கலாம். ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்காக நான் வந்தாச்சு அன்பரசி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம அடுத்தது நானும் ஒரு சில உணவு முறைகள்லாம் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வரத கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் சேம் தான், 2271760.

பாரம்பரிய உணவு வகைகள் அப்படிங்கறதையும் என் கூட பகிர்ந்துக்கலாம். ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிக்காக நான் வந்தாச்சு அன்பரசி. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம அடுத்தது நானும் ஒரு சில உணவு முறைகள்லாம் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வரத கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் சேம் தான், 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்களில்

ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மணி பத்து நிமிடம் பத்தனோட ஹெல் லைஃப் அம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியில, இது குக்கரி ஷோ. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவுகள் பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்களில் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாரம்பரிய உணவு பிடிக்கும் அப்படிங்கிறதையாவது நீங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி செய்ய தெரியும், இல்லை எப்போ யார் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய எண்கள் அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாரம்பரிய உணவு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கம்பு கூழ். கூழ் அப்படிங்கிற பொருள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது எப்படி செய்யறது அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கம்பு கூழ் எப்படி செய்யணும் அப்படின்னா, கம்பு ஒரு கம்பு மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கணும், தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும், சின்ன வெங்காயம், உப்பு, தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பு மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதித்ததும் கரைச்ச மாவை ஊற்றி கைவிடாமல் அது வந்து கிளறணும் அப்படி சொல்கிறாங்க. மாவு வெந்ததுமே இறக்கிட்டு ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டு சேர்த்து அப்படி வந்து அதை குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்கிற ஒரு சிறுதானியம் அப்படின்னு சொல்லலாம். இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பெண்கள் இந்த உணவை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பாரம்பரிய உணவில் எந்த மாதிரியான உணவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லையா, பாரம்பரிய உணவு, இந்த உணவை நான் ரொம்ப நல்லா சமைப்பேன், இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் கால் பண்ணலாம், என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம்.

0: ஒரு மணி 17 நிமிடம் 24 நொடிகளாயிருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாரம்பரியமான உணவு வகைகள் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன நல்லா சமைக்க தெரியும் அப்படின்றது தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ நம்ம கூட இணைப்பில் வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி யாருன்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாண்டம் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஜெயா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? பாரம்பரியமான உணவு வகைகள்ல உங்களுக்கு எந்த உணவு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு மேம் கேவுர் அடை பிடிக்கும் மேம். அது வந்து பசங்க மட்டும் செஞ்சு கொடுப்பேன், நல்லா சாப்பிடுவாங்க
0: மேம். எப்படி செய்வீங்க?
1: கேவுர் மாவு ஒரு கப் எடுத்துக்கணும் மேம், கேவுர் மாவு ஒரு கப். அப்புறம் கொஞ்சம் அளவுக்கு ஏத்த மாரி மல்லாட்டை அதை வறுத்து போட்டு பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் வறுத்த இது மேம்
0: வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி ஜூஸ் எல்லாம் இருக்கணும் அப்புறம் வெள்ளம் வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி ஜூஸ் எல்லாம் இருக்கணும் அதுல ஊற்றி
1: கிண்டி கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஏகப்பட்டா போட்டுக்கலாம் மேம். நச்சு எதனா இருந்தாலும் குழந்தைங்க பிடிச்சது பாதாம் முந்திரி அதெல்லாம் பொடி பொடியா குட்டி குட்டியா நறுக்கி அதுல போட்டு நல்லா கிண்டி குட்டி குட்டி அடையாவும் ஊற்றி கொடுக்கலாம். இன்னும் அந்த இது இருக்கலாம் மேம் புளி பணியாரம், அதுல கூட ஊற்றி கொடுக்கலாம். நெய் ஊற்றி புளி பணியாரம் மாரி கொடுக்கலாம் மேம், ரெண்டு விதமாவும் செய்யலாம்.
0: ஓகே, கேக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வாசனை தான் எனக்கு அப்படியே சுவையா இருக்கும் அப்படின்னு, அந்த மல்லாட்டை எல்லாம் போட்டு அப்படின்றது. ஓகே,
1: சாயந்தரம் ஈவினிங் வரக்குல ஸ்நாக்ஸ் மாரி கொடுக்கலாம் மேம், நல்லா ஹெல்த்தியானது மேம் பசங்க.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சோ இது வந்து கேழ்வரகு அடை
1: அடையா செய்யலாம், குழி பணியாரமா செய்யலாம், நம்ம விதத்துக்கு எத்தனை செஞ்சுக்கலாம்.
0: ஓகே.

0: கொத்தமல்லி சிறிதளவு, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, கொஞ்சம் மஞ்சத்தோடு அளவுக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தோசை நாள குட்டி குட்டியா சுட்டு அதை பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பொடியா நார்மல் சைஸ்ல மேம் கட் பண்ணி வச்சுக்கணும். வானல்ல எண்ணெயை வீட்டு விட்டு வெங்காயத்தை நல்லா சிவக்கும்படி வறுத்துக்கணும் மேம். அதுல தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் லைட்டா உப்பு போட்டுக்கணும். அப்புறம் காஞ்ச மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் நல்லா வதக்கணும் மேம். நல்லா அது நல்லா இதுவானோடனே அதுல அந்த புதினா கொத்தமல்லி நல்லா போட்டு நல்லா கிரேவி மாதிரி வச்சுக்கணும் மேம் தனியா. அப்போ நாலு முட்டையை வந்து அது கூட போட முடியாது மேம். அது கூட போட்டா கொஞ்சம் இது குழ குழ நடா. அதை தனியா பொடி மஸ் மாதிரி இது பண்ணி அது கூட கலந்துக்கலாம் மேம். கலந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அந்த வெட்டி வச்சுக்கலாம் தோசை. அதையும் போட்டு நல்லா கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மேம். கொத்து தோசை மாரி.
1: ஓ, இது ஒரு வித்தியாசமா இருக்குல்ல. நானும் இப்பதான் கொத்து தோசை கேள்விப்படுறேன். சூப்பர். அப்ப நீங்க இது நல்லா செய்வீங்க. அப்போ வந்து பாரம்பரியமான உணவும் செய்ய தெரியும், சாப்பிடவும் தெரியும், பிளஸ் இப்ப இருக்கிறது மாதிரி வெரைட்டியான சமையலும் செய்வீங்க இல்லையா? ஓகே சூப்பர் மேம். ஆரோக்கியமா சமைங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க சரியா? ஓகே, தேங்க்யூ மேம் கால் பண்ணதுக்கு. நன்றி.
0: நன்றி மேம்.
1: பாரம்பரியமான உணவுகள் அப்படிங்கிறது நம்ம இப்போ சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால கடைக்கடையின் சீக்கிரமாக வந்து சமைச்சோமா, கடைக்கடையின் சீக்கிரமாக சாப்பிட்டோமா, ஓடி போயிடுறோமா வேலைக்கு, இல்லை வேற ஏதோ அடுத்த வேலையை பார்க்குறோமா, அப்படி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால ஏதாவது ஒரு டே இல்லை ஏதாவது ஒரு டேயில் வந்து ஒரு டைம் கொடுத்து நல்லா அந்த சாப்பாடு சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு ஒரு ஆய்வுகளுமே சொல்லுது. அதை தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். எஸ், பாரம்பரிய உணவுகள் பற்றி உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்களுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்ச உணவு பற்றி நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760, 2271770 அப்படிங்கிற இந்த எண்களில். நிகழ்ச்சியில் எடுத்ததா பாடல் கேட்கலாம்.

56 நிமிடம் 20 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 இது ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான உணவுகள் இல்லை பலகாரங்கள், பாரம்பரிய உணவுகளில் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு அதை பற்றி செய்ய தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் சொல்லலாம். ப்ளஸ் இந்த உணவு வந்து நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்ருக்கேன், என்னோட பாட்டி வந்து எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க, இல்லை என்னோட அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க, இல்லை நான் ரொம்ப நல்லா செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற என்ன உணவு உங்களுக்கு வந்து மைண்டில் இப்போ போகுது அப்படிங்கிறத என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த உணவு வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதையும் நம்ம நிகழ்ச்சியில நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் அதே தான், 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நானும் ஒரு சில உணவு குறிப்புகள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: நீளமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 1:32, 7 நொடிகள்.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 1:37:39 நொடிகளில் பாரம்பரிய உணவு வகைகள் வரிசையில் நான் உங்களுக்கு ஒரு உணவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கருப்பட்டி பணியாரம், இது வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு பாரம்பரிய உணவு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, புழுகல் அரிசி 1 கப், உளுந்து 2 ஸ்பூனு, கருப்பட்டி 1 கப், ஏலக்காய்த்தூள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அரிசியும் உளுந்தையும் 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நல்லா மைய அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா கருப்பட்டியை கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சி பாகு சேர்ந்து அந்த மாவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய்த்தூள் சேர்த்து கலக்கினீங்க அப்படின்னா, பணியாரக்கல்லில் நல்லெண்ணெயை விட்டு மாவை ஊற்றி பொன்னிறமாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான கருப்பட்டி பணியாரம் உங்களுக்காக தயாராகிடும். நல்ல சுவையாக, டேஸ்டாக, இனிப்பான, ஆரோக்கியமான இனிப்பு உணவாக இது வந்து இருந்துகிட்ருக்கும் கருப்பட்டி பணியாரம். நீங்கள் இன்றைக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் இதை வேணா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நீங்கள் பாரம்பரிய உணவை பற்றி, உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச உணவை பற்றி என் கூட பகிர்ந்துக்கணும்னா கால் பண்ணலாம், கால் பண்ணுங்க, பேசலாம்.

0: சிநேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாரம்பரியமான உணவுகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். யாருக்கு எந்த உணவு பிடிக்கும்? இப்ப நம்ம கூட ஒரு சிநேகிதி இணைஞ்சிருக்காங்க. ஹாய், வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் நதியா, சிங்காரவேல்.
0: ஓகே, ஓ நதியா சிங்காரவேல். ஓகே ஓகே, சோ சொல்லுங்க நதியா மேம், உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாரம்பரிய உணவு ரொம்ப பிடிக்கும்? எது நல்லா சமைப்பீங்க?
1: சேவர் களி ரொம்ப பிடிக்கும். அது எங்க பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. கரோட்டு குழம்பு வச்சு அதை கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ நைஸ். ஓகே, இப்போ நீங்க அதை ட்ரை பண்றீங்களா செய்யறதுக்கு?
1: ட்ரை பண்ணா எங்க சின்ன பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அது செஞ்சு

0: புளிக்குழம்பு வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
1: என்ன குழம்பு? புளிக்குழம்பா?
0: புளிக்குழம்பு.
1: ஓகே.
0: ஒரு கலக்கி.
1: ஆஹா, எப்படி நீங்க செய்வீங்க அது? செய்முறை சொல்லுங்களேன்.
0: இந்த மாவு கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி குக்கர்ல வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஆயிட்டா எண்ணெய் ஊத்தி கரைச்சி வச்சு ஊத்தி கிண்டிட்டே இருக்கணும். விடாம கிண்டணும்.
1: ஓகே.
0: விடாம கிண்டணும்னா கெட்டி பார்த்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு கிணத்துல போட்டு பச்சை தண்ணி வச்சு உருட்டி வச்சுட்டோம்னா களி ரெடி ஆயிடும்.
1: அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கு.
0: ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல.
1: அப்படியா? ஓகே.
0: இன்னைக்கு கூட என்ன செஞ்சு கொடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க. அது நாளைக்கு தான் செய்யணும். ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு செய்யாம. அதுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லிருக்காங்க.
1: அது உங்க வீட்டுல வந்து தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவா?
0: ஆமா, தொடர்ந்து நாங்க அதிகமா வந்து இப்ப வந்து கேவுரு வரகு திணை இந்த மாதிரி மூலிகை ஐட்டம் தான் அதிகமா செய்வோம் நாங்க.
1: ஓகே. சிறுதானிய உணவுகள் தான் அதிகமா செய்வீங்க?
0: சிறுதானிய உணவுகள் தான் அதிகமா செய்யறது.
1: சூப்பர் சூப்பர் மேம். சோ வேற என்னென்னலாம் உங்க அம்மாவோ இல்ல பாட்டியோ உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்த வேற ஏதாவது பாரம்பரிய உணவுகள் பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இல்ல அதை பத்தி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: பாரம்பரிய உணவுனா எங்க அம்மா செய்யறது வந்து பால் கொழுக்கட்டை. பிடிக்கும் எனக்கு ரொம்ப.
1: பால் கொழுக்கட்டை?
0: பால் கொழுக்கட்டை இந்த செவ்வாப்பிள்ளை செஞ்சு கொடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும் அம்மாட்ட. இப்ப போனாலும் நான் போனா கேட்டனா அம்மா உடனே செஞ்சு கொடுப்பாங்க
1: அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல
0: ஆமா.
1: சரி, உங்ககிட்ட உங்களுடைய குழந்தைங்க விருப்பப்பட்டு கேக்குற உணவு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க களி சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா.
1: ஓகே. அது தவிர வேற என்ன உணவுலாம் நீங்க செஞ்சு கொடுப்பீங்க?
0: இது ரெண்டுமே பிள்ளைங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்கு நான் எது செஞ்சாலும் பிடிக்கும். ஆனா நான் இதுதான் பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது.
1: ஓகே ஓகே.
0: எந்த சாப்பாடு செஞ்சாலும் நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு விருப்பம் ரொம்ப இருக்கிறது கிடையாது. நான்வெஜ் செஞ்சா ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே ஓகே. சோ இப்ப நீங்க களிக்கு வந்து தொட்டுக்க இல்ல அதுக்கு என்ன செய்வீங்க?
0: மீன் குழம்பு செய்வோம். மீன் குழம்பு செய்வோம்.
1: நன்றி. ஆரோக்கியமா இதே மாதிரி நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. எஸ், ஹாய் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாரம்பரியமான உணவு வகைகள் என்ன அதை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிறைய தோழிகள் நிறைய ஸ்நேகிதிகள் கால் பண்ணி அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பேசலாம். அடுத்ததா யார் வராங்க அப்படின்றத கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. பாடல் வருது கேட்கலாம்.

0: ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நிறைவாக வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். நலமா?
0: நலமா இருக்கேன் கலா மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: ஓகே, சார் சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பாரம்பரிய உணவு, எந்த உணவு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க.
1: மேம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா உளுந்துல வந்து உளுந்து வறுத்து அதை அப்படியே கொடுத்தா நாங்க சரியா சாப்பிட மாட்டோம். அரைச்சி அது கூட மல்லாட்டை எள்ளு எல்லாம் சேர்த்து அதுல வந்து வெள்ளம் எல்லாம் போட்டு உருண்டை பொடிச்சு கொடுப்பாங்க மேம். அது பிடிக்கும். அது இன்னும் நான் அடிக்கடி செய்வேன் மேம் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்புறம் வந்து தேனை அப்படியே சாப்பிட்டா நாங்க சரியா சாப்பிட மாட்டோம்னா மாவு அரைச்சி அது தேன் கலந்து தருவாங்க. அதோட வந்து தேனை கஞ்சி சாப்பிடுவோம் மேம். நாங்க தேனை இப்பவும் சாப்பிடலாம் மேம். தேனை கஞ்சில நம்ம தண்ணி கொதிக்க வச்சு தேனை போட்டு நம்ம கஞ்சி கஷ்டம் மேம். அரிசி மாதிரி கச்சி அதுல லைட்டா நெய் விட்டு அதுல நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், நட்ஸ் ஐட்டம் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா அதுல உப்பு சேர்த்து சாதாரணமா சட்டம் நல்லா இருக்கும். ஆனா நான் இப்ப நான் சொல்ல கொடுத்து தேனை லட்டு வந்து நம்ம

0: மாவு அரைச்சி வச்சுட்டு மேம், தினை வறுத்து மாவு அரைச்சி வச்சுட்டு அதுல வந்து லைட்டா நாட்டு சர்க்கரையோ இல்ல வெள்ளை வெள்ளமோ கலந்துக்கணும் மேம். அதுல வந்து நெய் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அதுல நம்ம திராட்சை தனியா வறுத்து
1: வச்சுக்கிட்டு,
0: பாதாம், அப்புறம் வந்து முந்திரி, அப்புறம் மிளகாய் இருக்கலாம். பிஸ்தா வந்து ரேட் அதிகமா இருக்குமா, மிளகாய் சீத்தலாம், மிளகாட்டிலயும் அது தன்னை ஈடு கட்டுற மாதிரி சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா மிளகாய் இது எல்லாத்தையும் லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டு அதை வந்து பொடி பண்ணிக்கிட்டு இந்த நெய்யை வந்து அது கூட அந்த பொடி பண்ணதையும் அதுல கலந்துக்கிட்டு நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம உருண்டை பிடிக்கணும் மேம். அந்த நடுவில் நடுவில் திராட்சையை வந்து ஒன்னு ஒண்ணு வச்சிடலாம், அது சாப்பிடும்போது பசங்களுக்கு நல்லா இருக்கும் மேம். அதனால இப்போ திராட்சை வைக்கிற மாதிரி முந்திரி பருப்பு முழுசா இருக்கும் மேம், பாதியா நீட்டா, அது கூட அது மாதிரி வச்சலாம். அது மாதிரி வச்சா அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க,
1: அட்ராக்டா இருக்கும், டக்குனு எடுத்து சாப்பிடுவாங்க.
0: ஆமா, நான் நேத்து முந்தா நாள் செஞ்சு நேத்து வரைக்கும் அதை சாப்பிட்டாங்க மேம் வீட்டுல. அதுல நான் திராட்சை தான் மேம் வச்சுக்கேன். இது இது வந்து ஸ்வீட் ஐட்டம்ல இப்படி சாப்பிடலாம் மேம். அதே மாதிரி நம்ம சார ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நம்ம சிப்ஸ் மாதிரி பொடி பொடியா நம்ம சீவல் வச்சு சீவிக்கலாம், இல்ல நம்ம அருவாமல்ல நம்மளுக்கு திறம வந்தா நைட்டு சீவிக்கலாம். சீவிக்கிட்டு அது என்ன காய்ச்சி அதுல நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அந்த உருளைக்கிழங்கு கூட கான்சன் மாவை வந்து போட்டு லைட்டா பிச்சு பேப்பர்ல போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும் மேம். அந்த தண்ணி இருக்கிறதுக்காக உடனே அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சி அந்த உருளைக்கிழங்க போட்டு வறுத்தி எடுத்து அதுக்கப்புறம் உப்பு காரத்துல போட்டு கரம் மசாலா போட்டு ஒரு புளு புளுக்கு எடுத்து சாப்பிடலாம் மேம். இது காரம் ஸ்வீட் நல்லா இருக்கும் மேம் ஈவினிங்க.
1: அருமை அருமை, ரெண்டுமே காரம் வேணுமா இந்த காரம் ஸ்வீட் வேணுமா இந்த ஸ்வீட் இல்ல.
0: அதுதான் இப்ப பண்ண மேம் பிரெஞ்சு ஃப்ரை. அது வந்து நம்ம பிரெஞ்சு ஃப்ரைக்கு வந்து நம்ம பஜ்ஜி இது இருக்குல்ல மேம் இட்லி பொடி, அது வச்சு சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும் மேம். பஜ்ஜிக்கு அந்த இதுக்கெல்லாம் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மேம்.
1: சூப்பர்,
0: காரத்துக்கு காரத்துக்கு சரி மேம்.
1: ஓகே, இது நல்ல ட்ரிக்ஸா இருக்கு, நிறைய பேர் கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு
0: தெரிஞ்சு. ஆமா மேம், இது நல்லா அடிக்கடி செய்வேன் மேம். இந்த தின இது செய்வோம், அதே மாதிரி வரகுல அது மாதிரிதான் வரகு கஞ்சி இது செய்வோம், குதிரை வலையில கஞ்சி அடிக்கடி நம்ம கஞ்சி ஆனா பசங்க கம்மி குடுத்துருவாங்க மேம். அதனால நான் கஞ்சியை குடுத்துருவோம், வறுத்து நம்ம அரைச்சி இது மாதிரி செய்யறதுக்கு கஞ்சியை
1: குடுத்தாலும்
0: நம்ம வந்து காரஞ்சரமா கட்டியா குழம்பு சாப்பிட்டா ருசியா இருக்கும் மேம். ஆனா வந்து நம்ம லிக்யூடா சாப்பிடும் போது உடம்புல எல்லாமே இயல்பா இருக்கும் மேம். நார்மலா யூரி எல்லாமே உடம்பு அப்படியே ரிலாக்ஸா இருக்கும் மேம். அது
1: இன்றைய நமது நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில பாரம்பரியமான உணவுகள் பத்தி தான் நம்ம கேட்டிருந்தோம். நிறைய ஸ்நேகிதிகள் நமக்கு கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச உணவுகள் பத்திலாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

நேரம் 2:16 7 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கம். காலங்கள் மாறலாம், தலைமுறைகளும் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மற்றும் காலத்தை வென்று நம் மனதில் என்றும் என்றும் நிலைத்திருக்கும் அத்தகைய இனிய பாடல்கள் உங்களுக்காக. இது உங்கள் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜு. காலத்தேவென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்க போற முதல் பாடல் என்ன அப்படின்னா, அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாசன் குரலில்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது. நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

காலத்து வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. குமுதம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி குரலில்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியன், பி சுசீலா குரலில்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்று காணுங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது, பந்த பாசம் திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு குரலில்.

நேரம் 2:44. 10 நொடிகள் ஆயிற்றுக்கு. காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P. லீலா குரலில்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில பாடல் வருது. ஹாப்பி என்று முதல் ஹாப்பி அப்படின்ற பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில்.

0: மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கானங்கள் நிகழ்ச்சியில இந்த 45 மினிட்ஸ் நல்ல ஓல்டான சாங்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ காலத்தின்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வருது பாமா விஜயம் திரைப்படத்துல இருந்து, டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.
3: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:12 12 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM Rainbow புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம், நம்ம டாக்டர் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பாத வலி என்பது பற்றி விளக்கம் அளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எலும்பியல் துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் பாலாஜி அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
3: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணலாம். ஓகே டாக்டர், இன்னைக்கு நாம பாதவலி அப்படின்றத பத்தி பேச போறோம் டாக்டர். பாதவலி அப்படின்னா என்ன டாக்டர்?
3: பாதவலின்னா அது பெரிய நோய் கிடையாது. பாதவலின்றது ஒரு டைப் ஆஃப் வந்து காலில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்க்கணும், கவனித்து அதை சரி பண்ணுன்ற ஒரு டைப் ஆஃப் வலி தான் அது. ஸோ பாதவலின்றது வந்து பாதத்தில் பார்த்திங்கன்னா எலும்புகள், தசைகள், நரம்புகள், அப்புறம் தோள்கள், இத்தனை அனைத்து விதமான இதுவும் அந்த காலில் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது எலும்புலையோ இல்லை நரம்புலையோ இல்லை தோல்லையோ தசையிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது வந்து ஒரு கால் வலியாக உருவாகி நம்மளுக்கு வந்து கால் வலியாக உணர்த்துது. ஸோ எந்த பிரச்சனை ஏன் வருது என்ன எதுவும் பார்த்து அதுக்கு உண்டான சிகிச்சை நம்ம பண்ணோன்னா அதுவே வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ பாத வலி அப்படின்றதுக்கு ஏதாவது கிளாசிஃபை ஏதாவது இருக்கா டாக்டர்? இந்த இடத்துல வந்து வலிச்சா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி?
3: பாத வலின்றது வந்து ஒரே ஒரு ரகம் கிடையாது, அதில் பல ரகம் இருக்கு. அதில் வந்து முன்னங்கால் வரும், முன்னங்கால் வலி வரும், அப்புறம் வந்து அதில் வந்து நடுவில் கால் நடுவில் அதாவது காலில் வந்து நடுப்பகுதியில் ஒரு வலி வரும், அதுக்கப்புறம் பின்னங்காலில் வரும். 4 foot, மிட் ஃபுட், ஹைண்ட் ஃபுட்டுன்னு நம்ம மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அதுவே குதிகால் வரும், ஹீல் பெயின் சொல்லி சொல்லுவோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் வந்து முன்னாடி அந்த பாதத்தில் ஏதாவது ஒரு அடிபட்டிருந்து அந்த அடியினால் வந்து கொஞ்சம் நம்ம எப்பயாவது அதிக பலமான வேலை செய்யும் போதோ இல்லை வந்து வெயிட் தூக்கும் போதோ இல்லை நம்ம முன்ன இருந்ததுக்கு முன்ன கொஞ்சம் எடை கூடிட்டாலோ அந்த முன்ன அடிபட்டது வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த இடத்துல வலி இருக்குது, எதனால வலி இருக்குது, அந்த வலி எதனால வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா நம்ம பாத வலியை முற்றிலுமா குணப்படுத்தலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நீங்க கிளாசிஃபையோட வலி சொன்னீங்க இல்லையா, முன்னாடி வலிக்கிறது, நடுவில் வலிக்கிறது, இந்த மாதிரி வலியெல்லாம் யாருக்கு டாக்டர் அதிகமாக வருது?
3: இந்த மாதிரி பாதம் வலின்றது வந்து யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். ஸோ இது வந்து காய்ச்சல் ஜூரம் மாதிரி தான். ஸோ வந்து இது ஒரு டைம் வந்தால் இன்னொரு தடவை வராதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ சளி ஜூரம் மாதிரி வந்து வலிகள் வந்து போக தான் செய்யும். ஸோ அதுக்குன்னு நான் காரணம் கண்டுபிடிக்கணும்.

0: நீங்கள் காரணம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த காரணத்தை தவிர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வலி வராது. ஸோ வந்து ஏன் வருதுன்றதை விட நம்ம அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி ஏதாவது எலும்புகள் அடிபட்டிருந்து அந்த இடம் வந்து திருப்பி திருப்பி கொஞ்சம் அதிகமாக அழுத்தமானால் வரலாம். அதுக்கப்புறம் வயசானால் வந்து எலும்பில் இருக்கிற சத்துக்கள் கம்மியாகும், அப்போ வந்து ஏற்படலாம். அப்புறம் முன்ன இருந்ததுக்கு எடை வந்து நம்ம கொஞ்சம் கூடிட்டோம்னா நம்ம அந்த கால்களால் வந்து முன்ன இருந்த எடையை விட இப்போ வந்து எடை தாங்க முடியாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மற்றபடி வந்து கொஞ்சம் சுகர் லெவல், அதாவது வந்து நீரிழிவு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, காலில் இருக்கிற நரம்புகள் வந்து கொஞ்சம் செயலிழந்து நம்மளுக்கு வலி ஏற்படுறதே தெரியாமல் அதனால் வந்து எலும்புகள் வந்து முடிவடைந்தோ அதனாலையும் பண்ணலாம். எலும்பு முடிவு, எலும்பு தேய்மானத்தினாலையும் கால் வலி வரலாம். ஸோ வந்து சத்து குறைபாடாக இருக்கலாம், வயது முதிர்ந்த வயது கொஞ்சம் அதிகமாக அவ்வளோ சீனியர் சிட்டிசன் போன்றவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எடை கூடுறதுனாலையோ இல்லை வந்து அங்கே எலும்பு முடிவு ஏற்படுறதுனாலையோ இல்லைனா வந்து கிருமி தொற்று போன்றவை, அப்புறம் வந்து நீரிழிவு நோய் போன்ற நிறைய காரணங்கள் இருக்குது. எந்த காரணம் கண்டுபிடிச்சி ஏன் வருதுன்னு பார்த்தா கண்டிப்பாக பாதை வலியை நம்ம முற்றிலுமாக இல்லாமல் பார்த்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர்.

0: படாதாக இருக்கலாம், வயது முதிர்ந்த வயது கொஞ்சம் அதிகமாக அப்புறம் சீனியர் சிட்டிசன் போன்றவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எடை கூடுறதுனாலையோ இல்லை வந்து அங்கே எலும்பு முறிவு ஏற்படுறதுனாலையோ இல்லைனா வந்து கிருமி தொற்று போன்றவை அப்புறம் வந்து நீரிழிவு நோய் போன்ற நிறைய காரணங்கள் இருக்குது. எந்த காரணம் கண்டுபிடிச்சி ஏன் வருதுன்னு பார்த்தா கண்டிப்பாக பாதவழியை நம்ம முற்றிலுமாக இல்லாமல் பார்த்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ பாத வலி பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த வலி வந்து பெண்களுக்கு அதிகமாக வருதா ஆண்களுக்கு அதிகமாக வருதா டாக்டர்?
0: இதில் இவங்களுக்கு தான் வலி வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பாதங்களை நம்ம சரியாக கவனிக்காமல் வலியை வந்து அப்பயே அந்த வலிக்குண்டான காரணம் எதனால் வருது எப்போ பண்ண அதிகமாகுது போன்ற அறிகுறிகளை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டா யார் கண்டுக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வலி அதிகமாக வரும். ஸோ முன்னாடி எனக்கு வலிக்கும் அப்புறம் நான் வந்து அதை கண்டுக்கல இப்போ வந்து வலி அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறவங்களுக்கு தான் வலி அதிகமாக வரும். ஆண்கள் பெண்ற பாரபட்சம் கிடையாது. ஸோ வந்து வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது அது ஏன் வருதுன்னு சொல்லி அதை பார்த்து நம்ம அதுக்குண்டான சிகிச்சை பெற்று அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலே வந்து பின்னால் நம்மளுக்கு வலி வராமல் பார்த்துக்கலாம். ஸோ பாத வலின்றது வந்து சின்ன விஷயந்தான், அதை கண்டுக்காமல் நாள் பட நம்ம பொறுமையாக விட்டுட்டோன்னா அந்த வலி வந்து ஒரு பெரிய வலியாகவும் அது வந்து கட்டாயமான தொடர்ந்து உணர்ச்சிகள் தெரியும். இப்ப நம்ம சூடான பொருளை கால் வச்சா கால் சுடுதுன்னு சொல்றோம், அப்புறம் முள்ளுல கால் வச்சா கால் குத்துதுன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வெறும் தரையில் நடந்தா மண்ணில் திறந்தா இல்ல வந்து வெயில் நடந்தா போன்ற இப்போ தண்ணியில் கால் வைக்கிறேன் இப்போ எல்லா மாற்றங்களும் நம்மளுக்கு தெரியுது இல்லை. ஆனால் அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். செருப்பு போட்டாலும் போடலனாலும் வந்து காலில் வந்து எதுப்பட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான உணர்ச்சியும் இருக்காது. அப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து காலில் வந்து காயங்கள் ஏற்பட இல்லை வந்து வெயிலில் நடக்கும் போது அவங்களுக்கு சூடு தெரியாது, அதனால் வந்து அதில் கொப்பளங்கள் ஏற்படும், அதுக்கப்புறம் முள் ஏறனா தெரியாது. ஸோ இந்த பிரச்சனைனால அவங்களுக்கு வந்து இருக்கிற வலி அதிகமாகி அது ஆறா வழியாக தீரா வழியாக மாற வாய்ப்புகள் உண்டு.
1: ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ,
2: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: விழுப்புரம் பக்கம் இருக்கிறவங்க.
1: ஓகே, உங்களோட சந்தேகங்கள். ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: பேச ஊருக்கு.
1: ஓகே,
2: அது சொல்லுங்க என்ன.
0: ஐயா, உங்களுக்கு எத்தனை நாள் கால் ஓடுது? இது ஏதாவது குட்டையிலயோ இல்ல வந்து சேத்துலயோ காலை பச்சு எடுத்தீங்களா?
2: இல்ல சார், அது பேர் உடம்பு சார். வீட்டுல இருக்கிறேன் ஐயா.
0: உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்கா?
2: சுகர் எல்லாம் இல்ல சார்.
0: சரி, அது எதனாலன்னு சொல்லி நம்ம நல்லா பார்த்து அதுக்குண்டான டெஸ்ட்லாம் எடுத்தால் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு பாதத்தில் ஊறுற வலி ஊறுதா வலிக்குதுங்களா?
2: வலிக்குது, ஊறுது, சேர்த்தா கொஞ்சம் ரத்தம் வருது.
0: நடக்கலாம் முடியுதுங்களா?
2: ஆமாம், நடக்கலாம் முடியும்.
0: ஸோ நீங்கள் கண்டிப்பாக மருத்துவமனைக்கு வரணும், ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஃபோன் மூலியமாக ஆலோசனை பண்ண முடியாது. மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன ஏதுன்னு பரிசோதித்து அதுக்குன்னு டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கு தீர்வு உண்டு. நீங்கள் வந்து அருகாமையில் இருக்க மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு போங்க, இல்லைனா வந்து இந்திரா காந்தி மருத்துவமனைக்கும் தாராளமாக வரலாம்.
2: சரிங்க ஐயா, நன்றி.
0: கண்டிப்பாக வாங்க.
1: கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே டாக்டர், அடுத்த காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகே சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, இந்த கால் நரம்புகள்ல பொதுவா உணர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்றவர்கள் அப்படின்னு சொல்லறது, சுகர் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா ஆகும் பொழுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளவு நாளுக்கு மேல சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூடுதலா இருக்கும் பொழுது நர்வ்ஸ் அப்படிங்கறத அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் இந்த பர்சனுக்கு அந்த நர்வ் அஃபெக்ட் ஆனது ஆயிடுச்சு, அத மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இருக்கிற அந்த ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணிக்கலாம், பட் அதை ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் ஆன்சர் சொல்லுங்க. எவ்வளவு லெவல்ஸ் சுகர் இருக்கும் பொழுது நர்வு தொடர்பான ப்ராப்ளம் வரும், அப்புறமா ஒன்ஸ் அது போயிடுச்சு அப்படின்னா ரீஸ்டோர் பண்ண முடியாது. இதுதான் என்னுடைய ரெண்டு கேள்வி டாக்டர். நான்
1: ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: அதாவது சுகரோட அளவு எவ்வளோ இருந்தால் கால் பாதிக்கப்படும் அப்படின்றத விட வந்து சுகர் பாதிக்காம

0: சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வந்து அளவு சுகர் நம்ம ரத்தத்தில் வச்சுக்கணுன்றது தான் முக்கியமான பாயிண்ட். அதாவது ஏன் அதிகமாக வச்சுருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது, கம்மியாக வச்சுக்கிறதுனால பயன் இருக்குது. அதனால் வந்து சுகரை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110 இல்லை 120 வச்சுருக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதாவது வந்து எந்த விதமான ஆகாரமோ இல்லை நம்ம வந்து டீ காஃபி போன்ற குடிக்காமல் இருக்கும்போது சாப்பிட்றது வந்து சுகர் லெவல். சாப்பிட்ட பிற பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 160-140 வரைக்கும் இருக்கலாம். அது வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அது வந்து மக்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அதுக்கப்புறம் இல்லாமல் 3 மாதம் ஆவரேஜ் பார்ப்பாங்க HbA1c சொல்லிட்டு. அது நார்மலாக பார்த்திங்கன்னா 6-6.5 இருக்கும். ஸோ அது வந்து இந்த லெவலில் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நரம்பு பாதிக்கப்படுற அளவுக்கு பிரச்சனைகள் போகாமல் இருக்கும். ஸோ வந்து எந்த லெவல் போனால் நரம்பு பாதிக்கப்படும் தெரிஞ்சுக்கிட்ட விட எந்த லெவலில் நம்ம இருந்துக்கிட்டால் வந்து நரம்பு நம்ம காப்பாற்றப்படலான்றது வந்து ஒரு பாசிட்டிவான திங். ஸோ சுகரை அளவாக வச்சுக்கிறது எப்படின்னு நம்ம கற்றுக்கிறது நல்லது. அதிகமாக போகிறத விட எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சுகர் இல்லாதவங்க வந்து ஒரு 1 வருஷத்துக்கோ இல்லை 6 மாதம் ஒரு தடவையோ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து ரெகுலராக செக் பண்ணுறது நல்லது. சுகர் இருக்கவங்க 1 மாதத்துக்கு 1 தடவை இல்லை 3 மாதத்துக்கு 1 தடவை வந்து சாப்பிட்டப்புறம் வந்து 3 மாதத்துக்கு உண்டான HbA1c ஆவரேஜ் டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது. ரெகுலராக மருத்துவமனைக்கு போவாட்டியும் நம்ம வந்து மாத்திரைகள் உட்கொள்கிறது நல்லது. அதுக்கப்புறமேட்டா இன்னொன்று வந்து முக்கால்வாசி வந்து உங்கள் டயட் தான். ஸோ வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எந்த உணவுகள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வந்து சுகர் ஏறாது, எதை எடுத்துக்கொண்டால் அது தேவையான சுகர், ஏன்னா சுகரும் தேவை. சுகரும் கண்டிப்பாக வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தேவையான பொருள் தான். அது அதிகபட்சம் தான் தேவையில்லைன்னு சொல்கிறோமே தவிர சுகரே வேண்டாம், சுகர் சாப்பிடாமல் இருக்காங்கன்னா அப்படி நம்ம வந்து உயிர் வாழ்கிறதுக்கு சுகர் கண்டிப்பாக தேவை. ஸோ சுகர் வந்து எவ்வளோ நாள் வச்சுருந்தா நரம்பு பாதிக்கப்படுன்றதை விட எவ்வளோ வச்சுருந்தா நரம்பு பாதிக்கப்படாமல் இருக்கும், எதை சாப்பிடாமல் இருந்தால் சுகர் பாதிக்காமல் இருக்கும். உடல் உழைப்பு அதாவது எக்ஸசைஸ் பண்ணால் சுகர் லெவலை கம்மி பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணால் அதாவது வந்து மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகள் கம்மி பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து சுகர் வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2வது கேள்வி அவங்க கேட்டிருந்தது என்னென்னா, இப்போ நரம்பு பாதிக்கப்பட்டிருந்துன்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, நம்ம அப்படியே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை அதுக்கு வந்து என்ன தான் தீர்வு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து சுகரை வந்து கண்ட்ரோலில் உடல் உழைப்பு ப்ளஸ் வந்து கட்டுப்பாடான சாப்பாடு ப்ளஸ் வந்து மன உறுதி அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் அதாவது வந்து மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான சாப்பாடு உணவு தண்ணி அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து நரம்பு வந்து முன்ன இருந்த 100% அதாவது 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த சதவீதம் வந்து கொஞ்சம் வந்து சென்சேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வரவே வராது, அதாவது நரம்பு வந்து ஒன்ஸு சுகர் பேஷண்ட்டுக்கு பாதிக்கப்பட்டால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நரம்பு வளர்ச்சியே இல்லைன்ற மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அவங்க கண்டிப்பாக வந்து டாக்டர் பரிந்துரைப்படி டாக்டர் அட்வைஸ் படி ப்ளஸ் வந்து அவங்க டயட் எக்ஸசைஸ் போன்ற அனைத்தையும் அவங்க வந்து கடைப்பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நரம்பு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாகி ஓரளவுக்கு முன்ன உணர்ச்சியே இல்லாமல் இந்த ஸ்டேஜை தாண்டி ஓரளவுக்கு அவங்களுக்கு சென்சேஷன் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. சதவீதம் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், நம்ம சந்திரசேகர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு சூப்பராக பதில் சொல்லிட்டீங்க டாக்டர். இப்போ வந்து இப்போ நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்களே சுகர் பேஷண்ட், அவங்க வந்து தன்னோட பாதங்களை எப்படி டாக்டர் மெயின்டைன் பண்ணுறது?
0: இந்த சுகர் பேஷண்ட் அதாவது வந்து நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதங்களை வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வர்ற பிரச்சனையே பார்த்திங்கன்னா வந்து பாதத்தில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணோ இல்லை வந்து ஒரு காயமோ இல்லை வந்து ஏற்படுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை அப்புறம் வந்து வயிற்று பகுதி அப்புறம் வந்து மற்ற விரல் பகுதி அதெல்லாம் வந்து அவங்க வந்து அடிக்கடி கண்காணிச்சிட்டே இருக்காங்க. கால் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அவங்க அந்தளவுக்கு கண்காணிக்கிறது கிடையாது, ஏன்னா வந்து அது வந்து பெருசாக வந்து அவங்க வந்து அதை பராமரிப்புறது கிடையாது. அதனால் வந்து அவங்க வந்து அடிக்கடி வந்து கால் ஏதோ புண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குன்னு தனியாக வந்து கொஞ்சம் காலில் அடிபடாத மாதிரியான ஃபுட் வேஸ்ட் அதாவது செருப்புகள் இருக்குது, அந்த செருப்பு வாங்கி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் நரம்பில் கம்மியாக இருந்தாலும் வந்து அந்த பாத பாதத்தில் போடுற செருப்புகள் வந்து அந்த இதை காப்பாற்றும். அது காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சின்ன அடிப்பட்டாலும் பெரிய அடிப்பட்டாலும் வந்து அது அவங்கள வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும். சின்ன அடி தான் பட்டிருக்கு அப்படின்றத விட அவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும்.

0: அதனால் வந்து காலில் அடிபடாமல் பார்த்துக்கலாம். அவங்க வந்து சுகரை வந்து கரெக்டான லெவலில் வச்சுருந்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு முறையோ இருமுறையோ காலை பரிதோதிப்பதும் ப்ளஸ் வந்து ஏதாவது சின்னதாக ஒரு புண்ணோ இல்லை அந்த நீர் கசிதுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகிறதோ சுகரை ஒரு ஓரளவு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு காலை பராமரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த காலணிகளை பற்றி சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து அடிபடாமல் சப்பல்ஸ் கரெக்டான இதில் போடணும் அப்படின்னு, இந்த பாத வலியில் காலணிகள் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ரோல் பண்ணுது டாக்டர்?
0: பாதங்களை வந்து பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் வலி இல்லாமல் காக்கிறது தான் வந்து இந்த காலணிகள்.
1: ஓகே,
0: ஸோ அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து உடற்பயிற்சி பண்ண போகிறேன் வாக்கிங் போகிறேன்னு பார்த்து வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃபுட்வேர்ஸோ இல்லை ஷூவோ இல்லாமல் போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க பண்ணுற அந்த பயிற்சினாலேயே வந்து அவங்களுக்கு பாத வலி முட்டு வலி பண்ணுறது வந்துடும். ஸோ வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதுக்குண்டான நம்ம வந்து பரிந்துரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஃபுட்வேர் போடணும். ஸோ பாதம் நம்ம கரெக்டான சைஸ் இல்லை கரெக்டான ஒரு கால்களுக்கு வந்து குஷன் எஃபெக்ட், அதாவது வந்து மெது மெதுன்னு இருக்க மாதிரி இல்லாத செருப்புகள் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதுவே வந்து பாதத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி உண்டாகும். ஆமாம், இப்போ வந்து இப்போ நீங்கள் ரன்னிங் போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான சிறப்பான அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்டான பாத ஷூஸையோ இல்லை வந்து செருப்புகளையோ வாங்கி போடணும். ஸோ ஒரே டைப்பான செருப்பை வாங்கிட்டு நான் அனைத்து விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணுறோம் அப்படின்போது அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி வந்தால் கண்டிப்பாக பாத வலியிலேருந்து நம்ம முழுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ பாத வலி அப்படின்றது நம்ம நிற்கிறதுனாலையும் அதிக நேரம் இல்லை அதிக நேரம் நடக்கிறதுனாலையும் அந்த வலி ஏற்படுமா டாக்டர்?
0: கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம உடல் வந்து ஓரளவுக்கு நிற்கிறதுக்கும் ஓரளவு உடல் உழைப்பு தான் தாங்கும். ஸோ ஓய்வுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையானது. நம்ம வந்து ஒரு சில நாட்கள் வந்து சில காரணங்களுக்காகவும் வேலையின் பலனாலும் நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் போது நம்ம சின்ன சின்ன பிரேக்ஸ் அதாவது சின்ன சின்ன ஓய்வுகள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம எப்படி வந்து ரொம்ப வேலை செஞ்சால் நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி ரொம்ப நான் சோர்வாக இருக்கன்ற மாதிரி உங்கள் கால்கள் சொல்லாது, பட் அது வந்து வலியில் காட்டும். ஸோ வந்து நீங்கள் பண்ணுற உடல் உழைப்பை வந்து உங்கள் கால்கள் சொல்லாட்டியும் உங்கள் கூட உறுதுணையாக இருந்துட்டு அது வலியாக காட்டும். ஸோ வந்து சிறு சிறு ஓய்வுகள் எடுக்கிறது கண்டிப்பாக கால் வலி இல்லாமல் நம்ம கொண்டு வரலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ என்ட்ரி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பாதவலி அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் பாலாஜி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்ப ஒரு சிலவங்களுக்கு பாதவலி அப்படின்றது சின்ன பசங்களாவே பாதவலிக்குது பாதவலிக்குதுன்னா சொல்றாங்க இல்லையா, அது எதனால கிட்ஸுங்களே சொல்லுவாங்க இல்லையா?
1: இல்லை, பொதுவாக வந்து குழந்தைகளில் வந்து பாதவலி வர்றது வந்து அவங்களோட பாத அமைப்பை பார்க்கணும். நம்ம பாத வந்து அவங்கள பரிசுத்து பார்க்கணும். ஏன்னா வந்து பிறக்கும் போதே வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னு சொல்ல ஃப்ளாட் ஃபுட், அதாவது வந்து பாதம் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம பாதத்தை வந்து கூப்பிட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு குகை போன்றத கான்கேவ் இருக்கும். அது வந்து கால் வந்து அமைப்பு பார்த்தீங்கன்னா மின்னங்கால் தொட்டு இருக்கும், பின்னங்கால் தொட்டு இருக்கும், நடுக்கால் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வளைவு இருக்கும். அதான் வந்து ஆர்ச்சஸ் ஆஃப் த ஃபுட்னு சொல்லுவோம் நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலும்புகள் தசைகள் சரியாக வந்து வளர்ச்சி ஏற்படாதனால வந்து அவங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட்னு சொல்லுவோம். அதாவது என்ன ஆகும்னா வந்து முன்னங்காலுக்கும் பின்னங்காலுக்கும் நடுவில் இருக்கிற நடுக்காலம்னு சொல்லியிருக்கலாம், அந்த இடம் வந்து அவங்களுக்கு தட்டையாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் ஃப்ளாட் ஃபுட்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உடம்போட முழு எடையும் வந்து கால் தான் தாங்குது. அப்படி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னங்கால்லையும் பின்னங்கால்லையும் தான் வந்து வெயிட்டு ஈக்குவலாக நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடுக்காலில் இருக்கிற எலும்புகளும் வந்து நம்மளோட வெயிட்டை வந்து கண்டிப்பாக வந்து தாங்கும் போது என்ன ஆகுனா வந்து அவங்களுக்கு பாத வலி ஏற்படுது. அப்போ என்ன ஆகுனா அங்கே இருக்கிற நரம்புகள் தசை எலும்புகள் எல்லாமே அழுத்தமாகுது. முக்காசி பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் மெல்லிதாக, அதாவது எடை கம்மியாக இருக்கும் போதும் அவங்களுக்கு இந்த வலிகள் வராது. அவங்க எப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னா கொஞ்சம் வெயிட் அதிகமானாலோ அவங்களோட வந்து அன்றாட வாழ்க்கையில் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது அந்த ஸ்போர்ட்ஸு போன்ற ரெகுலர் எக்ஸசைஸு டயட்டு இது எதுவும் ஃபாலோ பண்ணாமல், இல்லை சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பெரியவங்களுக்கு சுகரோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு

0: எடை கூடும்போது, தைராய்டு போன்ற பிரச்சனைகள் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் எனக்கு வழியே இல்லை, இந்த காலில் தான் நம்ம ரெகுலராக நடந்துட்டுருந்தோம், ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடை கூடுனேன் அதுலேருந்து கால் வலிக்குதுன்னுவாங்க. அந்த ஃப்ளாட் ஃபுட் அந்த மாதிரி கண்டிஷனில் குழந்தைங்களுக்கு வரலாம். மற்றபடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து வேறு ஏதாவது முன்ன ஏற்பட்ட எலும்பு முறிவுகள், காயங்கள், அதை சரியாக மருத்துவர் அணுகாமல், கட்டுப்போடாமல், அவங்க வந்து சிகிச்சை பண்ணாமல், அது வந்து வீட்டு வைத்தியம் பண்ணி அதை வந்து எண்ணெய் போன்ற விஷயங்களை வைத்து அதை இது பண்ணியிருந்தால் அந்த வீக்கங்களும் வலிங்களும் வந்து இது பண்ணுவோம். சிலது நரம்பு பிரச்சனைகளாக இருக்கலாம், நரம்பில் ஏற்படுற ஒரு கட்டிகளோ இல்லை அதில் வர்ற கிருமிகள், அப்புறம் உங்களுக்கு நான் நீரிழிவு நோய் போன்ற வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து பாதம் வலி வந்து தசையிலேருந்து வரலாம், எலும்புலேருந்து வரலாம், ஜவுலேருந்து வரலாம், அதுக்கப்புறம் வந்து தோல்லேருந்து வரலாம். ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் போது வந்து பாதம் வலி வந்து நம்ம பார்த்து அதுக்கு உண்டான பிரச்சனையை வந்து அதுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணால் கண்டிப்பாக வலி கம்மியாகும்.
1: ஓகே டாக்டர், இப்போ பாதவலி குதிக்கால் வலின்னு சொல்கிறாங்களே, ரெண்டுமே ஒன்றா இல்லை ரெண்டுமே வேறு வேறையாக?
0: இல்லை, நான் உங்களுக்கு மின்னங்கால் அப்புறம் நடுக்கால் பின்னங்கால்னு சொல்கிறேன்ல. ஸோ பாதவலின்றது வந்து முழுமையாக சொல்கிறது, குதிக்கால்ன்றது பின்னங்கால், அதாவது மின்னங்கால்னா விரல்கள் இருக்கும். இப்போ நீங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபோர் ஃபுட்னா வந்து அந்த விரல்கள் இருக்கிற இடம். ஸோ மிட் ஃபுட்டுன்றது வந்து பாதம் நடுவில் இருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்னால அந்த ஆர்ச்சு, அந்த ஆர்ச் பிரச்சனை வரும், பிளான்டார் ஃபேஷியல் அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறது குதிகால், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்னு சொல்லுவோம், அங்கே மெடிக்கல் இதில் வந்து ஹீல்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வர்றது வந்து குதிகால். ஸோ வந்து பாத வலின்றது வந்து ஒரு ஒரு ஒரு பிரச்சனையை சொல்கிறது, அதாவது காலில் வர்றது. ஆனால் வந்து முன்னங்காலா முழங்காலம் இல்லை குதிகால்னு சொல்லும் போது வந்து அந்த இடத்த வந்து குறிப்பிட்டு சொல்கிறது.
1: ஓகே ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து முடக்குவாதம் பாதத்தில் எந்த அளவுக்கு பாதிக்குது டாக்டர், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்?
0: முடக்குவாதன்றது வந்து நம்ம உடம்பு முழுமையாக வந்து ஏற்படுற ஒரு டைப் ஆஃப் குறைபாடு தான். அது வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியில் ஏற்படுற ஒரு ஒரு குறைபாடு. நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியில் வர பிரச்சனைனால என்ன ஆகும்னா வந்து மூட்டுகள் வந்து தேமையாகும். ஆனால் இந்த முடக்குவாதத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஜோடி ஜோடியாக இருக்கும். இப்போ வந்து கை வலின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிஸ்ட்டும், அதாவது ரெண்டு மணிக்கட்டும் வலிக்கும். அதுக்கப்புறம் முட்டி வலி, கால் முழங்கால் வலி, முட்டி வலின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டி வந்து தேய்மானம் ஏற்படும். அதில் என்ன ஆகும்னா அந்த முட்டியில் இருக்கிற அந்த முட்டியில் இருக்கிற அந்த சுரப்பி கம்மியாகி முட்டி தேய்மானம் ஏற்படுறதுனால வந்து வலி அதிகமாகுது. இப்போ பாத வலியை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதத்தில் வந்து கண்டிப்பாக அங்கேயும் ஆங்கிள் ஜாயின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏற்படுற அந்த மூட்டு தேய்மானத்தினால உங்களுக்கு வலி வந்து முடக்குவாதத்தில் அதிகமாகும். முடக்குவாதமும் ஒரு கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல்லையும் ப்ளஸ் தீர்க்கக்கூடிய நோய் தான். அதுக்குண்டான சிகிச்சை எடுத்து அதுக்குண்டான மருந்துகள் சாப்பிட்டு அதுக்குண்டான பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக முடக்குவாதத்தினால ஏற்படுற பாத வலி கண்டிப்பாக கம்மியாகும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பாதத்தில் ஒரு சில மாதிரி மருத்த மாதிரி, ஒரு மாதிரி கிச்சு கிச்சா மூட்டுற மாதிரி, ஒரு மாதிரி முள்ளு குத்துற மாதிரிலாம் இருக்கும்ல டாக்டர், அது எதனால் ஏற்படுது?
0: இது கொஞ்சம் வந்து சென்சிட்டிவான பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாதத்தில் எல்லாருக்குமே வந்து அந்த கூச்ச உணர்வு இருக்க தான் செய்யும், அது நார்மல் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து பாதத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு கீ எடுத்து, அதாவது வந்து ஒரு சாவி எடுத்து காலில் கூசுனீங்கனாலோ இல்லை வந்து ஒரு பறவையோட இறகு எடுத்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சாலோ அது வந்து நார்மல் தான். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில நோயாளிகளுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அது வந்து சில டைம் வந்து நரம்பு பிரச்சனைகளாக இருக்கலாம். அந்த நரம்பு பிரச்சனைகளுக்கு வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சத்துக்கள் கம்மியாகும் போது நரம்பு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகி அந்த இடம் மறுத்து போகிறது, அதாவது பார்த்திங்கன்னா அந்த இடம் மறுத்து போகிறது, உணர்ச்சியற்று போகிறது போன்ற பிரச்சனைகள் தான் வரும். அது எதனால் வருது, எங்கேருந்து வருது, எந்த இடத்துலேருந்து வருதுன்றதை கண்டிப்பாக மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க வந்து அதை பரிசோதித்து அதுக்குண்டான ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும் போது அந்த கூச்ச உணர்வு கம்மியாகி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வலி இல்லாத ஒரு கால் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை அவங்க உட்காந்தே இருக்கிற மாதிரி ஜாப் இருக்குது, அவங்களுக்கு இந்த பாதத்தில் வீக்கம் மாதிரி ஏற்படுதில்ல டாக்டர், இது நார்மலா அவங்களுக்கு?
0: அதாவது பொதுவாகவே நாங்கள் வந்து மருத்துவர்கள் என்ன சொல்லணும்னா ஆங்கிலத்தில் வந்து மூமெண்ட் இஸ் லைஃப், நம்ம நவுந்தால் தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு இடம்லேருந்து இன்னொரு இடம் போகிற மாதிரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கடந்து போகணுன்ற மாதிரி வந்து நம்மளோட உடம்பும் அப்படி தான். நீங்கள் ஒரு இடம்லேருந்து இன்னொரு இடம் போகும்போது குடல் அசைவு ஏற்படும், நல்லா செரிமானம் வரும், நல்லா பசிக்கும், நம்மளுக்கு நல்லா சுவாசம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் கான்செப்ட் மட்டும் இல்லாமல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முச்சி முதல் பாதம் வரை, அதாவது ரத்த ஓட்டம் இருக்கும் உங்களுக்கு வந்து, நம்ம இருதயம் தான் வந்து மூளைக்கும் ப்ளஸ் கீழே இருக்கிற காலில் இருக்கிற பாதத்துக்கும் வந்து ரத்தத்தை வந்து அது வந்து

0: பம்ப் பண்ணி அனுப்புது. அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதத்துக்கு போயிட்டு திருப்பியும் அந்த ரத்தம் வந்து ஹார்ட்டுக்கு போகிற ஒரு சைக்கிள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரே இடத்துல உட்காரும் போது என்ன ஆகும்னா அந்த சைக்கிளில் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த சைக்கிள் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அது ஸ்லோ ஆகும் போது என்ன ஆகும்னா அது ஃபங்க்ஷன் ஆகாமலாம் இருக்காது, ஹார்ட் அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். கால்களில் கொஞ்சம் காலை அசைக்காமல் இருக்கிறதுனால வந்து அங்கே இருக்கிற ரத்தம் ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால அங்கே வீக்கம் மாரி ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து கணினி முன்னாடியே வேலை செய்யணும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையில் போனால் நைட்டு தான், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அலாரம் வச்சு பிரேக்ஸ், அதாவது 1 ஹவருக்கு 1 2 ஹவருக்கு 1 நீங்கள் ஒரு 10-20 நிமிடம் வந்து நிற்கணும், கொஞ்சம் நடந்துட்டு போயிட்டு வரணும், கொஞ்சம் வந்து வெளியே காற்றுகள் ஏசியில் இருந்தாலும் வெளியே போய் காற்றை வந்து சுவாசிச்சுட்டு வரணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்படியே இல்லைனாலும் உட்காந்துக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் காலை வந்து சற்று உயர்வான இடத்துல ஒரு 2-3 தலைகாணி வச்சு உயர்த்தியோ கால் விரல்களை வந்து அசைச்சு கொண்டே இருக்கணும். நீங்கள் விரலை கால் விரலை எவ்வளோ அசைக்கிறீங்களோ அந்த ரத்த ஓட்டம் நல்லா சீராக பாய்ந்து உங்களுக்கு வீக்கங்கள் கம்மியாகும். ஸோ இது வந்து சாதாரணமாக ஒர்க் ரிலேட்டட், அதாவது வந்து இந்த கணினி முன்னாடி உட்காறேன் ஒரே இடத்துல உட்காந்து நான் எழுதுகிற வேலை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது. அதுலேயே வந்து சில மற்ற சில காரணங்களாக கூட கால் வீங்கும், அது என்ன காரணன்றதை நம்ம பரிசுத்து தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜாப் மூலிமா, அதாவது வந்து வேலை பொழு மூலிமா வர்ற பிரச்சனைகளுக்கு நம்ம விரல் ஆட்டுறதுனால பாதம் ஆட்டுறது மற்றும் ஃப்ரீக்வெண்ட்டான ஓய்வு எடுத்து நடக்கிறதுனாலையும் வந்து கண்டிப்பாக வந்து வீக்கம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம காலையிலேருந்து அந்த பெட்டிலேருந்து ஏஞ்சி கீழே காலை வைக்கும்போது ஏதோ கால் ரொம்ப வீங்கின மாதிரி ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஒரு சிலவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தெரியும் இல்லையா, அது எதனால டாக்டர்?
0: அது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் நம்ம பிளான்டார் ஃபேஷியட்டிஸ்ன்றோம். அதாவது என்னென்னா வந்து பாதத்தில் இருக்கிற அந்த ஜவ்வுகள் அந்த நரம்புகளில் வந்து ஒரு வீக்கம் வலி ஏற்படும். அது வந்து நிறைய காரணங்களாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணியோ இல்லை ரொம்ப நேரம் நடந்திருந்தாலும் அந்த காலில் வந்து வீக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு நான் வந்து ஃப்ளாட் ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து நம்ம காலில் வந்து அந்த வளைவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்னா எடை கூடும்போது வந்து அந்த ஜவ்வுகள் வந்து வீக்கம் ஏற்படும். வீக்கம் ஏற்படும் அங்கே இருக்க சுற்றி இருக்க நரம்புகள் வந்து அது அழுத்தமாகி அந்த வலி வர வாய்ப்பு இருக்குது. அது பொதுவாக பார்த்தீங்கன்னா தூங்கி எழுஞ்ச உடனே ஒரு காலையில் காலை கீழே வைக்கும்போது மறுத்த மாதிரியும் கால் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நாள் படம் நீங்கள் நடக்க நடக்க அது சரியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான ப்ராப்பரான காலணிகளை போட்டு அந்த வலி நிவாரணிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஃபிசியோதெரப்பி அதாவது வந்து பயிற்சிகள் ஏற்படும் போது கண்டிப்பாக அதுலேருந்தும் தீர்வு இருக்குது. நம்ம ப்ராப்பர் அதுக்குண்டான காலணிகளும் அதுக்குண்டான காரணங்களையும் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இந்த பிளான்டார் ஃபைட்டிஸ் மற்றும் உங்களுக்கு காலையில் எஞ்சி கால் வீங்கிறது வலி போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வு வரும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வீட்டுள்ள நிறைய பேர் செப்பல் போட்டு நடக்கிறாங்கல்ல டாக்டர், இது வந்து எல்லாருமே போட்டு நடக்கணுமா இல்லை என்னென்ன டிசீஸ் இருக்கிறவங்க வீட்டுள்ள செப்பல் போட்டுட்டே நடக்கணும் அல்ல போட்டுட்டு தான் எல்லாரும் நடக்கணுமா டாக்டர்?
0: இல்லை, நம்ம வந்து காலணிகளை எந்நேரமும் போட்டுட்டு நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வீட்டில் வந்து முக்கால்வாசி போட்டுட்டு நடக்கிறவங்களுக்கு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீரிழிவு அதிகமாக நீரிழிவு நோய் வந்து அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது ரத்தத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 300-400 அதிகமான லெவலில் வந்து சுகர் வந்து உங்கள் பிளட்டில் இருக்கும்போது பார்த்தா உங்களுக்கு வந்து அபாயத்தில் இருக்கிற மாதிரி, அதாவது வந்து காலில் வந்து எதுவும் அடிபடாமல் இல்லை வேறு ஏதாவது குத்திடாமல் இருக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் சூடான பொருளை கால் வச்சாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் மேலே கால் வச்சாலோ அது வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆனாலும் உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கே கால் வைக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பூச்சி வந்து கடித்தாலோ இல்லை வந்து உங்கள் மேலே ஏதாவது பட்டாலோ உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது அதிக சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் வந்து வெளியவும் உள்ளேயும் போட்டு நடக்கிறது நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் பிளான்டார் ஃபைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் சொன்னேன். ஸோ அந்தமாரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பரான காலணிகள் போடுன்னும் போது அவங்களுக்கு மீடியல சப்போர்ட் போன்ற ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்குற காலணிகளை மருத்துவர்கள் பரிசோதிப்பாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செருப்பு போடும்போது உங்களுக்கு கால் வலி இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு செருப்பும் வெளியே போகும்போது ஒரு செருப்பும் போட்டு கால் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த காலணிகளால் வந்து அவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கிறவங்க அந்த செருப்பு போட்டு நடந்தால் அவங்களுக்கு பெனிஃபிட். இல்லை நான் வீட்டு உள்ளார வந்து காலணிகள் போட்டு தான் நடக்கணுமா அப்போ தான் கால் வலி வராமல் இருக்கணுமா அப்படி ஒரு கண்டிஷன்லாம் கிடையாது. கால் வலி இருக்கிறவங்களுக்கு அந்த காலணிகள் போட்டால் வலி கம்மியாக தான் கண்டிப்பாக போடலாம். அனைவரும் காலணிகள் வீட்டுக்குள்ளே போட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேணுன்றவங்க அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கும் அவங்களும் தீவிரக்காக தான் அந்த செருப்பு வீட்டுக்குள்ளே போட்டுருக்கோம்.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு

0: ₹1500 ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பாதவலி அப்படின்னா என்ன, அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் பாலாஜி அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், நம்ம பேசுறதுக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, நம்ம பேசிடலாம். ஹலோ.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் மேம். யார் இங்க இருந்து மேம்?
1: வணக்கம், நான் அகல்யா பேசுறேன், பாண்டிச்சேரியில இருந்து.
0: ஓகே மேம், உங்களோட சந்தேகங்களை நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க மேம்.
1: ஓகே.
2: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ சார், குட் ஈவினிங் சார். வணக்கம் சார்,
2: சொல்லுங்க
1: சார். இந்த பிளான்டா ஃபாசைட்டஸ்லாம் நீங்க சொன்னீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் சொல்றாங்களே, எந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம் காலுக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா?
2: கண்டிப்பாக. அதாவது பிளான்டார் ஃபேஷியலிஸ்க்கு வந்து பல டைப் ஆஃப் மருத்துவங்கள் இருக்குது, அதாவது நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அதுக்குன்னு நான் காலணிகளை கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து வலி நிவாரணிகளை கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசண்டாக வந்து புதுசாக வந்து ரொம்ப எஃபிகசியாக இருக்கிறது, அதாவது வந்து ரொம்ப அதிகப்படியாக அனைத்து மருத்துவர்களும் பயன்படுத்துறது வந்து இன்ஜெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. அதில் இன்ஜெக்ஷன்ஸில் வந்து நிறைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ளஸ் வந்து நல்ல வலி கேட்குற மாதிரியான இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா பிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஆர்பி வந்து ஹியூமன் பீங்ஸில் எல்லா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஹேரில் ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் ஆறாத புண்களில் போடுறாங்க. கால் வலி பொறுத்த வரைக்கும், நம்ம இன்னையோட தலைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பிஆர்பினா பிளேட்டட் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட உடம்புலேருந்தே வந்து கொஞ்சம் ஒரு 10-15 ml பிளட் எடுத்து அதை மிஷினில் செலுத்தி அதிலிருந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி அந்த ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ரத்தத்துலேருந்து எடுக்கப்பட்ட செல்கள் பிளேட்லெட்டை எடுக்கிறோம், அதை வந்து சிரஞ்சு மூலயமா வந்து எங்கே வலி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா வந்து நம்ம செலுத்தி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வலி இல்லாத ஒரு பாதை, வலி இல்லாத ஒரு பாதம் ப்ளஸ் வந்து வலிகளை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வந்து பக்க விளைவுகள் சொல்லுவாங்க, சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, ஏன்னா வந்து அது நம்ம ரத்தத்துலேருந்து எடுத்த ஒரு செல் எடுத்து அந்த இடத்துல வச்சு திருப்பியும் அங்கே வந்து தசைகள் அதுக்கப்புறம் நரம்புகள் வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அது வளர்ச்சி பெறுறதுக்கும் வந்து ஒரு டைப் ஆஃப் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்தா அது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
1: ஓகே சார், தேங்க் யூ சார்.
0: ஓகே மேம், கால் பண்ணதுக்கு நன்றி மேம்.
1: தேங்க் யூ.
0: ஓகே டாக்டர், இப்போ பாதவலிக்கான பரிசோதனைகள்லாம் என்னென்ன இருக்குது டாக்டர்?
2: எப்பவும் போல் நம்ம மருத்துவத்தில் வந்து நம்ம பரிசோதனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொதல் வந்து நோயாளி வந்து டாக்டரை பார்க்கணும், அவங்களோட பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கேட்கும் போது ஃபஸ்ட்டு பரிசோதனை வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனை, எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுகர் பிபி போன்ற மற்ற குறைபாடுகள் என்ன பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இது எவ்வளோ நாள் இருக்குதுன்றதை பொறுத்து வருஷக்கணக்கில் இருந்தால் ஏன் வந்தது, எப்போ வந்தது, இல்லை அதை வந்து நாள்பட்ட வழியாக இதை வந்து கொஞ்சம் அவங்க அந்த வலி சின்னதாக இருக்கும் போதே அதை வந்து பார்க்காம இருந்தாங்களா, இல்லை வந்து முன்னாடி காலில் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்களா, இல்லை எலும்பு முறிவு ஏற்பட்டு அதை வந்து சரியான வைத்திய முறை பண்ணாமல் இருக்கிறாங்களா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் வந்து காலை வந்து நம்ம மருத்துவரை வந்து ஃபுல்லாக பரிசோதிக்கணும், அதாவது எந்த இடத்துல வலி இருக்குதுன்னு சொல்லி அதை உற்று நோக்கி கால்களை வந்து பரிசோதிக்கணும். இதில் வந்து நவீன பரிசோதனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ரேஸ், அதுக்கப்புறம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குது, அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேன்களை கொண்டு நம்ம வந்து காலில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக பரிசோதனை எடுத்து அதுக்கு உண்டான தீர்வை பெற்று வலி இல்லாத ஒரு கால்களை கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய முடியும்.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் எம்ஆர்ஐ எக்ஸ்ரே சொன்னீங்களே டாக்டர், இப்போ யாருக்கு டாக்டர் எம்ஆர்ஐ எடுக்கணும், யாருக்கு டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கணும்?
2: கண்டிப்பாக கால் வலிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ரே எம்ஆர்ஐ தேவைப்படாது.
0: ஓகே,
2: உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு 2-3 நாட்களாக இருந்தால் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற மருத்துவரை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆலோசனை பெற்று அதுக்குண்டான மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். நாள்பட்ட வலி, அதாவது வந்து இவர்களுக்கு வந்து பல வருடங்களாக பல 6 மாதங்களுக்காக வலி குறையவே இல்லை, ஸோ அந்த எலும்புகள் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காது, எலும்புலேருந்து வர வலி இருந்தால் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். அப்புறம் எம்ஆர்ஐ வந்து தசை நரம்புகள் அதில் அப்புறம் வந்து அதில் ஏற்படுற

0: பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஜவ், தசை, அதுக்கப்புறம் நரம்புகள் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், காலர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, கட் ஆயிடுச்சு டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ பாத வலிக்கு வீட்டிலே ஏதாவது முதலுதவி அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா டாக்டர்? இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு கால் வலிக்குது, பாதம் வலிக்குது, அப்படின்னா நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கவங்க என்ன டாக்டர் பண்ணணும்?
0: கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலான்னா, சுடுதண்ணியில் கால்களை வைத்து எடுக்கலாம். பக்கெட்டில் சுடுதண்ணி போட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் வெதுவான சுடுதண்ணி, அதை ஏன்னா சுகர் பெயின்ஸ் பற்றியும் நம்ம நிறையா பேசிட்டோம். ஸோ சூடு அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாது, காலை வைக்கும் போது அதில் புண்ணு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சுடுதண்ணியை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு பரிசோதித்துட்டு அதில் கல் உப்பு போட்டு வைக்கும் போது அதுவும் ஒரு டைப் ஆஃப் வலி நிவாரணி தான். ஸோ சுடுதண்ணியில் கால் வச்சு ஒத்தடம் கொடுக்குறதும் ஒரு டைப் ஆஃப் வீட்டில் செய்கிற ஹோம் ரெமெடிஸ் தான், அதை வீட்டில் செய்கிற ஒரு வைத்தியம் தான் அது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்கிறது பாத வலியை குறைக்குமா டாக்டர்? இப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சொன்னீங்க, நம்ம சுடுதண்ணி வச்சுட்டோம் இது பண்ணி, எனக்கு இப்போ ரிப்பீட்டடாக இருக்குது அதனால், ஆனால் எனக்கு டாக்டர்கிட்ட போனால் மேஜராக எந்த இஷ்யூ சொல் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்போனா அதுக்கு அடுத்ததாக என்ன டாக்டர் பண்ணணும்? உடற்பயிற்சி
0: நான் உடல் பயிற்சின்றது பாத வலி மட்டும் இல்லை, உடல் பயிற்சியில் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது அதுலேருந்து வர்ற நன்மைகளுக்கு வந்து அளவே இல்லை. உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு மனம் உறுதி அடைகிறது, மூச்சு சுவாசம் நல்லா பெறுகிறது, கண் பார்வை நல்லா தெரிகிறது, ரத்த ஓட்டம் நல்லா போயிடுது, எலும்பு நன்றாக வலுவடைகிறது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு மன உளைச்சல் போன்றவை எதிர்கொள்ள வந்து அது ஒரு நல்ல இது இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்கள் ரத்த அளவு சுகர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம், அதாவது ரத்த அழுத்தம் அதை மெயின்டைன் பண்ணலாம். மாரடைப்பு வர்ற போன்ற பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி, உடற்பயிற்சிக்கு வந்து பாத வலியை தீர்க்கிறது மட்டும் இல்லை, அது வந்து உங்கள் உடலையே வந்து நன்றாக வைத்து எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்க உடல் உழைப்பு வந்து கண்டிப்பாக, உடல் உழைப்புன்றதை விட உங்கள் உடலை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணி தான் ஆகணும்.
1: ஓகே டாக்டர், கால் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ
2: ஹலோ
1: ஆ ஹலோ
2: ஹலோ ஹரியாணம் பேசுகிறேன் மேடம்.
1: வணக்கம் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆ
2: டாக்டர்,
0: ஆ சொல்லுங்கள் சார்.
2: ஆ வணக்கம் டாக்டர். அதாவது இப்போ நீங்கள் வந்து சுகர்னால பாதத்தில் ஏற்படுற வலியை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே.
0: ஆமாம் ஆமாம்.
2: இப்போ சுகர் வந்து ஒரு எக்ஸஸாக, ஐ மீன் டபுள் ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் இந்த பாத வலி வருமா, அல்லது சாதாரணமாகவே எப்படின்னா, இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் கொஞ்சம் சாதாரணமாக வலி பெயின்லாம் இருக்குது, ஆனால் செப்பல் போட்டு வீட்டுள்ள நடக்கும் போது கொஞ்சம் வலி குறைவாக இருக்கு டாக்டர்.
0: சுகர் இருக்குங்களா?
2: ஆ இருக்கு டாக்டர். அதாவது எப்படின்னா எஃப்டிஎஸ் வந்து 100 குள்ள தான் இருக்கு, 198. டிபி வந்து 140 குள்ள தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம்
0: இல்ல, உங்களுக்கு எல்லா அளவுல தான் இருக்கு. ஆனால் வந்து பாத வலி, நான் உங்களுக்கு வந்து இந்த காணொலி ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பாத வலி வந்து நிறைய காரணங்களால் வருது. அதாவது சுகர் இருக்கவங்களுக்கு தான் கால் வலி வரணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு நரம்பு பிரச்சனையால் வரலாம், எலும்பு பிரச்சனையால் வரலாம், தசை பிரச்சனையால் வரலாம், ஜவ்வு பிரச்சனையால் வரலாம், தோல் பிரச்சனையால் வரலாம், அதில் வந்து கிருமி தொற்று இருந்தால் வரலாம், சத்து கம்மியாக இருந்தால் வரலாம். அதனால் வந்து உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சுகர் நோய், உங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டும் போது உங்களுக்கு சத்துக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எலும்பு சத்து கம்மியாக இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஜவ் சத்து கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா செருப்பு போட்டால் எனக்கு வலி கம்மியாகுதுன்னா வீட்டுக்குள்ளே போகும்போது, நீங்கள் நான் சொன்னேன் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் செருப்பு போட்டு நடக்கணும் அவசியம் இல்லை, கண்டிப்பாக அதை போட்டால் வலி இல்லாமல் இருக்குதுன்னா அப்போனா உங்களுக்கு வந்து பாதம் வந்து கொஞ்சம் தசைகள் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஆ அப்போ நீங்கள் தாராளமாக போட்டு நடக்கலாம். ஏன்னா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் வச்சு நம்ம கணக்கு போடணும். 3 மாதம் ஆவரேஜில் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க, உங்கள் ரத்த அழுத்தத்தில் சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அது ஸோ அதை பார்த்தா தான் முடிவு பண்ணும். ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கால் வலி வருமானம் கிடையாது. ஸோ கால் வலி வர்றவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அந்த காரணத்தை பார்த்து நம்ம அது கொண்டா ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வலி இல்லாமல் இருக்கும்.
2: இன்னொரு டாக்டர், இதே போல் இன்னொருத்தர் வந்து சுகரை பற்றி பேசும்போது, ஒன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு 10 இயர்ஸ் சுகர் இருந்தாக்கா

0: ட்ரான்ஸ்பிளேஷன் அதாவது சர்ஜரி உறுப்பு அறுவை சிகிச்சை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 20 இயர்ஸ் இருந்தா தான் 40% இருக்கு, 10 இயர்ஸ் இருந்தா 20% இருக்கு. இப்போ வந்து எவ்வளவு எக்ஸஸ் ஐ மீன் சுகர் லெவல் அதிகமா இருந்தா
1: நல்ல கேள்விதான். நீங்க சொல்ற மாதிரி வந்து சுகர் லெவல் அதிகமானா கால் விரல் கால்லாம் வெட்டி கட் பண்ணிடுவாங்க, அதாவது வந்து ஆம்புடேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், காலை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுகாதாரமாக வச்சுக்கணும், எந்த லெவலில் வச்சுருந்தா காலை வந்து நம்ம காப்பாற்றிக்கலான்றதை பார்த்தாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா சுகர் லெவலுக்கு அளவே கிடையாது, 300, 400, 500 தாண்டி அது போயிட்டுருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 100, 110 இருக்குதா, சாப்பிட்ட பிறகு 140, 150 இருக்குதா, அதுவே வந்து கரெக்டான நம்பர் தான். ஸோ நீங்கள் அந்த லெவலில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காலில் வந்து எந்த 10 வருஷம் 20 வருஷம் தான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. உங்கள் காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆம்புடேஷனோ இல்லை வந்து வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ நம்ம வந்து பாதத்தை எப்படி காக்கிறது, பாதத்தை வந்து எப்படி நம்ம வந்து வலி இல்லாமல் பார்த்துக்கிறது பார்த்தாலே போதும். ஸோ ஆம்புடேஷன் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறதுக்கு தேவைப்படாதுன்னு நான்
0: நினைக்கிறேன். ஆ சரி டாக்டர். இன்னொருத்தர் என்ன சொன்னோம்னாக்கா தெர் இஸ் நோ பேரமீட்டர் சார் டாக்டர் அப்படின்னு சொன்னார். அதாவது குறைவாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து சில பேருக்கு வந்து அது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர்.
1: நான் என்ன சொல்கிறேன், அது வந்து ரேர் கண்டிஷன், அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல. காமனாக நம்ம வந்து சுகாதாரமாக வழி இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே போதும், நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம்.
0: நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி
2: நன்றி. ஓகே ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி. ஓகே டாக்டர், இப்போ என்ன குறைபாடு இருந்தால் கால் வலி பாத வலி ஏற்படும் டாக்டர்? விட்டமின் டி டெஃபிஷியன்சி இந்த மாதிரி என்ன டெஃபிஷியன்சி இருந்தால் நமக்கு பாத வலி ஏற்படும்?
1: ஸோ நீங்கள் வந்து சத்து குறைபாடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எலும்புகள் காலில் வந்து பாதத்தில் வந்து எலும்புகள் இருக்குது, தசைகள் இருக்குது, அப்புறம் நரம்புகள் இருக்குது, அப்புறம் ஜவுகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எலும்பு சத்து கால்சியம், எலும்பில் இருக்கிற கால்சியம்கள் கம்மியாக இருந்தாலோ, அதில் இருக்கிற விட்டமின் D3 சொல்லுவோம் அது கம்மியாக இருந்தாலோ, அப்புறம் வந்து எலும்பில் மஜை இருக்குது. ஸோ அந்த எலும்பு மஜை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, எலும்பு மஜை கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவோம். அதாவது வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு 45 வயதுகளுக்கு மேலே மாதவிடாய் முடியும் போது என்ன ஆகும்னா வந்து எலும்புகளில் வந்து அந்த எலும்புகள் புதுசாக வளர்கிற தன்மை கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும்னா புது செல்ஸ், அதாவது வந்து எப்பவுமே எல்லாமே நம்ம உடம்பு ஃபுல்லாகவே செல்ஸால் உருவாக்கப்பட்டது தான். அப்போ புதுசாக எலும்பு உருவாகும் போது பழைய எலும்பு தான் இருக்கும், அது கொஞ்சம் வீக்காக இருக்கும், அது வந்து ஈஸியாக உடையிற தன்மை இருக்கும். அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஈஸியாக உடையிற தன்மை இருக்கிற எலும்புகளில் கண்டிப்பாக வலி இருக்கும். அதாவது வந்து எலும்பு மஜ்ஜை கம்மியாக இருத்தல், கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, விட்டமின் D3 கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்களில் வந்து உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கும் போது நரம்பு பாதிக்கும், நரம்பு பாதிக்கும் போது உணர்ச்சி கம்மியாக இருக்கும், உணர்ச்சி கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காலில் வலி வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜவுக்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு, நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தாலோ இல்லை வெயிட்டு வலு அதிகமாக தூக்கி பண்ணுற ஒரு ஜாப் அதாவது வேலையில் இருந்தாலோ இல்லை வந்து வயது காலங்களாம் வந்து நரம் சத்து கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக நரம் சத்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கால் வலி வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜவ் வந்து எதனால் கட் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க, ஜவ் கிழிஞ்சிடுச்சு காலில் உங்களுக்கு வந்து இங்கே வலி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம போகும்போது தவறி கீழே விழுந்தாலோ இல்லை வந்து RTN ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வண்டியிலேருந்து கீழே விழுந்தாலோ இல்லை வந்து தவறுதலாக வந்து படிக்கட்டில் வந்து கால் வந்து அடிபட்டாலோ வந்து உங்களுக்கு ஜவ் பிரச்சனையால் கால்களில் வலி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரத்த குழாய்களில் ஏற்படுற சில பிரச்சனைகள், சில பேருக்கு வந்து ரத்த குழாய்களில் ஏதாவது ஒரு சில மாற்றங்களோ இல்லை சரியாக ரத்தம் பாயாமல் இருந்தாலோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நடக்காமல் இருந்தாலோ உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தாலோ அந்த ரத்த ஓட்டம் அங்கே உறையும் போது என்ன ஆகும்னா அதனாலேயுமே வந்து சில சத்துக்கள் கம்மியாகி ரத்த ஓட்டம் சரியாமல் இருக்கிறதுனால அங்கேயும் உங்களுக்கு வந்து வலி வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கால்களில் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்து அங்கே எதை கிருமி வந்தால் உங்களுக்கு வலி வர வாய்ப்பு இருக்குது. அது இது இல்லாமல் கடைசியாக ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னா கவுட்டி ஆத்தட்டின்னு சொல்லுவோம், அதாவது வந்து கால்களில் வந்து நம்ம வந்து அதாவது இந்த கால்களில் வந்து சத்துக்கள் வந்து கம்மியாகும் போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற உப்பு சத்து வந்து டெபாசிட் ஆகிடும். அங்கே அந்த உப்பு சத்து வந்து கிளியர் உடனே வந்து அது ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து அந்த உப்பு சத்தாக தான் கிரவுட்டி ஆத்திரிட்டிஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு எலும்புகளில் வந்து அரிப்புகள் ஏற்படும். அந்த அரிப்புகள்னால உங்களுக்கு கட்டவரல் பாதம் போன்ற அனைத்தும் வெளியே வர வாய்ப்பு இருக்குது.
2: ஓகே டாக்டர், இந்த 1 ஹவர் வந்து எங்கள் நேயர்கள் கேட்ட சந்தேகத்துக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொன்னீங்க சார் டாக்டர். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
1: வாய்ப்புக்கு நன்றி மா.
2: நன்றி டாக்டர்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளித்தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா.

0: வணக்கம் மக்களே, நேரம் 4:35. நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சியில் அஜய் ஆனந்த். மக்களே, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பத்தி நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் என் கூட இன்னொரு ஆர்ஜி இருப்பாங்க, ஸோ உங்களை பத்தி இன்ட்ரோ கொடுக்கணும்ல. போன ஷோ கேட்டிருப்பீங்க, பட் கேட்காதவங்களுக்காக சொல்றேன். இவங்களை பத்தி சொல்லணும் நிறைய சொல்லலாம், பட் வாயில் வந்து வார்த்தைகள் வரலாம் சொல்லலாம். பட் ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். இவங்களை பத்தி சொல்லணும்னா புதுவையின் ஜோதிகான்னு சொல்லலாம், இல்லை வருங்கால ஜோதிகான்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஆர்ஜே ஜோ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஆர்ஜே ஜோ எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கீங்களா? 5 மணிக்கு மேலே எப்படி இருக்கீங்க பாக்கலாம், ஓகேங்களா? சரி, கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில இப்பதான் நம்ம வந்து இணையறோம் நினைக்கிறேன். எப்படி ஃபீல் பண்றீங்க?
1: ஃபீல் பண்றேன் நல்லா. வந்து கட்டு நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன்.
0: கட்டு வைக்க கட்டுதான் நிறைய கட்டு எடுத்து வராங்க. டயலாக் மேம், டயலாக்னு சொல்லுங்க.
1: சரி, ஓகே, டயலாக் உங்க ஆசை ஏன் கேடுப்ப.
0: வசனம் சொல்லி பாருங்க.
1: ஓ, தூய தமிழ்ல. சரி, அப்ப நான் ஒரு உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கறேன். இந்த ஷோ முடியற வர வசனம் தான் நீங்க சொல்லி ப்ளே பண்ணனும். கட்டுன்னு சொல்ல கூடாது.
0: ஓகே, நம்ம அடுத்த ஷோக்கு போயிரலாம் நினைக்கிறேன். பட் அதுக்காக உங்களுக்காக ஒரு முதல் கட் இருக்கு மக்களே.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, வசனம் தான் நீங்க சொல்லணும்.
0: வசனம்
1: ஏன்னா நீங்க தானே இப்ப சொன்னீங்க.
0: 5 மணிக்கு மேல நான் வசனம் சொல்றேன். சரி, இந்த ஷோல எப்படி பேசணும், எந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசணும் சொல்லிடுங்க.
1: என்ன நம்பர் கால் பண்ணணும் அப்படின்னா 2271760, 2271770.
0: மறக்காம
2: மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னலு.
0: மக்களே, உங்களுக்கான 2வது வசனம்.
3: தமிழ் படக்கலைகம் மரல் வச்சுக்கிட்டு, மியூசியம் முறுக்கிக்கிட்டு, லுங்கியை கட்டிக்கிட்டு, நம்பியாரு ஏ கபாலு அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க யஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலே நினைச்சாடா. கபாலிடா, 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு.
0: அப்படிங்களா? எப்படி இருக்கீங்க ஜான்சி ராணி?
4: ரொம்ப நாள் ஆச்சு உங்களை இங்க இந்த ஷோக்கு வந்து பார்த்து.
0: எனக்கு பதில என்னோட ஜெராக்ஸ் ஜோ இருக்காங்க, அதுக்காக தான் விட்டுட்டு போனேன் மேடம்.
4: இந்த ஷோ வந்திருக்கீங்க
0: தெரியாம வந்துட்டேன் மேடம், கோச்சிக்காதீங்க. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: பாத்தீங்களா, உங்க டயலாக் மிஸ் பண்ணிருக்காங்க அவங்க.
0: ஒரு குரூப்பா தாயா வராங்க மேடம, நானே மறந்தாலும் என் டயலாக் விட மாட்டீங்க. சரி, எப்படி இருக்கீங்க?
4: நீங்க
0: தான் அந்த சார் வச்சுங்க.

0: அந்த பெண் வந்து ஆர்ஜே ஷோ. ஓகேங்களா?
1: இல்ல நான் வந்து யாரு?
0: நீங்க வந்து யாருன்னு எனக்கு தெரியல. விட்டுருங்க மேடம்.
1: சொல்லுங்க.
0: நீங்க தான் அந்த வாமா மின்னல் சொல்லுவார்ல, அவர் தான் நீங்க.
1: ஓகே சார்.
0: ஓகேங்களா?
1: ஓகே.
0: நான் தான் சரத்குமார் சார், அவங்க வடிவேல் சார். ஓகே.
1: ரோலிங். தமிழ் படங்கள்ல இந்த மாதிரி வச்சுட்டு மீச வச்சுட்டு நம்பியாரு டே கபாலின்னு சொன்னேன். ஓடி வந்து சொல்லுங்க எசமான்னு கேப்பானே. அந்த கபாலி நினைச்சியா?
0: கபாலிடா. கபாலிடா

0: கேமரா
1: ரோலிங்.
2: தமிழ் படங்கள்ல இந்த மாதிரி வச்சுட்டு இங்கிலீஷ வச்சுட்டு நம்பியாரு கபாலின்னு சொன்னோன்னு ஓடி வந்து சொல்லுங்க யசமான்னு கேப்பானே, அந்த கபாலி நினைச்சியா?
3: லேடி ரஜினிகாந்த் சார் வரணும் தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு அப்படி வாங்க மேடம். ஓகே மேடம், உங்களுக்காக நான்
2: கொடுத்துக்கிறேன்.
3: கண்டிப்பா வரும் நினைக்கிறேன் மேம், இன்னும் கூடிய விரைவில் வரும் நினைக்கிறேன்.
1: அழைப்பிற்கு நன்றி. கால்பதற்கு நன்றி.
3: சோ போனி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கடையை ஓபன் பண்ணிட்டோம். நீங்க எதனா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்
1: நினைக்கிறேன். நான் என்ன பண்ணனும்? நீங்க எனக்காக வந்து டயலாக் நீங்க இது ரெண்டி பேசி காமிங்களா?
3: ஓகே மக்களே, இதோ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாடல் வருதுன்னு சொல்லலாம்னு இருந்தா அதுக்குள்ள நேரம் வந்துட்டாங்க பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: ஹலோ வணக்கம்.
1: திரும்ப
3: கேக்க மாட்டேன். அப்படியே இருங்க. அந்த மணப்பெண் வேற யாரெல்லாம்? ஆர்ஜே ஜோதா.
4: எல்லாமே நானே
1: சொல்றேன்
3: சார். எல்லாமே நீங்க தானா மாடுலேஷன் பண்றீங்களா? ஓகே சார், உங்களுடைய திறமையை நான் வெளிக்கொண்டு வரணும் நினைக்கிறேன். கட் கேமரா
1: ரோலிங்.
4: அண்ணே மாயண்ண வந்திருக்காங்க, நம்ம மக்கச்சாமி வந்திருக்காங்க, மற்ற உறவினர் எல்லாம் வந்திருக்காங்க. வாங்குமா மின்னல்?
1: வாங்குமா மின்னல்?
3: மின்னல் வருவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. எப்படி தெரியுமா மச்சா, பொண்ணு பாத்தீங்களா? இல்ல மச்சா, நீ பாத்தியா? அப்படி வரணும். ஓகேங்களா?
4: பொண்ணு பாக்கல.
3: நோங்க இருக்கும் இல்ல சொல்லுவோம்.
4: மாயண்ணா வந்திருக்காங்க, மொக்கச்சாமி வந்திருக்காயோ? அதெல்லாம் வந்துருக்கோம்ல. பொண்ணு வர சொல்லு. அம்மா மின்னல்.
3: மின்னல் இது என்ன சவுண்ட் புதுசா இருக்கு சார்?
1: சார் ஆட் பண்ணிருக்காங்க.
3: இல்ல ஒரிஜினல் கூட இந்த சவுண்ட் எல்லாம் வரல.
4: பொண்ணை பாக்கல. மின்னல் மாதிரி போகுது. பாக்கதே இல்லையே.
3: சரி விடுங்க, பாத்துல விடுங்க.
4: பொண்ணை கூட்டிட்டு பாக்கலையா? பாக்க சொல்லு.
3: ஆஹா
4: மாமா மின்னல்
3: போதும் சார். மின்னல் போதும் சார். வாங்க சார், கபாலிக்கு போலாம். வாங்க சார். கபாலி, நீங்க வந்து ரஜினி சார் வாய்ஸ் எடுக்கணும்.
4: எங்க
3: வந்துட்டீங்க?
4: அந்த காலத்துல மீசியை முடிக்கிட்டு லுங்கி தூக்கி கட்டிக்கிட்டு முண்டாச கட்டிக்கினு கை கட்டிக்கிட்டு நம்பியார் மாதிரி அந்த மாதிரி
3: நினைச்சியா? ஒன்ஸ் மோர் வாங்க. நிறைய டயலாக் மிஸ் பண்ணிட்டீங்க.
1: உங்களோட எக்ஸ்ட்ரா டயலாக் எல்லாம் போட்டுருக்கீங்க சார்.
3: தமிழ் படங்களை மறு வச்சுக்கிட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு அப்படி வாங்க.
4: லுங்கியை கட்டிக்கிட்டு கை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி நினைச்சியா?
3: வேற சார், வேற சார், வேற லெவல் சார். சூப்பர் சூப்பர். தண்டபாணி சார், கபாலி பார்ட் 2 ல நீங்க தான் ஹீரோ. ஓகேவா? அழைப்பிற்கு நன்றி சார்.
4: நன்றி
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.

வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி 5

0: ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
0: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நேரம் 4:17 நோடிகள் ஆயிற்றுக்கு. ஆஜய் ஜோ அவர்களே,
1: சொல்லுங்க அவர்களே.
0: மூச்சு முட்ட பேசிடுறேன், லைட்டா கொஞ்சம் பிரீத் ஆகிக்கிறேன், ஓகேங்களா? நீங்க சொல்லக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன். எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
3: மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா மின்னல்.
0: ஐயப்பன் சார், உங்களுக்கான அடுத்த டயலாக் கேட்டுக்கோ.
4: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு, மியூசியம் முறுக்கிக்கிட்டு, லுங்கியை கட்டிக்கிட்டு, நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாரு. கபாலிடா 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு.
0: ஐயப்பன் சார், உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு டயலாக் வச்சிருக்காதுன்னு
5: கேட்டுங்க. சீக்கிரம் வெளியே வா தல.
6: என்னடா
5: கட்டத்தோர ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு
6: அடிச்சிருக்காங்க. கட்ட குறைச்சி கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு. எல்லா வண்டிய அமுக்கிற ஆரோல.
0: ஐயப்பன் சார்,
1: கேட்டீங்களா சார்?
2: கேட்டேன்.
1: எந்த டயலாக் சார் பேசுறீங்க?
2: முக்கச்சாமி டயலாக்.
0: முக்கச்சாமி தான் வேணுமா?
1: இல்ல சார், நீங்க மூணுமே பேசலாம்ல சார்.
2: இல்ல, ரெண்டு இதை பேசுறேன், அப்புறமா
0: போற போக்கல அதை பேசிட்டு போறேன்.
1: ஃபர்ஸ்ட் இதை முடிங்க, அப்புறமா அதை முடிக்கலாம்.
0: கரெக்டா சார். ஓகே, கார் கேமரா ரோலிங்.
2: அப்புறம் ஓகே, ஒன்ன வர சொல்லுமா? அம்மா அது பாருங்க அங்க இருக்கும்ல,
0: திட்டவங்க அங்க இருக்கும்ல.
2: மா ஆயன்னே வந்திருக்காக, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. மாமா மின்னல்.
0: சார்
1: கஷ்டப்பட்டு
0: மறுபடி போற கேட்டுங்க.
4: தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு, மியூசியம் முறுக்கிக்கிட்டு, லுங்கியை கட்டிக்கிட்டு, நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாரு. கபாலிடா 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு.
0: சொல்லு, 25 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி போனார் ஐயப்பன் சார்? பேசலாமா சார்?
2: தமிழ் படங்கள்ல மீச வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு சொல்லுங்க.

0: அப்படின்னு நினைப்பேன். இந்த கபாலி நினைச்சியாடா,
1: கபாலிடா,
0: இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோம்,
1: அப்படியே வந்திருக்கான்
0: கபாலிடா.
1: வா வேற மாதிரி சார், கடைசியா தான் கபாலி பிரைட் டவர். அடுத்து கைப்புள்ள போயிடலாமா?
0: இல்ல போதும்
1: போதும்
2: இல்ல சார், ட்ரை பண்ணி பாருங்க.
1: மூச்சு முடிது அதானே சார்.
0: அடுத்து வரவங்க சொல்லட்டும்.
1: ஆஹா, என்ன ஒரு நல்ல மனசு. அழைப்புக்கு நன்றி சார்.
2: நான் ரெண்டு சொல்லிட்டேன், மீதி இன்னும் வர்றவங்க சொல்லட்டும்.
1: கண்டிப்பா என் தெய்வத்துக்காக அழைப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி
2: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அந்த லக்கி அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம.
1: வணக்கம். யாருங்க பேசுவீங்க?
3: வணக்கம், பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்ச்செல்வி.
1: தமிழ்ச்செல்வி
2: மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்
1: மேம். ஹவ் ஆர் யூ?
3: I'm fine.
1: Oh, okay. Let's, we will talk. Okay. என்ன டயலாக் பேசுறீங்க?
3: Talk English. Talk English.
1: Okay, okay. A, B, C, D, F, G, H. Okay, ma'am. Which dialogue you want to... ஐயோ, மந்து போச்சு. பேசுறீங்க போறீங்க?
3: சார், தமிழ்ல பேசலாம்.
1: Okay, madam. நான் இது தெலுங்கு நினைச்சிட்டேன். சரி, எந்த வசனம் பேச போறீங்க?
3: போட்ட வசனம்லாம் பேசுவோம்
1: சார். Oh, my God. Okay, பேசலாமா? உங்களுக்கு கூட யாரா கோ-ஆக்டர் வேணுங்களா?
3: இருக்கும்
1: அந்த சவுண்ட கொஞ்சம் குடுங்க. இப்பதான் இப்பதான் கம்ப்ளீட் ஆகுது அந்த டயலாக்.
3: பாக்கல
1: பாக்கல மேடம், சத்தியமா பாக்கல. ஏமாச்சு போட்டாங்க மேடம், ஏமாத்தி போட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா வேணாம், ஒரு தடவை பார்த்ததுக்கே போதும், ஒரு தடவை வேணாம்.
2: மறுபடியும் ட்ரை பண்ணலாமே.
1: பண்ண வரைக்கும் போதும் மேம். ரெண்டாவது வசனம் போயிடலாமா? நீங்க ரஜினி சார் மாதிரி ஆக போறீங்க இப்ப. தமிழ் பட்டங்களை மறு வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு டே கபாலி. ஓகே, கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
3: முன்னாடி எப்படி போனோமோ அதே மாதிரி திரும்பி வந்திருக்கேன்னு
1: கடை வாங்கிட்டு நினைக்கிறேன்.
2: அடுத்து
1: கைப்புள்ள வாங்க.
3: இந்த கட்டதரைக்கு கட்டம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு.
1: இன்னைக்கு முடிவு பண்றடா அந்த கைப்புள்ள, அந்த கட்டதுறையா.
3: இன்னைக்கு முடிவு பண்றடா கட்டதுறையா, அந்த கட்டதுறையா, இந்த கைப்புள்ள,
1: இந்த கட்டதுறையா, கட்டதுறையா. ஓகேவா? ஓகே
3: ஓகே,
1: வேற லெவல். யூ ஆர் செலக்டட். என்னோட அடுத்த படத்துல நீங்க தான் ஹீரோயின். ஓகேவா?
3: அப்படியா?
1: ஆமா.
2: மாமியார் தெரியல.
1: வணக்கம், சூப்பரா இருக்கும். ஹவ் ஆர் யூ? ஹூ ஆர் யூ?
4: நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. வேலூர் மாவட்டம்
1: கட்பாடியில
2: இருந்து
4: சந்திரசேகர் பேசுறேன்.
2: உங்க ஃப்ளோக்கு அவங்க வராங்க.

0: அப்படியா சார்?
1: என்ன ஆனந்த் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க சார்?
0: நேனும் சாலா பாகுனாரு. மீரு
1: அப்படியா?
0: மீரு எப்படி உன்னாரு?
1: வேலம் கட்பாடி சந்திரசேகர் சாலா பாகுனாரு.
0: ஆஹா, தெலுங்கு இதுக்கு மாதிரி தெரியாது சார். வசனம் பேசலாமா?
1: நீங்க என்ன டைலாக் சொல்றீங்களோ அப்படியே வாங்கி காப்பி பேஸ்ட் பண்ணி பேசிடுவேன் சார்.
0: அந்த மூணு விஷயம்ல பேச போறீங்களா?
2: மூணு விஷயம்ல பேசிடுவோம்.
0: அதுக்காக நீங்க மூணு டைலாக் கொண்டு வந்திருக்கீங்க, அதனால மூணு தீ பேசுறீங்களா?
1: நன்றி
0: வணக்கம், இதுதான் டயலாக் பேசுங்க.
3: நீங்க பேசுறதுக்கு எப்படி கவுண்டர் கரெக்டா வருது
0: சார்? உங்களுக்கான டயலாக் வந்து ஆர்ஜி ஜோ சொல்லுவாங்க. ஜோதிகா மேடம் சொல்லுங்க
3: சார், எந்த டயலாக் பேசுறீங்க?
0: மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, கூடவே ஆர்ஜே ஜோதிகா வந்திருக்காங்க. வாமா மின்னல்,
1: அவ்வளவுதான். தம்பி மா என்ன வந்திருக்காக,
0: இது எந்த வருஷம் சார்?
1: மொக்கச்சாமி வந்திருக்காக, நம் உறவுகள்லாம் வந்திருக்காக.
0: ஓஹோ,
1: அம்மா மின்னல்.
0: இது அது எந்த வருஷம் சொல்லிடுங்க.
1: அடுத்தா இப்ப வந்து சிரிச்சுக்கிட்டே
0: போனது வந்து கோவமா பேசுனீங்க, அதான?
1: ஆஹா, அது வந்து நார்மல் டைலாக். அவர் எப்படி சொல்லுவார்?
0: அப்படியா,
3: நார்மல் வெர்ஷன்.
0: ஓகே ஓகே, கட் கேமரா
3: ரோலிங்.
1: தம்பி மா என்ன வந்திருக்கா, தம்பி மொக்கச்சாமி வந்திருக்கா, மற்றும் நம் உறவுகள் வந்திருக்கா. மாமா மின்னல்.
0: இதுக்கே பூமி தாங்கல நீங்க சார். அடுத்து வாங்க சார்.
1: அவர் மாதிரி என் கீச்சு தொண்டையில அவர் மாதிரி பேஸ் வாய்ஸ் எடுத்து பேசினா அவ்வளவு கமர் இருக்கு சார். என்ன சார் நான் பண்ணுவேன்?
0: கமர் கட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரியாயிடும் சார். அடுத்த எந்த விஷயம்?
1: நூத்துக்கு
0: ஒரு வார்த்தை சார்.
3: சார் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது.
0: பச்சிலம் குழந்தை ஆரம்பி சார்.
4: தம்பி மா என்ன வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவுகள்லாம் வந்திருக்காக.
0: அப்படியே ஆர்ஜே ஜோ பேசுற மாதிரி இருந்து சார்.
3: நீங்க பின்னாடி வந்து குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நடுவுல ஒரு வெர்ஷன் வந்து ஒண்ணு ஓஹோன்னு வருது இல்ல, அது யார் குறுக்கல வந்தாங்க?
0: யாரோ வந்துட்டாங்க நம்ம
3: கிளாஸ் போல சார்.
0: சார்
1: இல்ல, அந்த குழந்தை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே அந்த குரல்ல மாத்திரம் அந்த மாடுலேஷன்ல பேசுது, அதனாலதான் அப்படி வந்தது.
0: நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது நமக்கு எதுக்கு சார் வம்பு?
3: அப்படிதான்
0: 4:30 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.
3: அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம்.
1: பாட்டுக்கு வேற டைம் ஆச்சு. ஓகே போடுங்க சார், பை பை.
0: நன்றி சார். ஜோ பாட்டு போட்டுலாமா?
3: பாட்டு போட்டுலாம்.
0: இல்ல நீங்க எதாவது பேச போறீங்களா?
3: இல்ல இல்ல,
0: ரொம்ப நேரமா டிரைவ் நீங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கீங்க.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நான் நல்ல ஒரு
0: மைக்கோட நான் விட்டறதா கிடையாது. இன்னொரு ஐபல் வந்து பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: யார் இங்க இருந்து?
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து கேட்றாங்க? ஆர்ஜே ஜோ சொல்லுங்க
3: பாண்டி.
0: கண்ணுக்கு தெரியல,
5: எனக்கு ஜோ தான் பிடிக்கும்.
0: இப்பதான் எனக்கு டவுட் ஆகுது, இல்ல இப்பதான் எனக்கு டவுட் ஆகுது, அமௌண்ட் வெளியில

0: இதுவரைக்கும் நலமா தான் இருந்தார், இப்ப லைட்டா புகைச்சல் போயிட்டு இருக்கு. சொல்லுங்க, ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
2: சொல்லு. மாலை வணக்கம் சார், உற்சாகமான மாலை வணக்கம் சார்.
0: சார்
1: வணக்கம் சார. மதியம்
2: சொல்லுங்க.
1: தமிழ் படத்துல வர மாதிரி முருகி வச்சுக்கிட்டு
0: ரஜினி சார் வாய்ஸ்,
1: முருகிக்கிட்டு
0: ரஜினி சார் வாய்ஸ்,
1: வாய்ஸ் எப்படி சார் வரும்?
2: இன்னும்
0: தமிழ் படங்களை மறு வச்சுக்கிட்டு மிஸ்ய முருகிட்டு
2: ரஜினி
0: பக்கத்து வீட்டு வாய்ஸ், நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க பேசுங்க சார்.
1: தமிழ் படத்துல மருகு வச்சுக்கிட்டு
0: மருகா
1: முன்னாடி எப்படி போனோம்
0: போயிருக்கீங்க, சூப்பர். வாங்க அடுத்த டைல போயிடலாமா?
1: அடுத்து
0: வரீங்களா? போதுமா
1: இருங்க, சொத்தவங்க நாங்க இருக்கோம்ல.
0: அப்படி போடுங்க.
1: வாமா
0: மா, மாயண்ண வந்திருக்காக
1: மா, மாயண்ண வந்திருக்காக,
0: ஆர்ஜே ஜோ வந்திருக்காக,
1: சாமி வந்திருக்காக,
0: ஆர்ஜே ஜோதிகா வந்திருக்காக,
1: நம்ம உறவினர்கள் எல்லாம் அனைவரும் வந்திருக்காங்க. வாமா மின்னல்,
2: பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுங்க.
0: ஆ சூப்பர் சார், பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல். யூ ஆர் செலக்டட்.
1: மச்சான் பொண்ண பாத்தீங்களா?
0: மறுபடியும்
1: நீ பாத்தியா? மாப்பிள முகச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல்,
0: பேசுறீங்க
1: பெருமை
0: வெளியே சொல்லாதீங்க, இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் போதும். ஓகேவா?
1: நிறைய சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க பொறுத்து. அப்படி நாங்க
0: சொன்ன வரைக்கும் போதும். ஓகேவா?
1: சரி,
0: இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆயிட்டோம். ஓகேங்களா?
1: நன்றி.
0: பிரிந்தும் பிரியாமல் செல்கிறேன். அழைப்பிற்கு நன்றி.
2: சொல்லுங்க சார்.
1: நிறைய தண்ணி குடிங்க வெயகலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் பிரைன் போவின். என்னன்னு சொல்லுங்க மேடம்.
1: கட் கேமரா ரோல்.
0: நேரம் சரியா 4:41:35 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: சத்து முன் பிறந்த பச்சிலம் குழந்தை ஆனந்த் சாருக்கும் ஜோ மேடத்திற்கும் வணக்கம் கூறுவது

0: அஞ்சுல இருந்து கலைவாணி பேசுறேன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். எனக்கு ஒரு டவுட், நம்ம ஆர்ஜே வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க தானே இந்த மாதிரி டயலாக் பேச சொல்லி?
2: மேடம், சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும்.
0: இதுக்கப்புறம்
2: சொல்லுங்க, அப்பதான் மனசு குளிரும்.
1: இல்ல மேம், இல்ல மேம், நம்ம டயலாக்கு
2: இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, நீங்க கண்டுக்காதீங்க.
1: இல்ல மேம், நம்ம டயலாக் பேசலாம் மேம்.
2: மேடம், கலைவாணி மேடம்,
0: சொல்லுங்க சார்.
2: ஹவ் ஆர் யூ?
0: கண்டிப்பா.
2: இன்னும் எதிர்பார்க்கறேன், உங்களால முடியும். உங்களுக்கு வேணா சப்போர்ட் வேணா சொல்லுங்க. ஆஜி ஜோ இருக்காங்க, சப்போர்ட் வேணுமா சொல்லுங்க. சப்போர்ட்டா வேணுமா, சாத்து குடி வேணுமா சொல்லுங்க.
1: சொல்றேங்க
2: மேடம்.
0: சொல்றேன்
2: சார். கட் கேமரா ரோலிங். நீங்களே
0: பொண்ண வர சொல்லுங்க.
2: பெத்தவங்க நாங்க இருக்கோம் இல்ல,
0: நீங்க
2: அடுத்து வந்து ஆர்ஜே ஜோ மேடம் வந்திருக்காக அப்படி ஆட் பண்ணீங்க, ஓகேங்களா?
1: தமிழ்
2: படங்கள்ல மறு வச்சுக்கிட்டு மீசிய முறுக்கிக்கிட்டு லுங்கிய வெட்டி கட்டிட்டு
1: லுங்கிய
2: கட்டிக்கிட்டு ஏதோ ஒண்ணு கட்டிக்கிட்டு
1: லுங்கிய கட்டிக்கிட்டு
0: முன்னாடி எப்படி போனாலும் அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு.
2: 25 வருஷத்துக்கு முடி செஞ்சு விட்டு எப்படி போனானோ அப்படியே வந்திருக்கான் சொல்லு. அதானே மேடம்?
0: தெரியாதா சார் இருக்கு, நான் எங்க சார் போனேன்?
2: 25 போங்க. கைப்பிளிக்கு வந்துலாமா? என் தெய்வத்துக்காக நான் யாருக்கும் போட மாட்டேன், இந்த என் தெய்வத்துக்காக நான் போடுறேன், ஓகேங்களா? கேக்குறீங்களா? தெய்வம் இதை உங்களுக்காக.
3: கலைவாணி
2: மேடம்
0: முடிவு
1: பண்றாங்க.
2: நன்றி மேடம்,
1: நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க.
2: நன்றி மேடம்.

0: ஓகே மேடம், என்னை எப்படி மாட்டி உள்ள நினைச்சனும். ஹலோ ஜோ,
1: சொல்லுங்க. இப்ப நீங்க எனக்கு எனக்காக ஒரு அந்த டயலாக கம்ப்ளீட் பண்ணுங்க.
0: கண்டிப்பா நான் இப்ப ப்ரிப்பேர்டா இருக்கேன். இந்த டயலாக பேசாம விட மாட்டேன்னு சொல்லலான்னு இருந்தா நேர் வந்துட்டாங்க, பேசலாம்.
1: காப்பாத்துறதுக்கு நேர் வந்துடுறாங்க.
0: ஐயோ, உங்க வாய் முகத்த நேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே,
1: இல்ல அப்பனா எனக்கு இப்ப வந்து ஜாலியா இருக்கு, நீங்க பேசுங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கா இப்ப பேச போறேன். ஒரு குட்டி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் நான் கண்டிப்பா பேசுவோம், கேளுங்க மக்களே.
2: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்,
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஃப்ரம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங். நேரம் 4:52 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் ஆர்ஜே ஜோ, சொல்லிடுங்க யார் இங்க இருந்து. வணக்கம்.
1: வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: பத்து மின் சிறந்த பச்சன குழந்தை ஆனந்த் சார் அவர்களுக்கும், ஜோ மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது இளமாங்கலம் முருகன், ஆர் முருகன்.
0: ஜோன்னு எதை சொல்ல வந்தீங்க பட் சொல்லல. சந்தோஷ். ஓகேவா சார்?
1: நன்றி சார்.
0: நன்றி சாரா. முருகன் சார்
1: சொல்லுங்க சார்.
0: மீரு நன்னாயிட்டு உண்டோ? ஐயோ தெலுங்கு. அது நீங்கள் சுகமாயிட்டு
1: உண்டோ? தமிழ்லயே வரும் சார்.
0: ஓகே சார். நீங்கள் நன்றாக உள்ளீர்களா?
1: நல்லாக உள்ளுகிறேன். மழை நல்ல மழை பெய்யுது சார்.
0: ஓஹோ ஓஹோ. ஓகே.
2: மழை பெய்யுதா சார்?
0: ஜோ மேடம் இதெல்லாம் கேளுங்க. வர கடலாம் கேட்டாதீங்க, அதெல்லாம் கேளுங்க. வர
2: சந்தோஷம்ல
0: என்ன டேமேஜ் பண்ணது போதும். வசனம் பேசலாமா சார்?
2: டைலாக் பேசலாமா? என்ன டைலாக் சார்? சார் இருக்கீங்களா? எந்த டைலாக் சார்?
0: எந்த வசனம் பேச போறீங்க?
1: நாங்க இருக்கும் போது நாங்க கூப்பிட
0: போறோம்.
1: மாப்பிள்ள மொக்கசாமி வந்திருக்காங்க, மாயண்ணா வந்திருக்காங்க, மின்னல் மற்றும் நம் உறவினர்லாம் வந்திருக்காங்க. வருது போது பொண்ணு ஒரு டீ காப்பி கூட குடுக்க சொல்ல மாட்டீங்களே.
0: சரி, நீங்க ஏன் பாட்டு பண்ணீங்க இப்ப? வா மின்னல். ஏன் பாட்டு பண்ணீங்க?
1: வா மின்னல்.
0: வா மின்னல் நல்லா இருக்கு சார். வாய்ஸ் சூப்பர் சார். அந்த ஏழு
1: படங்களை மறு வச்சுக்கிட்டு மனதில் ஏதோ வச்சுக்கிட்டு மீசையை முறிச்சிட்டு நம்பியார் போல வரும் பாத்தீங்களா? இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனானோ அதே கபாடி அப்படியே வந்திருக்கும் சொல்லு.
0: யாய்கிட்ட சொல்லலாம். சரி கண்டிப்பா உங்களை சார் அடுத்த டைலாக் போயிடலாமா? இது போதுமா
1: சார்?
0: இதுவே போதுமா? அடுத்த டைலாக் போயிடலாமா? அடுத்த அழைப்பாளர் கடைசி லக்கி அழைப்பாளர் கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். அழகான ஒரு குரல். எங்கிருந்து அழைப்பது?
2: பாருங்க.
0: பாண்டி மெரினா மேடம். மெரினா மேடம் மெரினாவில இருந்து ஜெயா மேடம் ரைட்டா?
3: ஆமா சார். நான் சொல்லிட்டேன் அப்புறம் நீங்க
0: சொல்லிட்டீங்க. இருந்தாலும் சொல்லணும்ல, பதிய வைக்கணும்ல. சரி
3: ஓகே சார்.
0: ஜெயா மேடம் எப்படி இருக்கீங்க?
3: பெற்றவங்க நாங்க இருக்கிறோம். அம்மா மாயண்ண வந்துக்கிறாங்க.

0: நம்ம மாப்பிள்ள முத்தசாமி வந்துகிறாரு, மற்றும் நம் உறவினர் எல்லாம் வந்துகிறாரு. அதான் நீங்க செஞ்சதுங்க சார்.
1: ஓகே, அடுத்த டயலாக்.
0: தமிழ் படத்துல மறு வச்சுக்கினேன், மீசையை முறுக்கிக்கிட்டு இங்கே கட்டிக்கிட்டு நம்பியார் கூட்டவனை குனிஞ்ச தலை நிமுறாமா சொல்லுங்க எஜமான் சொல்ற கபாலி நினைச்சியா? கபாலிடா, 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனடா அப்படியே திரும்பி வந்துக்கிறேன்னு போய் சொல்லு.
1: சொல்லுடா
2: மேம். எங்க மேம்
1: கபாலிடா சொல்லுடா. அதான மேடம். ஜாலியா நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, கிடைச்சிருக்காது, பட் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை நாங்க பூட்டு போட்டு பூட்டுறோம். அதானே? ஓகே, விடைபெறுவது யாரு? நான் உங்கள் பச்சிலங்குழந்தை ஆர்ஜே ஆனந்த் மற்றும் ஓகே.

5:33 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங்.

0: பீச்னா யாருக்கு தான் பிடிக்காது? அந்த பீச்ல போய் அந்த மண்ணில் போய் விளையாடும் போது இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம், ஓகேவா? சோ இப்ப நம்ம ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க அப்படின்றத நான் கேட்டேன், நான் சொல்லல, நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இப்ப நம்ம அந்த ஆர்ஜே கிட்டயே கேட்டலாம், எந்த பீச்ல இருக்காங்க, யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் அப்படின்றத அவங்க கிட்டயே கேட்டலாம். ஹலோ,
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தோட. ஆர்ஜே ஜனா இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக கடலூர்ல இருக்க சில்வர் பீச் தான் வந்திருக்கும். சோ வழக்கம் போல இன்னைக்கும் செம கூட்டம் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சோ இன்னைக்கு மண்டே இல்லையா, வீக்கோட ஸ்டார்டிங் அப்படின்றதுனால மாலைக்கடல் மக்கள் இருப்பாங்க நானும் நினைச்சுதான் வந்தேன். ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, நார்மலான கூட்டம் தான் இன்னைக்கு பீச்ல இருக்கு. கடலூர் சில்வர் பீச் கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா இப்ப வந்து சன் செட் ஆக போகுது. ஆனா இந்த எந்த ஒரு அப்படியே விஜில் அடிச்சிருப்பா அப்படின்னா இல்ல, ரொம்பவே சூப்பரா இருக்கு கிளைமேட். பீச்சுக்கு வந்தாலே காத்தடிக்கும் இல்லையா, சோ அது அது இருந்துகிட்டே இருக்கு, காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. சோ மக்கள் எல்லாம் அவங்கவுங்க அவங்களோட ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இந்த ஈவினிங்க செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய அக்கேஷனுக்காக இந்த இடத்துக்குலாம் வந்திருப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம நெய்தல் பார்க் பாத்தீங்கன்னா அங்க இருக்க பீசா எல்லாமே ரொம்பவே பிஸியா இருக்கும். ஆனா இன்னைக்கு கூட்டமே இல்லாம அப்படியே வந்து ரொம்ப அமைதியா காட்சி அளிச்சுட்டு இருக்கு கடலூர் சில்வர் பீச்னு சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட அடுத்த ஒன் ஹவர் யாரெல்லாம் பண்ணா பேச போறாங்க, அவங்க கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இதெல்லாம் கேட்க நீங்களும் ரெடியா இருங்க, ஒரு சூப்பரான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களே, நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஜனா கடலூர்ல சில்வர் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஃபன் கேம் எல்லாம் வச்சிருக்காங்க, யார் அவங்க கூட பேச போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு கடலூர்ல இருக்க சில்வர் பீச்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜோ சொன்ன மாதிரி என்ன ஃபன் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. ஆனா நம்ம பேசினாவே பண்ணுன்றது ஆர்ஜே ஜோக்கு வந்து லைட்டா தெரியல. சோ நம்ம நிறைய விஷயம்லாம் பண்ணலாம். இந்த யாரெல்லாம் நம்மகிட்ட நீங்க பேச போறாங்க, அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. பாத்தியோட நானும் இந்த நெய்தல் பார்க் அப்படி இருக்கோம், நம்ம கடலூர் சில்வர் பீச் ஆப்போசிட்ல. சோ அது ஒரு ரெண்டு ரவுண்ட் சுத்தி வந்தாலும் யாருமே இல்ல. ஆனாலும் ரொம்ப நேரமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள அவங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப பத்தியும் ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அவங்க என்ன ஊரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்றாங்க, இந்த விஷயம் எல்லாம். வணக்கம், உங்க பேர் தான்
2: ஜெயஸ்ரீ.
1: நினைக்கிறேன். ஆனா அரசு அதிகாரியா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா தெரிய போகுது. ஜெயஸ்ரீக்கு நம்ம சார்பா வந்து இருக்கும் ரெயின்போ சார்பா மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து விஷயம் சொல்லிருக்கீங்க, இல்ல இங்க ரெண்டு வரியில முடிச்சிட்டீங்க, ஹாப்பி பர்த்டே ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு
2: நிறைய சொல்லி ஆயிடுச்சு.
1: ஓகே, என்ன கிஃப்ட் பண்ணீங்க? அதாவது இந்த பீச் பார்க் எங்க வந்தாலுமே மக்கள் கூட்டம் வந்து என்ன பண்ண முடியுமா, பீச்சுக்கு எதுக்கு வந்தோம், பார்க் எதுக்கு வந்தோம்னு தெரியாம போனையே வச்சு பேசிட்டு இருப்பாங்க, போனையே பார்த்துட்டு சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கெல்லாம் விதிவிலக்கா போன ரெண்டு பேருமே அவங்க விவாதமா திருப்பி வச்சுட்டு நம்ம பேசுவோம், பேசி பேசிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, ஏடிஎஸா இருக்கீங்கன்னு சொல்றீங்களே, உங்ககிட்ட சௌந்தர்யா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க, பண்ணான விஷயம் என்ன சொல்லுவீங்க,
2: பண்ணான
1: விஷயம் அவங்க கிட்ட இது பண்ணாவே சிரிப்பா இருக்கு.
2: என்னன்னு
1: இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே வேற ட்ரீட் எல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இப்ப வந்து இன்னைக்கு பீச் வந்து கொஞ்சம் காலியா தான் இருக்குன்னு வச்சுக்கோம், அதே மாதிரி பார்க்கும் நம்மவே காலியா இருக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சீசா பசங்க விளையாடுற விளையாட்டு எல்லாம் வந்து அமைதி அப்படியே சுத்திட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டு இதெல்லாம் விளையாட முடியாது அப்படின்னு தோணும். ஆனா வந்து யாருன்னா இல்லையே, நம்ம எதாவது விளையாடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்ன மாதிரியான கேம்ஸ் உங்க விளையாட ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஊஞ்சல். சரி, நீங்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்க, அப்ப என்ன கேம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கொக்கோ விளையாடுவீங்க. ஓகே, பீச் வந்தாலே விளையாடுவீங்க, வேற என்ன கேம்ஸ் விளையாடுவீங்க?

ஜாலியா இருக்கும். அடிபட்டாலும் எதுவும் தெரியாது, பீச் வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபியூச்சர்ல நீங்க வந்து இப்ப கவர்மெண்ட் ஆபீசரா ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுவீங்க? இது ஒரு புது கேள்வியா இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க வந்து கவர்மெண்ட் ஆபீசரா ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்ன, ஏன் அவங்களுக்கு தேங்க் பண்ணுவீங்க? ரொம்ப நாள் ஆசை. விளையாடணும் நீங்க வந்து பண்ணான கேம் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி சொல்றேன். தமிழ் எழுத்து வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாம் சரிங்களா? நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பசுமை அப்படின்னு இருக்கு இல்லையா, எண்டுல மையன்னு முடியுது இல்ல, அப்படியான வார்த்தைகள் மை சவுண்ட்ல முடிகிற வார்த்தைகள் வந்து நீங்க சொல்றீங்களா? சரியா? ஓகே சொல்லுங்க டக்குன்னு ஒரு 10 வேர்டு எனக்காக டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மயில முடியணும் அவங்கதாங்க கவர்மெண்ட் ஆபீசர் நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து யாரெல்லாம் பேசு ரெடியா இருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேயர்களே, கலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஜனா கடலூர் சில்வர் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கூட யாரு பேசுறாங்க அப்படின்றத வாங்க பேசிடலாம் உங்ககிட்டயே.
1: எஸ் வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு கடலூர்ல இருக்க சில்வர் பீச்ல எல்லாம் பேசிட்டு இருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருந்தாங்க. சோ அவங்களை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ அவங்க ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன பண்ணான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பீச்சுக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம கிட்ட ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணாங்க. சோ உங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க அந்த நீதல் பார்க்க இன்னும் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சு வந்தா அடுத்து யார்கிட்ட பேசினா ரெடியா இருப்பாங்க அப்படின்ட்டு. நமக்காகவே ரெண்டு பேர் வந்திருக்காங்க. சோ அவங்க நாலு பேரா வந்திருக்காங்க. சோ அவங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, சோ இங்க என்ன பண்ணாலும் மொமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தியும் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லுங்க பெயர்? சூர்யா. நீங்க உங்க பேர்?
2: சத்யா.
1: சத்யா, உங்க பேருமா? வந்து ஸ்டார்டிங்ல என் பேர் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா பேச வச்சாச்சு. உங்க பேருமா? இல்லையா? நீங்க என்ன ஊர்?
2: கடலூர்.
1: கடலூர்.

0: போட்டி. நீங்க கிருஷ்ணகிரில இருந்து வந்திருக்கீங்க. ஓ எப்படி கிருஷ்ணகிரில இருந்து? எனக்கு நினைக்கிறேன் போனாங்க
1: அதுக்கப்புறம் பிச்சா வரும். மூணு நாளா ஒரு ஒரு பிளேஸ்ல போயிட்டு
0: இருக்கோம். எங்க வந்து இப்ப கடலூர்ல இந்த விஷயம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ் ரொம்ப அழகா இருந்தா எந்த பிளேஸ் சொல்லுவீங்க?
1: பீச் தான் சொல்லுவேன்.
0: ஓகே, கடலூர் சில்வர் பீச் ரொம்பவே சூப்பரா ரெனோவேட் பண்ணிலாம் வச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ நம்ம பக்கத்து மாவட்டமான விழுப்புரம், நிறைய ஊர்கள்ல இருந்து வந்து வந்திருக்காங்க. ஈவன் பாண்டிச்சேரில இருந்து நிறைய பேர் கடலூருக்கு வராங்க. சோ ஒவ்வொரு ஸ்பாட் வந்து நிறைய மெமரபிள் கிடைக்கும்ல, அந்த மாதிரிதான் இப்போ அது மாதிரிதான் திருப்பி. சரி, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க சார்? ஆஹா, வீட் பிசினஸ் பண்றாங்க. நீங்க ஒர்க் பண்ணீங்க, என்ன பண்றீங்க சார்? பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இப்ப இன்னைக்கு வீட்டுக்கு வரணும்னு யாரு உங்க டீம்ல பிளான் பண்ணது? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னான பண்ணிருப்பீங்களா, இந்த போட்டோ எடுக்கிறது ஆகட்டும் அந்த மாதிரினா. சரி, இப்ப வந்து பீச் பார்க்ல வரும்போது இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடணும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு கேம் வந்து மிஸ் பண்றீங்க நீங்க? இப்போ சின்ன பிள்ளைங்க விளையாட இருப்பேன், ஆனா இப்பதான் அதுக்கான டைம் இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு டைம் கிடைச்சா விளையாடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, வீடியோ கேம்ஸ் தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இன்னைக்கு பீச் பார்க்லாம் வந்திருக்கீங்களா? இப்ப இங்க இல்ல, வெளியில அவுட்டோர்ல விளையாடணும்னா சொல்லுவீங்க? ரொம்ப நாளா ஆசைங்க அப்படின்னா சின்ன வயசுல இதெல்லாம் ஆசைப்பட்டேங்க. இப்ப வந்து அதெல்லாம் பண்ணவே முடியல. அந்த அந்த விளையாட்டுல விளையாட முடியல, என்ன விளையாட சொல்லுவீங்க? என்ன இப்படி கோத்து விட்டீங்க, ஓடிட்டாங்க அப்படின்றாங்க. சின்ன வயசு சில பேர் வந்து இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா ஸ்வீட் ஃப்ரீயா குடுக்கறது பெரிய மனசு நினைக்கிறேன். எத்தனை கிலோ கொடுத்துருக்காரு?
1: ரெண்டு கேஜி அந்த மாதிரி பாக்ஸ் இல்ல, ஸ்வீட் காரம் அந்த மாதிரி.
0: ஸ்வீட்டாவே கவனிச்சிருவாரு. ஓகே, உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இவங்களுக்கு மேல இதுக்கப்புறம் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண நானும் விரும்பல. ரெயின்போ 102.8 என்று முங்கல் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஜனா படலூர்ல இருக்க சில்வர் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரு கூட அவங்க கூட பேச போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டுருலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு கடலூர்ல இருக்க சில்வர் பீச் தான் பேசிட்டு இருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி சாயங்காலம் முன்னாடி ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசியிருந்தோம். சோ அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. சோ அவங்க கிருஷ்ணகிரில வந்திருந்தாங்க. சோ தமிழ் சில்வர் பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி போயிட்டே இருக்காங்க. அவங்க பேசுறத பார்த்துட்டு ஆர்வமா வாழ அடுத்து நாங்களும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்திருக்காங்க. அதாவது மாமன் மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்கள பத்தின பண்ணான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றது ரெடியா இருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம் சார், உங்க பெயர்? சிவா. சிவா, ஓகே. உங்க பேர் சார் ஹரி. இதுல யாரு மாமா யாரு மச்சான்? நீங்கதான் மாமா. ஹரி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
2: ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு அளவுக்கு சொன்னா எவ்வளவு சொல்லுவீங்க?
2: அளவே கிடையாது.
1: சூப்பராக சொல்லிட்டீங்க. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
2: நான் வந்து பில்டிங் லைன்.
1: பில்டிங் லைன்,
2: பில்டிங் ஃபுல்லா பெயிண்டிங் எடுத்துக்கலாமா? பில்டிங்
1: பில்டிங் கான்ட்ராக்டர் நம்ம சொல்லிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க சார்? ஓகே, இப்ப அதெல்லாம் முடிச்சுது. இன்னைக்கு யாரு பீச்சுக்கு வரணும், என்ஜாய் பண்ணணும், யாரு பிளான் பண்ணுங்க உங்க ரெண்டு பேர்ல மட்டும். வெளியில வரணும்னு கேப்பாரா?
2: பீச்ல சாப்பிடுவாங்க.
1: இன்னைக்கு வந்து நம்ம ஷோட பேரும் அலையோடு விளையாடு அப்படின்றதுதான் டைட்டிலே. ஓகே, ப்ரோக்ராமோட டைட்டிலே அதுதான். சோ நீங்க வந்து ஏதாவது விளையாட்ட ரொம்ப நாள் கழிச்சு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணான விளையாடுறது, ஊர்ல விளையாடணும், ஏதாவது இது ஏதாவது பர்டிகுலர் விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்னா என்ன விளையாட்டு?
2: ரொம்ப பிடிச்சது இந்த குச்சி விளையாட்டு தான் ரொம்ப பிடிச்சது. இந்த
1: விளையாட்டு அது எப்படி எப்படி விளையாடணும்
2: கேட்டு எல்லாம் ஒரு பத்து பேர் மேல இருப்பாங்க, கிளையில பத்து மேல இருப்பாங்க.
1: ஓகே,
2: திரும்ப அந்த ஸ்டிக் யாரு இருந்தாலும் நம்ம அவங்க வந்து அவுட் அடிக்கலாம். மேல ஏறி நம்ம பத்தடி இருபது ஆயிட்டு வந்தாலும் அவங்க அவுட் பண்ணிட்டு அந்த குச்சி விளையாட்டு போடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காது. அது வந்து

0: விளையாடுவீங்க ரொம்ப அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நார்மல் ஃபர்ஸ்டே அவுட் ஆவீங்க நினைச்சேன். நம்ம உடம்பு அப்படியே கொஞ்சம் பெஸ்ட் அந்த அளவுக்கு அதுல வேலை இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க ரொம்ப நேரம் ரசிச்சிருக்கலாம். யாரே விக்கெட் போகுதுன்ட்டு எல்லாம் டக்குனு முடிச்சுவாங்க. சரி இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த விளையாட்டு தெரியுதா? அதாவது தெரியுமா நம்ம விளையாடிட்டு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குவா, ரெண்டு பொண்ணுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதை பத்தி பேசுவோம் டெய்லியுமே விளையாட்டுலாம் பேசுவேன். அப்பா இப்படிலாம் இருந்தீங்க நீங்க இவ்வளவு ஜாலியா இருக்கு அவங்களுக்கு தாங்க வீட்டை விட்டு வெளியே கூட விட மாட்டேங்க. அப்ப இப்ப இருக்க கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் வந்து நம்ம முதல்ல அந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தாதான் அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அந்த விளையாட்டு இப்படிதான் இருந்த விளையாட்டே இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியல. சோ அதோட கடமை நமக்கும் கூட அந்த விளையாட்டு இப்படிதான் இருக்கு, இந்த விளையாட்டு எல்லாம் விளையாடணும் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு முறையா நம்ம விளையாடி காமிச்சாதான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நேர்களுக்கு இது சொல்லிடலாம், பசங்க இருந்தாங்க ரொம்ப கண்டிப்பா போட்டு வளர்க்காம இல்ல அவங்க பாட்டுக்கு விளையாட விடுங்க, இல்ல வந்து விளையாட விடுங்க. அவங்களோட நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. இந்த கோல் தாண்டது இந்த பிச்சி விளையாட்டு இல்லாம வேற என்ன விளையாட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
1: கிரிக்கெட்
0: சொல்லிட்டு ஓகே அந்த ஒரு தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வச்சுட்டு ஐஸ் கார் எல்லாம் எதிர்ப்பு பார்த்து அந்த வெயில்ல
1: ஓகே
0: அவ்வளவு ஒரு கண்டே மட்டும்
1: ஐஸ் கார் வண்டி ஐஸ் வண்டி
0: அப்படியே நாங்க ஒரு மேட்ச் இருப்போம் கிடையாது. நம்ம 100 கோடி சம்பாதிச்சுக்கலாம் எவ்வளவு வச்சுக்கலாம் அந்த சந்தோஷம் பத்தோடு கிடைக்கே மாட்டேன்.
1: ஓகே
0: சூப்பரா சொன்னீங்க. சரி ஆரம்பத்திலே உங்க ஊர் பேர் கேட்க வரேன். நீங்க கடலூர் தான் என்ன ஊர் நீங்க? கடலூர் ஓட்டி பச்சாங்குப்பம். சோ அங்கேயும் பீச் இருக்கு இங்கேயும் பீச் இருக்கு. எந்த ரொம்ப பிடிக்கும்? தேவனாம்பட்டினம். தேவனாம்பட்டினம் அதாவது சில்வர் பீச் ரொம்பவே பிடிக்கும். சென்னையானே எனக்கு மண் இருக்கு மணல் அழகா ரொம்ப சூப்பரா இருக்கு. சில்வர் பீச் கூட இறங்க தேவனாம்பட்டினம் கூட இது சென்னையில இறங்க மாட்டாங்க. இப்படி சுதந்திரமா இருக்கலாங்க. நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட ஃப்ரீடமா நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே இப்ப நீங்க வேலையெல்லாம் முடிச்சீங்க பீச்சுக்கு வரணும் அப்படின்னா வாரத்துக்கோ மாசத்துக்கோ எத்தனை டைமுக்கு ஒரு டைம் பிளான் பண்ணீங்க? வேலையை முடிச்சாச்சு நம்ம மைண்டும் ஃப்ரீ ஆயாச்சு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு அதுவும் சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் ரொம்பவே சூப்பரா பேசுனீங்க. சரி இது இல்லாம நம்ம வேற ஏதாவது விஷயம் நடந்தது அப்படின்னா இப்ப மக்கள் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு அதை அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பீங்க, ஏதாவது மாட்டி விட்டுருப்பீங்க வீட்டுல ஏதாவது சின்ன விஷயம் வந்து பண்ணான விஷயங்கள் காமெடியா ஏதாவது பண்ண விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா இவரை பத்தி? நிறைய இருக்கு
1: நிறைய
0: ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இப்ப வந்து மச்சா இருக்கா அப்படின்னா இப்ப நாங்க எல்லாம் வந்து முந்திரி பழம் உள்ள முந்திரி அப்ப அந்த போட் நடந்துனுக்காப்பே இவங்க என்ன பண்ணுவாங்க மேல போயிட்டு
1: எல்லாத்தையும்
0: இவன் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க. இவன் வந்து என்ன வந்து கேக்குறப்ப எங்க நம்ம டீம் எங்க போனீங்க ஜெஸ்ட் போயிட்டு வரப்ப இவன் வந்து மச்சான் வச்சா அதுக்கு வந்து கொஞ்சம் இது கோபமா பண்ணுவான். அடிக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அடுத்து நிறைய வாழ்க்கையில வந்து ஃபியூச்சர்ல நிறைய எனக்கு செஞ்சது
1: உங்களோட
0: பாண்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்ககிட்ட பேசுறது ரொம்பவே சூப்பரா இருந்து உங்களோட விஷயமே எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பரா பேசுனீங்க. சோ இதே என்ஜாய்மெண்டோட வைப் பண்ணுங்க. சோ உங்ககிட்ட பேச ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு

0: மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணு.
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை.
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஜனா கடலூர் சில்வர் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் அவங்க கூட பேச போறாங்க அப்படின்றத கேட்டுலாம்.
1: நாலு பேர் வந்து சின்ன குழந்தையாவே மாறி இந்த பாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நான்கு குழந்தைகள்கிட்ட தான் பேச போறோம். அந்த நான்கு குழந்தைகள் சொன்ன வந்து இன்டர்வியூ கொடுக்க போறோம் சொன்ன உடனே ஒரு போன் வராத போனை எடுத்துட்டு ஒருத்தர் போயிட்டா இருந்தாங்க, எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்த மூணு பேர் இருக்காங்க. குழந்தைங்க பேர் எல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர்?
2: மைக்கேல் சிம்சன்.
1: சிம்சன், ஓகே. உங்க பேரு? விக்னேஷ். நீங்க?
3: சரத்.
1: ஓகே. இன்னொருத்தர் ஓனர்ல அவர் பேரு சத்யராஜ் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஓட்ல அவருக்கு போன் வந்துச்சு உண்மையாவே. மக்களே, அவருக்கு உண்மையாவே போன் தான், அதுதான். அதனால கொஞ்சம் தூரமா போய் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு யார் பீச் போறோம்னு ஆசைப்பட்டது? யார் பிளான் பண்ணது உங்க டீம்ல?
2: என்ன பண்றீங்க?
1: என்ன ஊருக்கு போயிருக்கீங்க நீங்க?
2: பீகார்.
1: ஒருத்தர் வந்து இந்த யானமேலே உட்கார்ந்து சின்ன குழந்தையாவே இந்த மாதிரி சின்ன வயசுல பண்ண முடியாத விஷயங்கள், இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றதுனா கேம்ஸ் கேம்ஸ் ரொம்ப மிஸ் பண்றாங்க. சின்ன வயசுல அவ்வளவு சுற்றம் விளையாடணும். இப்ப டைம் கிடைக்கல அப்படின்னா என்ன கேம் சொல்லுவீங்க? உங்களால பேட்டர் சொல்றீங்க, கிரிக்கெட் விளையாட முடியா?
2: இப்பதான்
1: கழிச்சு இந்த கூட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
2: இப்பதான்
1: போயிட்டு இப்பதான் வந்திருக்காங்க. உங்க ஆர்வமா இந்த நான்கு குழந்தைகிட்ட பேசும்போது உங்க ஊர் பேரை கேட்க மறந்துட்டேன். என்ன ஊர் நீங்க?
2: வந்து கடம்பூர்
1: டிஸ்ட்ரிக்ட்ல நியர்பை 10 கிலோமீட்டர் வந்து நெல்லிக்குப்பம். வந்து சக்கரை ஆலை இருக்குல்ல, ஏன் பெருமையா இருக்கு உங்களுக்கு?
2: வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப புக்ல வர்றப்ப ரொம்ப பெருமையா இருக்கும்.
1: நாமளும் நெல்லிக்குப்பம் தான் அப்படின்னா
2: யாராவது நம்ம போயிட்டு சென்னைன்னா தெரியும். சென்னையில
1: நம்மளோட ஊரோட அடையாளமே நமக்கு ஒரு பெரிய பெருமை தான்.
2: கண்டிப்பா அவங்க என்ன கேட்பாங்க? ஓ, புக்ல வரமே சுகர் ஃபேக்டரி அதுவா அப்படிம்பாங்க. ஓகே, அது ஒரு ஆமா அப்படிதான் நம்ம சொன்னதுல ஒரு இதுவா இருக்கும்.
1: நம்ம இந்த ஊர் தான்ப்பா அப்படின்னு ஒரு கெத்து இருக்கும். சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருல்ல, டிரைவிங் சொல்லி கொடுத்தாருல, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரா எப்படி உங்களோட குரு?
2: ஜாலியான டைப் ரொம்ப.
1: ஓகே, பிரேக்லாம் சூப்பரா போடுப்பா அப்படின்னு வர, இல்ல பிரேக்கே போடாத அப்படின்னு வர?
2: நம்பிக்கையா கொடுத்துட்டு படிப்பாரு.
1: ஓகே, மறுபடியும் சத்யா வந்து ரொம்பவே வந்து அப்படியே வந்து யாரோ மாட்டிக்கிட்டோமே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா லாங் ட்ரிப் ஏதாவது போனோம், ரொம்ப நாளா இந்த ட்ரிப் போகணும்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஆல் இண்டியாவுக்குள்ள இல்ல அப்ராடா கூட இருக்கலாம் அப்படின்னா என்ன ஊர், எந்த ஊருக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க வந்து போக முடியல அப்படின்னு என்ன ஊர் சொல்லுவீங்க?

நினைக்கிறேன். சரி ஓகே, இப்ப வந்து இப்ப எப்படி வந்திருக்கீங்க பைக்ல? இதுல பைக்ல இந்தியெல்லாம் பண்ணிட்டீங்களா? சோ இன்னைக்கு இந்த டே எப்படி ரொம்ப சூப்பரா போச்சுங்க அப்படின்னா யார் காரணம் சொல்லுவீங்க? அதுக்கு சத்யராஜா எல்லாருக்கும் குருதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீம்கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவங்களை பத்தியும் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கிரிக்கெட் எல்லாம் விளையாட முடியல அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. நேர்லயே இப்ப இருக்க இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த மொபைல் அப்படின்னு போகணும்னாலும் நிறைய பேர் வந்து விளையாடணும் அப்படின்னு நிறைய டைம்ல அதெல்லாம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இன்னைக்கு வீட்டு கூட நிறைய கேம்ஸ் கிரிக்கெட் நடந்திருக்கு, கபடி நடந்துருக்கு, வாலிபால் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும் போது மொபைல் போன் எல்லாம் தூரமா வச்சுட்டு வெளியில எங்கெல்லாம் வந்தீங்கன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த மொமெண்டை கிரியேட் பண்ணுங்க. நிறைய ஃபன்ஸோட இருக்கும். அடுத்து நம்மகிட்ட யாரெல்லாம் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்ட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த டீம்கிட்ட பேசும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பாய் பாய் சொல்லிட்டு இருங்க. ரெயின்போ 102.8 என்று முங்கள் மனதோடு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட க்ளோசிங்க்கு வந்துட்டோம். இப்ப நம்ம ஆர்ஜே ஜனா கடைசியா யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்றத வாங்க கேட்டுடலாம்.
1: எஸ், ஆர்ஜே ஜோ சொன்ன மாதிரி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு சரணத்துக்கே வந்தாச்சு. இதுக்கு முன்னாடினா யாரெல்லாம் பேசினாங்களே, ரொம்பவே சூப்பரா அவங்களோட லைஃப்ல நடந்ததும் பண்ணான மொமெண்ட் நிறைய நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. சோ அவங்களோட தாட்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ அந்த வரிசையில அடுத்தது நம்ம கிட்ட யார் பேச போறாங்க அப்படின்னு ஆர்வமா, அதே கடலூருக்கு சில்வர் பீச்சுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம நெய்கள் பார்க்கதான் ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்டு வந்தேன். ஸோ வரும்போது ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்பவே சீரியஸா டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் அடுத்து நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து இன்டர்வ் கொடுத்த உடனே ஒரு தம்பி இவரு நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர்கிட்டயும் நம்ம வந்து என்ன அவரு என்ன பண்றாரு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பெயர்?
2: என் பெயர் அப்படின்னு
1: பெயர் என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?

0: அன்பின் மைந்தர்கள் இவங்க. ஓகே, மத்த ஊர்ல இருந்து வரவங்களுக்கு வந்து பீச் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும், பிளான் பண்ண முடியாது. இப்ப வீக்கெண்ட் அந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன் தான் வர முடியும். ஆனா அப்படிலாம் எங்களுக்கு கிடையாதுங்க, நினைச்சா பீச் தான் எங்களுக்கு அப்படின்னு இருப்பீங்க இல்லையா. சோ இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நம்ம வந்து ஒரு கடற்கரை சார்ந்த பகுதியில வந்து திறந்து இருக்கோம், நம்ம வீடு இங்கே இருக்கு, வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு.
1: ஒரு மாதிரி
0: நிறைய பேர் மாட்டாங்க கடலுக்கு போறதுலாம், எப்படி வந்து
1: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க? எதிர்பார்ப்பு முடிச்சாச்சுப்பா, ஜாலியா இருக்கலாம் காலேஜ் அப்படின்னா, நல்லா பண்ணா இருக்கலாம் அப்படின்னா எதிர்பார்த்து போயிருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஜாலியா இருக்கணுமா இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா படிப்பு அப்படின்னு இருக்கீங்களா?
1: கண்டிப்பா படிப்புன்னு தான் இருக்கணும்,
0: படிப்புன்னு தான் இருக்கணும், வேற வழி இல்ல. நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா நல்லா அது இருந்து எக்ஸாமுக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன பண்ணான கேம்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், பீச் அந்த இடத்துல இருந்திருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்?
1: கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்ப எங்களுக்கு எல்லாம் வேணாம்ப்பா, நாங்க பீச் இருக்க மணா எப்படி?
1: ஆமா,
0: அப்கோர்ஸ் நாங்க மணல்ல தான் விளையாடுவோம், அது எவ்வளவு ஜாலியா இருக்கும் கம்பேர் பண்ணும் கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கும். இந்த மாதிரி விளையாடுறது
1: என்ன
0: போயிட்டீங்க. ஆனா ஒரு ட்ரீம் இருக்கு இல்லையா, நம்ம காலேஜ் வந்து இதெல்லாம் இன்னும் பண்ணணும், இப்ப இஸ்ரோ எல்லாம் நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த தாட் எல்லாம் பாக்கும்போது வந்து இன்னும் நம்மளோட லைஃபோட நம்மளோட கோலே பெருசா செட் பண்ணிருக்கீங்க இல்லையா. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மொபைலுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிருக்காங்க, அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இன்டோர்லயே மொபைல் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்கல்ல. அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: விளையாடுறது விளையாடுனா வந்து வெளியில விளையாடுற மாதிரி நிறையா இருக்கு.
0: ஓகே, வெளியில போனாலும் அவுட்டோரை சூஸ் பண்ணுங்க அப்படின்ற நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. மிஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கு?
1: ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எங்களை படிச்சவங்களாம் இப்ப இங்கேயும் இருக்காங்க.
0: ஓகே,
1: வெளி ஊர்ல.
0: ஓகே,
1: சில கண்ட்ரில கூட போயிட்டாங்க.
0: ஓகே ஓகே,
1: அதெல்லாம் அவங்க பார்க்க முடியல, கான்டாக்ட் கூட பண்ண முடியல அந்த அளவுக்கு.
0: ஓகே, சோ உங்களுக்கு அடுத்ததான் ஒரு நியூ சாப்டர் ஆரம்பிக்கும் போது நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே காலேஜ், அங்கேயும் இதோட சூப்பரான ஃப்ரெண்ட்ஸோ இதோட பெஸ்டான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைப்பாங்க. லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயம், நம்ம புது புது விஷயம் கத்துக்க முடியும், நம்ம லைஃப்ல வந்து நல்ல சக்சஸான பிளேஸும் கொண்டு போக முடியும், பண்ணாவும் கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்னும் லைஃப்ல டிராவல் ஆகுங்க. இப்போ உங்க கூடயே இருந்தார் உங்க ஃப்ரெண்டு, ஆனா ரொம்ப நேரமா போன் பேசிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதும், நம்ம நிறைய விஷயம் எங்கிட்ட ஷேர் பண்ணீங்க.

0: நிகழ்ச்சியோட நிறைவு தருறதுக்கே வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம அலையோட விளையாடுற நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போச்சு. நிறைய பேர் வந்து அவங்களோட புது புது விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டாங்க. சோ மீண்டும் ஒரு அலையோட நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர்ஜே ஜெனா. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றும் உங்கள் மனதோடு.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேயர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இத்தாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் அறிவித்துள்ள சக்தியின் 7 தாரைகள் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சோலைநகர் அரசு CBSE தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 2020 தேசிய கல்விக் கொள்கையில் இந்த அம்சங்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக இன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். 2014 பின்னர் நாட்டில் 16 IIT, 12 AIIMS உட்பட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும், உயர்கல்வித்துறையில் இவ்வளவு பெரிய விரிவாக்கத்தை முன் எப்போதும் நாடு கண்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் ஆற்றலும் அமைப்பு சார்ந்த அனுபவமும் கட்சிக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இடையிலான இணைப்புகளை வலுப்படுத்துவதாக அமையும் என சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். முன்னதாக BJP தலைவர் திரு நிதின் நபின் தேசிய அளவிலான கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை புதுடில்லியில் இன்று அறிவித்தார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, திரு ராம் மாதவ், திரு ரேகா வர்மா உட்பட 13 பேர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கட்சியின் தேசிய பொருளாளராகவும், திரு PL சந்தோஷ் கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். திரு வினோத் தாவ்டே, திரு சுனில் பன்சால், திருமதி ஸ்மிருதி இரானி உட்பட 8 பேர் கட்சியின் தேசிய பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். BJP இளைஞரணியின் தலைவராக டாக்டர் ஹேமங் ஜோஷி, மகளிர் அணி தலைவராக திருமதி ரூப்மார் சௌத்ரி, விவசாயிகள் அணி தலைவராக திரு பன்சிலால் குர்ஜார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலம் லக்கிசாராய் மாவட்டத்தில் இன்று கூட்ட நெரிசல் சம்பவத்திலும், மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள தாராபீட் பகுதியில் தீ விபத்திலும் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். தாராபீட் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு

0: பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகையும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் உதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லக்கிசாராய் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். லக்கிசாராய் மாவட்டத்தில் உள்ள அசோக்தாம் ஆலயத்தில் இன்று ஜலாபிஷேக விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 7 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் மோசமான காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க மாநிலம் தாராபீட் பகுதியில் இன்று அதிகாலை 4 மாடி ஓட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். விக்சித் பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் பொதுத்துறை வங்கிகளுக்கு இடையிலான 2 நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசினார். உயரதிகார குழுவின் பரிசீலனைக்கு ஏற்ற பல்வேறு கருத்துக்கள் நடப்பு மாநாட்டில் வெளியாகும் என தாம் நம்புவதாக கூறினார். இந்திய வங்கிகள் தற்போது வலுவான நிலையில் உள்ளதாகவும் வங்கிகளின் வாராக்கடன்கள் முன் எப்போதும் இல்லாத அளவில் குறைந்திருப்பதால் எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு வலுவான அடித்தளம் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் உயர்நிலை நிர்வாகிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு இந்திய வங்கி மற்றும் நிதித்துறையில் உருவாகி வரும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கிறார்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுதந்திர தினத்திற்கு முன்பாக 14 மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட விரிவான நடவடிக்கைகளில் ISI ஆதரவுடன் கூடிய ஷாஜத் பட்டி தீவிரவாத கும்பலை முற்றிலுமாக அழித்து தீவிரவாத தாக்குதல் குறித்த சதி திட்டங்களை முறியடித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இக்கும்பலைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலம் பாதுகாப்பு படையினர் கைது செய்து பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகள், ஆயுதங்கள் மற்றும் வேவு பார்ப்பதற்கான CCTV கேமராக்களை கைப்பற்றியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்பதான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு இதுவே சிறந்த உதாரணம் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமரின் இந்த தொலைநோக்கு பார்வையை மக்களை மையமாக கொண்ட திட்டங்கள், திறம்பட்ட அமலாக்கம் மற்றும் வெளிப்படையான கண்காணிப்பு நடைமுறைகள் மூலம் செயலாக மாற்ற அரசு பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பிரதமர் அறிவித்த சக்தியின் 7 தாரைகளில் வேளாண் துறை மற்றும் உணவு உற்பத்தியை வலுப்படுத்துதல், உலக நெருக்கடிகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் சலுகை விலையில் உரம் வழங்குதல், உணவு 18 துறையின் விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை அளித்தல் உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கும். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடெல்லி பூசா வளாகத்தில் நாளை நடைபெற உள்ளது. புதிய இலக்குகள் தொடர்பாக பல்வேறு துறையினர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், லாக்பதி தீதி திட்டத்தின் விரிவாக்கம் மற்றும் விவசாயிகளின் நலன் தொடர்பான பல்வேறு முடிவுகளுக்கு இந்நிகழ்ச்சியின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் வேளாண்மை உள்ளிட்ட ஊரகத் துறைகளின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்த இந்நிகழ்ச்சியில் முற்போக்கு விவசாயிகள், லட்சாதிபதி சகோதரிகள் மற்றும் வேளாண் 18 பொருட்களின் ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்க உள்ளனர்.
0: புதுச்சேரியில் சோலைநகர் அரசு CBSE தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். அரசு பள்ளி மாணவர்கள் நன்கு படித்து வாழ்வில் உயர வேண்டுமென்றும் இதற்கு வழிகாட்டியாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திரு நமச்சிவாயம் இன்று பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்

0: ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை 18ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் வரும் 20ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களால் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குமரி மாவட்டம் தர்மபுரத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெறும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி 284 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்த நிலையில் மழை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு சற்று முன்பாகவே இன்றைய ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக இந்திய அணி 462 ரன்னுக்கு தனது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் அறிவித்துள்ள சக்தியின் 7 தாரைகள் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சோலைநகர் அரசு CBSE தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா, 60 ரூபா.
2: வெறும்
1: 30 ரூபா தான்.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் அஸ்வின் பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24,000 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

வணக்கம் மக்களே, நேரம் 6:23 FM ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புத நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, மனம் விரும்புத நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த, உங்கள் இதயத்தில் குடிகொண்டிருக்கிற, உங்கள் மனதில் குடிகொண்டிருக்கிற உங்களோட விருப்பமான படங்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? கால் பண்ண வேண்டிய எண்கள் 0413 கூட்டம் போட்டு 2271760 மற்றும் 2271770 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு வைப் பண்ணுங்க. மக்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், போஜ்பூரி, தெலுங்கு, அதுக்கு மாதிரி தெரியல, எந்த பாட்டுனா கேட்கலாம். பட் நீங்க வீட்டை தனியாக கேளுங்க, எங்கிட்ட இருக்க தமிழ் பாட்டு மட்டும் தான் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு நீங்க வைப் பண்ணுங்க. மக்களே, திரும்பவும் சொல்ற நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2271770 மறக்காம 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க. மக்கள், இது உங்களுக்கான முதல் பாடல், நல்ல பாடல், காத்து குளிர் காத்து.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே. நேரம் 6:29 ஆய்ச்சிக்கு நேசருடைய முதல் அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருக்கு பேசுவீங்க சார்?
1: நான் குறிஞ்சி புந்து காட்சி பண்ற நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்க கண்டிப்பா சார். நீங்க எப்படி இருக்கீங்க? விருப்ப பாடல்
1: என்ன?
0: இந்த ஒரு தத்துவ பாடலை இப்ப கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: அழைப்பிற்கு
0: நன்றி சார்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ த ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நேரம் 6:36 வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
1: சிவஞானம் பேசுறேன் சார். நல்லா சார்?
0: சூப்பராக சிவஞானம் சார். ஹவ் ஆர் யூ?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: திரைப்படம் வந்து கொடி பறக்குது.
0: கொடி பறக்குது. மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு விருப்பமான, நீங்க விரும்பி கொண்டிருக்கிற எந்த பாட்டு வேணா கேட்கலாம். மறக்காம தமிழ் பாட்டை மட்டும் கேளுங்க, அதுவும் குறிப்பா 1950 அப்புறம் கேளுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்ட பாட்டு கிடையாது. சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு பாட்டு வரப்போகுது, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு. நீங்களும் இந்த பாடலை கேட்கலாம், உங்களுக்கு விருப்பமான படம் கேட்கலாம். நம்பர் அதே தான், 0413-22717-0 2 7 1 7 0 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய் பாடுங்க மாக்கால.

0: நேயர்களே, ராம் தங்கனகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நேரம் 6:43 மக்களே, நீங்கள் அடுத்த அழைப்பாளர் வணக்கம் வணக்கம் வணக்கம் ராசா வணக்கம். ஓகே, நீங்க

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அந்த லக்கி அழைப்பாளர் வணக்கம்.
1: இல்ல உண்மையிலே இந்த லக்கி அழைப்பாளர் நான் தான் சார். ஏன்னா உடனே லைன் கிடைச்சிச்சு,
0: தெரியாம கிடைச்சிச்சு நினைக்கிறேன். சொல்லுங்க, சரியாக பேசுவீங்க.
1: எனக்கு
0: பாடுங்க பாடுங்க, நல்லதா இருக்கு பாடுங்க.
1: அதுக்கு இல்ல சார், அதுக்கு மேல இந்த கதை வேண்டாம், நம்ம பாட்டை கேட்டலாம்.
0: புரியுது, நிறைய வாங்கிருக்கீங்கன்னு புரியுது. ஓகே, உங்களுக்கான பாடம் கேட்கலாமா?
1: பாடலாம் சார்.
0: அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் மனம் இருபது நேரம் முனையம் 40 நொடிகள் ஆயிடுச்சு. கணேஷ் கூட அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பாட்ஷா படத்துல இருந்து அழகு அந்த பாட்டு கொடுங்க
0: சார். வா, பகுத்தச்சா பாட்டு. இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: பரவாயில்ல,
0: நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. நிறைய லைன் மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல. சூப்பர்,
1: பாட்டு போடுறீங்க,
0: யூ ஆர் செலக்டட் சார், யூ ஆர் செலக்டட். ஓகேவா? சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.
0: மக்களே, நீங்களும் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? போன் எடுங்க, நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க சொல்ல மாட்டேன், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, மறக்காம ரீசார்ஜ் பண்ணி வச்சுங்க. போன் எடுத்து டயல் பண்ண வேண்டிய எண்கள் 041 திட்ட கோடு போட்டு 2271760 மற்றும் 2277 7760. ஓகேவா? மறக்காம கால் பண்ணுங்க மக்களே.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 2020 தேசிய கல்விக் கொள்கையில் இந்த அம்சங்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக இன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. விக்சித் பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகாரக்குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் 2 நாள் மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து பேசினார். பணியிலிருந்து ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் அரசின் அனுபவ் இணையதளத்தில் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் அனுபவ் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பேருக்கு மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரியில் சோலைநகர் அரசு சிபிஎஸ்இ தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். வாரிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை வழங்கினார். ஆடவர் கிரிக்கெட்டில் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெறும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை அணி 284 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்த நிலையில் மழை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு சற்று முன்பாகவே இன்றைய ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக இந்திய அணி 462 ரன்னுக்கு தனது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வணக்கம்.
1: சொல்வது யார் இங்கிருந்து?
0: தட்சிணாமூர்த்தி.
1: தட்சிணாமூர்த்தி சார்,
0: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு. அவர் யூ?
0: ரொம்ப சார், நான் நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: அயன்பட்டில இருந்து ஒரு பாட்டு சார்.
1: எல்லாருக்குமே பாரபட்சமே பாக்குறது கிடையாது. எல்லாருக்குமே
0: மழை வந்து, மழை பெய்யும் போது எல்லாத்துக்கும் பெய்யும் மழை.
1: ஐயோ, சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ தி ஃப்ரம் பிரைன் போவின் மனம் விரும்புதல் நேரமே 9:40 நிமிடம் ஆக்ஷன் நிஷர் கூட அடுத்த பாலர் வணக்கம்
1: வணக்கம் சார்
0: வணக்கம் யாருக்கு பேசுறீங்க
1: இளமாங்கலம் ஆர் முருகன்
0: ஆர் முருகன் சார் சுகமாயிட்டு உண்டோ
1: சுபமா இருக்கும் சார் நாங்க தமிழ்ல பேசுறோம் சார்
0: ஓகே சார் நானும் தமிழே பேசுறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வார்த்தை தான் வேற எதுவும் சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: படம் வந்து அண்ணாமலை பாடல் வந்து அண்ணாமலை அண்ணாமலை
0: பாடுங்க ஆசை
1: வச்சேன்
0: ரெண்டு லைன் பாட சொல்லலாம்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டீங்க இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க
1: என் நண்பர்களுக்காக நேயர்களுக்காக அனைவருக்கும் உங்களுக்காகவும்
0: ஓகே சார் அழைப்புக்கு நன்றி சார்
1: நன்றி சார்

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்க பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தாா்.

வேலை வாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரக பகுதிகளில் வேலை வாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45 லட்சம் வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 ஆக அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபி உதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது.

ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16 21-14 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல் செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருபது நேரம் 7:36 நிமிஷம் அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
4: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு முன்னிரவு வணக்கம்.
3: முன்னிரவு வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
4: நேனே மா கலையரசு, நல்லாப்பாளையம்.
3: நல்லாப்பாளையம் கலையரசு, எப்படி இருக்கீங்க?
4: நான்
3: ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன பாட்டு வேணும்?
4: கீழ்வானில் கீழ்வான வீதியில் வலம் வரும் வெண்ணிலவும் வெள்ளை பூவையும் செங்கோட்டையில் கொண்டு வரும் மனோ சித்ராவுக்காக ஒரு பாடல்.
3: செங்கோட்டை பொறுத்தது ஒரு பாட்டு வேணும் அதானே?
4: ஆமா, மனோவும் சித்ராவும் இந்த பாடல். அது சித்ராவுடைய குரல் ரொம்ப துள்ளலா இருக்கு. இதுவரை கேட்காத ஒரு துள்ளலான பாடல்.
3: ஓகே சார், கண்டிப்பா கேட்டலாமா?
4: இந்த துள்ளலான பாடலை பேர் எடுத்து கொடுத்த தக்கருக்கு நன்றி.
3: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார். மக்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? போன் பண்ணுங்க. டயல் பண்ணுங்க 2 2 7 1 6 0 மற்றும் 2 2 7 1 7 0 2 மறக்காம 0 4 1 3 ரெக்கார்ட் நம்பர் போட்டு என் கூட பேசி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய்ப்பாடுங்க மக்களே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் மனம் இருந்த நேரம் 7:32 அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார், மாநிலம் ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
0: சூப்பராக ஜெயா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் சார்.
0: உங்க ஏரியால எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நலமா இருக்காங்க
0: சார். சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பப்படல கேட்க போறீங்க?
1: படம் கௌரவம் சார், பாடல் பாலூட்டி வளர்த்துக்கிட்டு.
0: நல்ல புது படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்கீங்க. கௌரவம் போன வருஷம் வந்த படம் நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. சரி, இந்த பாட்டு வந்து ரெண்டு லைன் பாட முடியுமா உங்களுக்காக?
1: எனக்குழப்பாளர்
0: கேட்கலாமா?

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஆஃப் ரெயின்போவின் மனம் விரும்புத நேரம் 7:38 ஆயிட்டிருக்கு. மக்கள் என்ன உங்க ஆச்சு ஆனந்த் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சி கூட அடுத்த வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரு இருந்து பேசுவீங்க?
1: ஏழுமலை பேசுறேன் சார். கிழக்கே போ ரயில் கேட்டோம், பாட்டோம் இல்லைன்றங்க.
0: ரயில் வந்து கிழக்குல போல சார். இன்னைக்கு ஏதோ பிரச்சனை போல மேற்குல வந்து இருக்கு. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மக்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே ரீசீவ் பண்ணுங்க, ஈஸி பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு நீங்க ரசிக்கலாம். அதுக்கு கால் பண்ணுடைய எண்கள் 2260 மற்றும் 2271 7 7 0 எங்களுக்கு மறக்காம 0413 கோட் நம்பர் போட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு வாய்

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நிமிடம் ஆயிற்றுக்கு மனம் விரும்புதல் வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருந்து பேசுவீங்க?
0: கல்யாண
1: சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா சார், நீங்க எப்படி சார்?
1: சூப்பரோ சூப்பர். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: நவரத்தின
1: அழைப்பு. நன்றி சார்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ. மனம் விரும்புது நேரம் 7:48 பத்து நோடுகளாக வணக்கம்.
1: வணக்கம் சார், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கண்ணன் சார், ஹவ் ஆர் யூ?
1: ஃபைன். நீங்க ஆரம்பத்திலேயே 50க்கு பின்னாடி வந்து பாட்டு கேட்கணும்னு சொன்னீங்கல்ல.
0: ஓ மை காட்,
1: நான் 60க்கு பின்னாடி வந்து கேக்குறேன் சார்.
0: ரொம்ப முன்னாடி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாங்க,
0: நீங்க அடுத்த தடவை வந்து 1800 இருந்து கேளுங்க.
1: உன்னிடம் சொல்லுனா உங்களுக்கு மரியாதையோட.
0: ஐயோ, ரொம்ப பொங்குறீங்களே. எங்களுக்கா இந்த பாட்டு ரெண்டு லைன்.
1: நன்றி சார்.
0: நன்றி சாரா, ரெண்டு லைன் பாடுங்க.
1: உன்னிடத்தில் என்னை
0: கொடுத்தே அதை உள்ளமெங்கும் இனி வளர்த்தே.
1: பாடல் சார் கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் மனம் விரும்புத நேரமே மணி 10:03 எட்டு நோடிகள் ஆயிற்று. நிஷோட அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொப்பாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், சுகமாயிட்டு உண்டோ?
1: சுகமாயிட்டு உண்டோ?
0: ஆ உண்டோ உண்டோ, சுகமாயிட்டு உண்டோ. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு நான் விருப்ப பாடல் என்ன படம்?
1: காதல்
0: மனைவிக்காகவா? அவங்களுக்கு பாட முடியுமா?
1: நான் பாடுறது கூட அழகான குரல் படைச்ச நீங்க பண்ணா நாங்க கேட்டுப்போம், நல்லா இருக்கும்.
0: ஷோ அப்படியே முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகேவா?
1: ஓகே
0: சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.

0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: மக்களே, இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணி பேசியிருப்பீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின் மூவி சார்பாக பெரிய பரிசு எதுவும் கிடையாது, வழக்கம் போல நன்றி தான். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் லைன் கிடைக்காம வந்திருக்கலாம். பட் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு லைன் கிடைக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் கடையை பூட்டி சாவியை கொடுத்துட்டு போயிடுறேன். ஸோ மறக்காம கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று. உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா உட்பட உலகெங்கிலும் இந்தியா குறித்த உலக நாடுகளின் பார்வை இந்தியாவிற்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக வாஷிங்டனில் உள்ள பியூ ஆராய்ச்சி மையத்தின் உலக அளவிலான ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இலங்கையில் 79% மக்களும், கென்யாவில் 71% மற்றும் ஜெர்மனியில் 63% மக்களும் இந்தியா குறித்து அனுகூலமான பார்வையை வெளிப்படுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. நாட்டில் மின்னணு உதிரி பாகங்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கான திட்டத்தின் கீழ் மொத்தம் 7,877 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான 31 புதிய விண்ணப்பங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் சுமார் 9,500 வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சோலைநகர் அரசு CBSE தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டுக் கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களில் காலியாக உள்ள தொழிற்பயிற்சி பிரிவுகளுக்கான நேரடி மாணவர் சேர்க்கை வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், தகுதியுள்ள மாணவ மாணவிகள் அந்தந்த தொழிற்பயிற்சி நிலையத்தின் முதல்வரை சந்தித்து உடனடி சேர்க்கை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து அயர்லாந்து வீராங்கனை சோஃபியா நோபிலை தோற்கடித்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 32 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.
2: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
3: தெரியாது சார்.
2: கோரி மேடு
3: தெரியவே தெரியாது சார்.
2: கீழூர், அரியூர், பங்கூர்
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: ஏய் மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற
4: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல

0: பாப்புலர் இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: நாளை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நிற்கிறோம். என்னென்னா, இன்னும் வந்து நம்ம அடுத்த 20 ஆண்டுகளில் 2047 நம்முடைய 100வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் வந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா வந்து ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன, இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இவர்கள் தான் வந்து முகவரியாக இருக்கப் போகிறவர்கள். அப்போ இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள் தான் வந்து முன்னெடுத்து போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதை பொருள் பயன்பாடு என்பது. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் வந்து இது ஒரு தொழில், அதை வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் வந்து அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கு.
1: இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்துல புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு.
0: நிறைய அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்திலேருந்து நாம் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாடு இளைஞர்கள் வளமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்களால் வந்து நாட்டை வளப்படுத்தி விட முடியும் என்றால் எப்படி அந்த வளத்தை தடுப்பது, எப்படி அந்த வளர்ச்சியை தடுப்பது, எப்படி அதை முடக்குவது? இளைஞர்களை முடக்கிவிட்டால், அந்த உழைக்கும் கரங்களை முடக்கிவிட்டால் நாம் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியும். இது சர்வதேச நாடுகள் பலதனுடைய ஒரு எண்ணமாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம இவர்களுடைய போதையை வந்து நம்ம வந்து பழக்கத்தை நீங்கள் வந்து போதைப் பொருளுடைய பயன்பாட்டையும் போதைப் பொருளை கிடைப்பதை வந்து சுலபமாக்கி விட்டோம் என்றால் இந்த பழக்கமானது நிச்சயமாக அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய உழைப்பு என்பது வீணாகிவிடும். அப்போ இந்த வீணாகக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உழைப்பும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயம், அதை வந்து செல்லாமல் தடுத்துவிட்டால் அது வந்து பெருவெள்ளமாக மாறிவிடும். அப்போ இயல்பாகவே நாம் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய 6.7% பொருளாதார வளர்ச்சி என்பதோ அல்லது 8% வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதோ அல்லது நம்ம வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 trillion எக்கானமின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்திய அளவில் அதே மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்முடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி நாம் தொட வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை நோக்கி நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப தொழில்களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கேற்ப நம்முடைய பயிற்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், முதலீடுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அத்தனைக்குமே எது அடிப்படை? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் தான், இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்களை நீங்கள் முடமாக்கிவிட்டால், அவர்களை சிந்தனை ரீதியாக நீங்கள் சரிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக இந்த வளர்ச்சியானது தடைபட்டுவிடும். இது வந்து ஒரு நிச்சயமாக சர்வதேச அளவில் பல நாடுகள் இதை ஈடுபடுவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது என்பது சாத்தியமில்லை. அப்போ இயல்பாகவே நம்முடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது, இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளையோ இல்லது அதற்கான நோக்கத்தையோ நம்மால் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடிவான வாய்ப்பு என்ன? அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு வகையில் நம்ம இதை இப்படியும் திருப்பி பார்ப்போம். என்னென்னா, ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறாருனா அதற்கு இலக்காக கூடியவர் இந்த பக்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் இளைஞர். அப்போ இந்த இலக்காக கூடிய இளைஞர் வந்து என்ன சிக்கலோடு இருக்கிறார்? அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புகள் இருக்கின்றன, அவருக்கு ஏதோ குறைகள் இருக்கின்றன, அவர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போகிறார், அல்லது அவருக்கான ஒரு வெளிப்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இவர் வல்னரபிள்னு சொல்லுவார், அதாவது இவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் நாம் போதுமான அளவு இவர்களை இளைஞர்களை மனரீதியாக வலுவாக்கி விட்டோம் என்றால் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அப்போ இரண்டு பக்கமும் நாம் வந்து இதை எப்படி வந்து சமப்படுத்துவது? பொருள் ஒன்று கிடைக்காமல் இருக்க வேண்டும். அப்போ போதைப் பொருள்கள் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதை வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு முயற்சிகளும் அதற்கான தண்டனைகளும் அதுக்கு மீது போடப்பட வழக்குகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அது வந்து ஒரு கடுமையான ஒரு

0: முயற்சி மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம். இந்த பக்கம் இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆளாகாமல் இருப்பது என்பதுதான் இந்த முயற்சி, போதையில்லா இந்தியா என்ற இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம். வந்து 100 வாரங்களுக்கு இதை வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போ என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம், அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால், இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்ல எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்?
0: மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பல நாடுகளில் எண்ணற்ற போதைப் பொருள் வஸ்துக்கள் வந்து இன்னைக்கு சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இதை கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்கள் பல நாடுகளில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து தண்டனையாக வழங்குகிறார். அதனால முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாக தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கு. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம், அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்துதான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்போ இயல்பாகவே நாம் எங்க இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால், இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற செய்து விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போ நீங்க வந்து இதெல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்குது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது, அதற்கான மாற்று இருக்குது, நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வைத்தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை வந்து இலக்கா வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதுல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார்? இதுல
0: விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து இந்த 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி, இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை வந்து செய்ய போகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா, இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து செல்ஃபோனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் வந்து தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு போவது

0: என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசுவதே என்பது ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதல் ஒரு ஏற்பாடு மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டோ அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துப் போகிறோம். ஆனால் இந்த சிக்கலில் இருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் உண்டு இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்யறது? நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்ல இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களும்,
1: மாரத்தான், அந்த மாதிரி விஷயங்கள்,
0: ஆமா மாரத்தான், இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து இதுல என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமா திட்டமிட்டு அவர்களை எல்லாம் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ள அவங்களை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னன்னா அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்க படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவருக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களை வந்து வளப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால் குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறி இருக்குது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்போ இதுதான் அடிப்படை சிக்கல். இதுலேருந்து தான் நீங்கள் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்டிவிட்டியே இல்லை, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்னும் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறேன். நீங்கள் இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான போதைப்பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமை தான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து விரோதிகளை உருவாக்கி கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து போரிட்டுக் கொண்டு அதற்கு நீங்களே வந்து சமாதானம் தேடிக்கொண்டு இதெல்லாம் வந்து சொந்த கற்பனைகள். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் வந்து இதில் திரண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் வந்து ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போறாங்க. அது வந்து நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர் மாரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே இருக்கிறாருன்னா அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா அடுத்த வாரத்திலிருந்து அவர் நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர். ஏன்னா இன்னைக்கு எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கா, இவங்களுக்கு இப்போ எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட்டை தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போ அந்த அமைப்புகள் வந்து இவ்வளோ எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுனாவே அவங்க காலங்காத்தாலே வீட்டுக்குலேருந்து வெளியே வந்து அவங்க தங்களுடைய இந்த மாதிரியான ரெகுலர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் தங்களை வந்து சம்மந்தப்படுத்தினாங்களாவே போதும். அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்துடும், களைத்து போய் அவர்கள் அடுத்த நேரம் போய் படுத்து விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துருவாங்க. இப்போ நம்ம அந்த தனியர்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் செய்யப்போகிறார்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. காற்றாலையில் கலந்து உங்கள் காதுகளுக்கு இசை மழை வரும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம். அந்த வகையில் முதலாவது பாடல்கள் கேட்க போறோம். கே ஜே எஸ் தாஸ் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இடையே ராஜாவின் இசையில் தென்றலே என்னை தொடர்ந்து திரைப்படுத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு

நேரம் 9:36 24 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தேவான மிஷில். அடுத்ததாக காதல். இந்த வார்த்தை உலகில் பலருக்கு பரிச்சயமான வார்த்தை, சிலருக்கோ வேத வார்த்தை. இந்த காதல் வந்து கல்லையும் கரைக்கும், கண்ணீரையும் கடலாக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக பழகிக்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா புஸ்லிம் குரலில் இளையராஜாவின் இசையில் மீரா திரைப்படத்திலிருந்து.

0: பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இமைகளுக்கும் இசையால் சிறிது ஓய்வு கொடுப்போம். நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்திவனம். நேரம் 9:42. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழகிக்கலாம். மாலை வேளையிலே தனது மன்னவனை அன்பால் மாலையாய் கோர்க்க அடுத்ததாக கேட்கலாம் அம்மன் கோவில் கீழ்காலை திரைப்படத்தின் பாடல். இந்த பாடல் பாடியிருக்காங்க கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

நேரம் 9:47 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தை வானொலியில். அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ராவின் குரலில் சிகரம் திரைப்படத்திலிருந்து படம் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போவின் தேன் சினிமாவில் அடுத்ததாக எனக்காக இந்த உலகில் பூத்தவளே, எனக்காய் உலகில் மலராய் மலர்ந்தவளே, என்னை மாலையாய் கோர்க்க வந்தவளே. நிகழ்ச்சியில் பழகிக்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரலில் தேவாவின் செயல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து. நேரம் 9:53:26.
1: I love, love, love, love.

நேரம் 10:38. இரவு நிகழ்ச்சியில் இன்னிசையை புரிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தி வனமிஷில். அடுத்ததாக மலேசியா வாசுதேவர் மற்றும் பி சுசிலாவின் குரலில் இளையராஜாவின் இசையில் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தை படம் கேட்கலாம்.

நேரம் 10:58 ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தே வானம் வித் மீ ஆர்ஜே ஆனந்த். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரு உயிர்கள் ஒவ்வொரு உயிராய் கலந்து காதலினும் காற்றை கடைசி வரை சுவாசிக்க இதோ பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையமைத்து இளையராஜா மற்றும் சித்ரா பாடிய பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்தில் இருந்தது.

உங்கள் இரவு பொழுதை இனிசை பொழுதாக மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தி வானம் நேரம். 10:18 நிமிடம் 46 நிமிடங்களாயிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்கலாம் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிவன் முஸ்லில் அடுத்ததாக பிறக்கலாம். மனோ மற்றும் எஸ் ஜானகின் குரலில் இளையராஜாவின் இசையில் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:23, 33 நிமிடங்கள்.

அதன் கூட மாடப்புறா. நேரம் 10:28:34 ஆயிட்டிருக்கு. ஃப்ரம் ரெயின்போவின் தேன் சிந்தேவன். அடுத்ததாக இளையராஜா இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இதயம் திரைப்படத்திலிருந்தார்.

நேரம் 10:40 23 மணிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்தே வானொலி. அடுத்ததாக எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் செயல் என்ஜீவன் பாடுது திரைப்படத்தை படம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்தைவனம் வரும் பாடல் ஜெயச்சந்திரன் குரலில் இளையராஜாவின் செயல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:46 நிமிடம் 5 நொடிகள்.

நேரம் 10:55:36 ஆயிட்டிருக்கு. இன்றைய தேன் சிதேவன் மிஷின் நிறைவாக வரும் பாடல் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் பி சுஷிலாவின் குரலில் இடைய ராஜாவின் இசையில் எங்க ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

நேரம் 11 மணி. நேகலை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். காலை 6:15 தெய்வீகராகம். காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரூகோ சுருள்வெள்ளை மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடலை கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர்

மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். காலை 7:25 நலமாய் வாழ. சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். காலை 7:30 பி டபிள்யூ எஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரத்தை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அணி செய்ய கேட்கலாம். காலை 7:40 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சீனு. காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 நேயர் விருப்பம். காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:02 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே இதில் அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆனந்தி. பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற காலங்கள். பிற்பகல் 3:00 ஹெலோ டாக்டர் இதில் காது தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் வெர்டிகோ குறித்து விளக்கம் அளிக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் பிரிவு தலைவர் டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். மாலை 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் இரவு 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேய விருப்ப நிகழ்ச்சியை கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்தை வானொலி கேட்கலாம். இரவு 11:00 நிகழ்ச்சியினர் இரவு 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நடைபெறும். நேகலை கேட்டது எஃப் எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேகலை இன்னும் சில நொழியில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.